0: ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 தேதி நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பூன் ஃபவுண்டேஷனின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: தலைக்கவசம் உயிர் கவசம் பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பூன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ்.
0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் இன் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் எண்ட் ஆஃப் ஆரி சேல் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இன் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: வம்சா ஆடி அது ரெடி சேல் August 7 to 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
6: நிகழ்ச்சியில பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்காக அடுத்ததா கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்பதுதான் பலர் அடிக்கடி சொல்லும் அப்பாவியான பொய்யாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல். அன்றாடம் எல்லாம் சொன்னதில் தேவைப்படும் இடத்தில் தேவைப்படும் நேரத்தில் குறிப்பு நான் பொய் சொன்னது உண்டு, என்ன ரெண்டு பேரும் இப்படி பொய் சொல்ல விட்டுட்டீங்களே அப்படின்றாரு.
6: அடுத்ததா புலுவப்பாளையம் ஆனந்த முருகன். நான் பொய் சொல்வது இல்லை, நல்லதோ கேட்டதோ எதுவானாலும் உண்மையை சொல்லிவிடுவேன். பொய் சொன்னால் அது மனதை உறுத்தும், அது எனக்கு தேவையில்லை, ஆகையால் உண்மையை மட்டுமே பேசுவேன்.
0: சாப்பிட்ற வேலையில் அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொன்னது அன்றாட சொல்கிற பொய். நன்னிலம் நாகை குமரன் அனுப்பியிருக்கிறார்.
6: இருவருக்கும் அதாவது இருவருக்கும் ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, பார்த்தீங்களா மாட்டி விட பார்க்குறீங்களே இது நியாயமா, அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பொய் சொல்கிறதான், அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது பாருங்க அப்படின்னு தெத்தி செல்வி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ் தீபா யுகபாரதி பிரசன்னா. எல்லாரும் சேர்ந்தே பொய் சொல்லுவாங்க போலயே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பஸ் வரல சார் அப்படின்னு இருக்காங்க.
6: அடுத்ததா யாராவது தொலைபேசியில் அழைச்சா நான் வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாமதமாக அவங்க கூட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லம்பல் பஷீர் சொல்லியிருக்காங்க.
0: வழங்கம்மா நாட்டோ துறை பொய் சொல்லாமல் ஒன்றுமே நடக்காது, நான் மட்டும் விதிவிலக்கு இல்லை, என் தொழில் சார்ந்து சற்று தாமதமானால் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சின்ன பொய் சொல்வது உண்டு அப்படின்னு அனுப்பியிருக்கிறார்.

0: வலங்கை மன்னாட்டுத்துறை. அடுத்து யார்?
1: பூம்புகார், மேலையுள், கோவை, செம்பியன். நான் கொரியரில் டெலிவரி பண்ணி செய்கிறதுனால தபால் ஏன் சார் வரவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. லேட் ஆகும்போது இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சமயத்துக்கு தகுந்த மாதிரி அப்பாவி போய் சொல்வேன், அதனால் யாருக்கும் தீமைகள் ஏற்படாது, பொய்மையும் வாய்மை இடத்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரே சொல்லியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து திருபுவன் ரவி, வீட்டை விட்டு கிளம்பு முன்னே பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லி கேட்டரிங் வேலைக்கு போவேன், அங்கே போய் பஸ்ஸு தாமதம் அதனால் அப்படின்னு போய் சொல்லுவேன் அப்படின்ட்டுருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேதாரண்யம், பைத்தவரங்காடு, மருத வடகுநாதன். அட, ஏங்க அந்த கதையை கேட்குறீங்க? ஒன்னா ரெண்டா, எவ்வளவு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. சில பேர் போதையில் தள்ளாடிக்கிட்டு லிஃப்ட் கேட்பாங்க, உடனே நான் சொல்வேன் இந்தா அந்த கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
0: ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்காஜா நஜிமுதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரிய பொய்யெல்லாம் சொன்னதில்லை, நான் ரொம்ப நல்ல புள்ளை, இதை நான் சொல்லலை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த அப்பாவி பொய்யை எல்லாரும் சொல்லுவாங்க. யாராவது நம்மிடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நலமில்லாமல் கவலை பிரச்சனையில் இருக்கும்போது கூட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: இது வழக்கம்
0: தானே. ஆமாம், நான் மட்டும் இல்லை, எல்லாருமே, நீங்கள் கூட இருக்கலாம் சார் அப்படின்னு நம்மையும் சேர்த்துருக்கார்.
1: அவரைக்காடு வித்யா வீரமணி, எனக்கு பொய் சொல்வது பிடிக்காது, பொய் சொல்கிறவங்களையும் பிடிக்காதுங்க. எந்த ஒரு சூழலும் பொய் சொல்ல மாட்டேன், பொய் பேசுபவர்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படிலாம் அடுக்காக பொய் பேசுகிறாங்க அப்படின்னு.
0: அடுத்து நன்னிலம் அம்பலவான், நான் எப்பொழுதும் பொய் சொல்ல விரும்புவதில்லை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: சுகன்யா பரத், சென்னையிலேருந்து, நான் எப்பொழுதாவது பொய் சொல்லுவேன், அதுவும் உடம்பு சரியில்லை, கால் வலி என்று மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், என்னோட கணவரும் நானும் தினமும் வாக்கிங் போவோம், அவங்க கரெக்டாக கிளம்பிடுவாங்க, நான் தான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்பாங்க.
1: அருண், இலக்கியா, திருக்கொல்லிக்காடு, பக்கத்தில் யாராவது வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்க சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க, அப்போ இல்லை இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வரேன்னு போய் சொல்லிடுறது தான்.

0: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 to August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து அன்றாடம் சொன்ன அப்பாவி பொய் என்ன அப்படின்னு நம்ம நேர்கள்கிட்ட முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை சொடுக்குங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். ரொம்ப பரபரப்பான இந்த நேரத்தில் கலகலப்பான பின்னூட்டங்களை சொடுக்கி இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து யார்?
6: மஞ்சக்கன்னி மோகன சுந்தரம், உங்களை மாதிரி வருமா கடவுள் மாதிரி வந்தீங்க அப்படின்னு சொல்றது தான் சார்.
5: என்னங்க இப்படி கேட்டீங்க? நிறைய இருக்குங்க, எதுங்க சொல்றது. இதே மாதிரி கேள்வியை கேட்டு எங்களை வீட்டில் மாட்டி விடுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. நாங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணோன்னே தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொன்ன பொய்யை பற்றி அப்படின்னு திருப்பி நம்மகிட்டே கேட்டுருக்காரு புதுத்துறை செல்வகுமார். நம்மளும் சொல்லிடலாம்.
6: கண்டிப்பாக
5: ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீட்டில் வீட்டுக்காரம்மா வந்து எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அப்போ தான் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்போம். வண்டியில் வந்துட்டு இருக்க மாதிரியே வண்டியில் உட்காந்துட்டு வண்டியில் இருக்க ஆரனை அடித்து காமிக்கிறது, வண்டியில் வந்துட்டு இருக்க மாதிரியே. அந்த மாதிரிலாம் நிறைய வேலை பார்த்துருக்கோம்.

0: சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க, அப்பதான் கிளம்பி இருக்கவே மாட்டாங்க ஆபீஸ்ல இருந்து.
1: ஆமா.
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா, நெய்வேலி கேம்எஸ் தூயமணி அடிக்கடி நண்பர்களிடம் 10 மணிக்கு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் 10:30 தான் செல்றது. அப்போது அவர் கேட்டால் வீட்டில் கொஞ்சம் வேலை என்று போய் சொல்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சாப்பிட சொன்னா இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு அயக்காரன் மூலம் பழனிவேல் அனுப்பியிருக்கிறார்.
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா, நண்பா இப்பதான் டீ குடித்தேன் அப்துல் ரஜாக் திட்டச்சேரியில இருந்து சொல்லியிருக்காங்க.
1: மேமாத்தூர் அமுதாஸ் சேகர் கொல்லப்பக்கம் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எதிர் வீட்டில் அக்கா கூப்பிடுவாங்க, என் காதல விழாத மாதிரியே இருந்துருவேன், வேலை கெட்டு விடும் என்று என்னை அவர்கள் கேட்பார்கள். உன நான் கூப்பிட்டது இதுக்கு முன்னே காதல விழா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நான் என்ன சொல்வேன், காதல விழேன்னு போய் சொல்லுவேன். இந்த வேலையை அவங்களும் செய்வாங்க, அடிக்கடி நடக்கும்,
0: என்னைக்குமே அதை செஞ்சது கிடையாதுங்க அப்படின்னு பணங்காட்டங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லிருக்காங்க.
1: செல்வி தெத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மாட்டி விட பாக்குறீங்களா, பாத்தீங்களா இது நியாயமா, அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பொய் சொல்றதா, அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, தம்பி எப்படியாவது பணம், தம்பி வந்து பணம் கேட்பாங்க, என்னிடம் பணம் இல்லப்பா கடையில் வாங்கி தான் தரணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது வாங்கி கொடுத்துருவேன், பொய் சொல்லிவிட்டு நான் பணம் வச்சிருக்கிற பணத்தை கொடுப்பேன், அந்த போய் அடிக்கடி சொல்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், நான் கொரியரில் டெலிவரி பண்ணி செய்வதால் தபால் ஏன் சார் வரல அப்படின்னு கேட்பாங்க. லேட் ஆகும்போது இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவேன். சமயத்துக்கு தகுந்த மாதிரி அப்பாவியாக பொய் சொல்லுவேன், அதனால் யாருக்கும் தீமைகள் ஏற்படாது, பொய்மையும் வாய்மை எடுது வாய்மை இடத்து அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைப்பிருக்காரு.
0: அன்றாடம் அப்பாவித்தனமாக கூட பொய் சொல்லக்கூடாதுதான் நினைக்கிறேன், என்ன சார் பண்ணுறது, அப்போ தான் நல்லா இருக்கியாங்கன்னு கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
1: காடு அறம் படுக நாதன் அவர் என்ன சொல்லியிருக்காங்க, அடையாங்க அந்த கதையை கேட்குறீங்க, ஒன்னா ரெண்டா எவ்வளோ பொய் சொல்ல வேண்டியிருக்கு. சில பேர் போதியில் தள்ளாடிட்டு லிப்டி கேட்பாங்க, உடனே சொல்லுவேன் இந்தா அந்த கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அல்வா கொடுத்துரும். ஏற்கனவே இந்த சீட்டியை படிச்சிட்டோம் அப்படின்னு
0: நினைக்கிறோம்
1: இல்லையா. சரி, இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் சொன்ன அப்பாவி பொய் என்ன அப்படின்ற நேயர்கள்ட்ட பின்னூட்டங்களை இடுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரி நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை சுடுக்கி இருந்தார்கள். இருந்த நேரத்துக்குள்ளே அவருடைய பின்னூட்டங்களை படித்திருக்கிறோம் என்கிற மகிழ்வான நிறைவோடு நம்மிடமிருந்து விடைபெறவிருக்கிறது.
0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

ஆகாஷ்வாணி, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 10 மணி. நேர்கள் இனி கேட்கலாம். சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும்.

அவுய் வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பான் ஃபவுண்டேஷனின் சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும். சிறப்பு நேரலை நிகழ்ச்சி

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன்.
1: தலைக்கவசம், உயிர் கவசம், பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். அலைபேசி அழைக்கிறது, ஓட்டும் போது ஆபத்தை அழைக்காதீர், தவிர்ப்பீர் அலைபேசி அழைப்பை.
2: உறங்குவது போலும் சாக்காடு, உறக்கம் வரும்போது வண்டியை நிறுத்துங்கள்.
1: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.

0: சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும். சாலை விழிப்புணர்வு குறித்த பல தகவல்களோடு நேயர்களோடும் நேரலையில் இணையவிருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் போக்குவரத்து காவல் ஒழுங்கு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ப. ராமலிங்கம் அவர்கள். நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிற ஐயா அவர்களை வரவேற்கிறோம். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார்.
0: இப்போ ஒரு முக்கியமான அதுவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய போக்குவரத்து காவல் ஒழுங்கு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இப்போ இயல்பாகவே வந்து சாலை அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது நவீன மயமாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது சாலையில் நாம் கடக்கிறோமோ அல்லது வாகனங்கள் சாலையை கடக்கிறதா என்று தெரிகிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து போக்குவரத்து நெரிசல் மட்டும் இல்லாமல் வாகனங்களுடைய பெருக்கங்களும் அதிகமாக இருக்கிறது. அந்த வாகன பெருக்கங்களை நாம் பயன்படுத்துகிற பொழுது, வாகனத்தை நாம் இயக்குகிற பொழுது எப்படியெல்லாம் வந்து சாலையினுடைய விதிகளை பயன்படுத்த வேண்டும், இந்த சாலை எப்படி நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருவரும் ஒரு இந்திய குடிமகனாக நாம் உணர வேண்டும். அந்த சாலை போக்குவரத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அடிக்கடி ஏற்படுத்துகிற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க. அந்த பொறுப்பிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு வந்து இன்னும் மக்களிடம் நிறைய விழிப்புணர்வு போய் சேர வேண்டும் என்கிற அந்த அவா உங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு இங்கே நம்ம காரைக்கால் பண்பலைக்கும் அந்த அவா இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு முழுவதுமாக இன்றைக்கு பொதுமக்களிடையே போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கு அது குறித்து பல தகவல்களை உங்களோடு நாங்கள் பெற இருக்கிறோம். அதற்கான வினாக்களோடும் உங்களுக்காக இன்றைய ஒளிபரப்பு கூடத்தில் நாம் காத்துட்ருக்கோம். ஐயா அவர்களை வந்து காரைக்கால் பண்பலை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. சொல்லுங்கள், உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்கள் ஐயா, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்முடைய நேயர்களுக்காக.
1: சார், எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம். நாகூர்.
0: சரி.
1: நான் வந்து 93 காவல்துறையில் பயிற்சியில் சேர்ந்து, அதுக்கப்புறம் சிறப்பு காவல்படையில் பணிபுரிந்து, திருச்சி ஆயுதப்படையில் பணிபுரிந்து, அதற்கப்புறம் 2000 நாகப்பட்டினம் ஆயுதப்படையில் பணிபுரிந்து, ஒரு 10 நாகப்பட்டினத்தில் பணிபுரிந்து, அதற்கப்புறம் சிலை தடுப்பு பிரிவு சென்னையில் பணிபுரிந்துட்டு, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் திருக்கண்ணாபுரம் ஸ்டேஷனில் ஒரு 6 வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஹைவே பெட்ரோல் வேளாங்கண்ணியில் கொஞ்சம் சில காலம் முடிஞ்சிட்டு, ஒரு வருஷமாக நாகப்பட்டினம் டிராஃபிக் போலீஸில் எஸ்எஸ்ஏ வேலை பார்க்குறேன்.
0: ஓ
1: ஆமாம் சார். வணக்கம்.
0: பணி ரொம்ப கொஞ்சம் கடினமான பணி தான் என்றாலும் கூட மனது வந்து செய்கிறீர்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விடயம்தான் இல்லையா?
1: சரி
0: ஐயா, இப்போது ஐயாவிடம் நான் கேட்பதற்கான முதல் கேள்வி என்ன, சாலைகளில் பயணிப்பதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது சாலையில் பயணிப்பதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள் என்ன?
1: சாலைகளை வாகன ஓட்டிகள், 2-wheeler ஃபோர் வீலர் ஓட்டுறவங்க, 2-wheeler ஓட்டுறவங்க முதல் லைசன்ஸ் வச்சிருக்கணும் சார், ஹெல்மெட் போட்டிருக்கணும், அதுக்கு அடுத்தது இன்சூரன்ஸ், வண்டிக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும். வச்சுக்கிட்டு வாகனத்தை அதிவேகத்தில் ஓட்டக்கூடாது. அதிவேகத்தில் ஓட்டாமல் ஒரு 40-50 ஓட்டணும். 4-wheeler ஓட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும். ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக இருக்கணும். வண்டிக்கு புக் இருக்கணும். வண்டி காப்பீடு செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் புகை டெஸ்ட்டு,
0: PUC
1: கண்டிப்பாக வச்சிருக்கணும். இது வச்சிருந்துக்கிட்டு மெயினாக டிரைவர்ஸு மது போதையில் இருக்கக்கூடாது. மது போதையில் இல்லாமல் வாகனத்தை

0: அவங்களுக்கு தகுந்த அவங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு 50 or 60 இடத்துக்கு தகுந்தபடி வாகனத்தை இயக்கணும். இப்படி வாகனம் இப்படி வாகனத்தை இயக்கினால் விபத்து இல்லாத போயிட்டு நம்ம போற இடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கலாம், விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதான்
1: சார், இப்போ ஒரு சாலையில பயணிக்கணும் அப்படின்னா ஒரு வாகன ஓட்டியா நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் கேட்டா, இப்போ பொதுமக்கள்ல நானும் ஒருத்தரா நீங்க நினைச்சு என்ன மாதிரி விதிமுறைகளை நான் அடிப்படையில தெரிஞ்சு வச்சுக்கணும்?
0: மெயினா சாலை விதிகளை முதல் தெரிஞ்சுக்கணும் சார். சிக்னல்ல கரெக்டா நிறுத்தணும், எதிர்ல யார் வராங்க என்ன ஏதுன்னு வாகனத்தை அதுக்கு தகுந்த மாதிரி வாகனத்தை ஓட்டணும், ஸ்பீடு பிரேக்கர்ல வாகனத்தை நிறுத்தி ஓட்டணும், பள்ளிக்கூடம் மருத்துவமனை இந்த முதியோர்கள் இல்லத்தெல்லாம் வாகனத்தை ஒரு சைரன் ஒழிக்காமையும் வாகனத்தை மெதுவாக இயக்க கத்துக்கணும். வாகனம் அதிவேகமா முதல் ஓட்டவே கூடாது, 40-50 ஓட்டுனாவே விபத்து இல்லாம இருக்கும். நானே வந்து 30 வாகனம் ஓட்டுறேன், இது மட்டும் ஒரு சிறு விபத்து கூட ஏற்படுத்தினது கிடையாது. ஏன்னா 40-50 போறதால நான் எந்த விபத்துமே இது மட்டும் ஏற்படுத்தினதே கிடையாது. வாகனத்தை மெதுவா இயக்க ஆரம்பிச்சாவே தன்னம்பிக்கை தன்னால வந்துடும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வாகனத்தை எதிர்த்தாப்புல வாகனம் பெரிய வாகனம் வந்தா ஓரமா நிறுத்தி போறதுக்கோ சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாகனத்தை இயக்க கத்துக்கிட்டாவே எந்த விபத்து இல்லாம எந்த ரோட
1: நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே சாலை போக்குவரத்து விதிமுறைகள் என்பது மாறுபடுங்களா?
0: ரெண்டுக்கும் ஒரே விதி தான் சார். தமிழ்நாட்டில் சாலைக்கு சாலை கிராமத்துக்கு ஒரு சட்டம், நகரத்துக்கு ஒரு சட்டம், எல்லாமே ஒரே சட்டம் தான். நகரத்தில் அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறதால டிராஃபிக் அதிகமாக ஏற்படும், சிக்னல்ஸ் அதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கிராமங்களில் அந்த வாய்ப்பு கம்மி, டிராக்டர்ஸ் கிராமத்தில் சின்ன சின்ன இப்போதான் வாகனங்கள் பெருக்க வந்திருக்குது, அதனால அவங்க கொஞ்சம் ஹெல்மெட்டு ஹெல்மெட்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கம்மியா இருக்கு கிராமத்துல. அவங்க தமிழ்ல வந்தபோது ஹெல்மெட் போட்டு வராங்க, கிராமத்துல ஹெல்மெட் போடுறதே கிடையாது. அதனால மாடுகள்ல விலங்கினங்களத்துல மேல மோதிக்குது விழுந்துடுறாங்க. அதனால ஹெல்மெட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஹெல்மெட் மனுஷனுக்கு பைக்ல வண்டியிலயோ வண்டியில பைக்ல ஏறினீங்கன்னா ஹெல்மெட் கட்டாயமா பயன்படுத்தணும். அது வந்து உடம்புல எங்க காய ஏற்பட்டா கூட சரி பண்ணிடலாம். மண்டையில அடிபட்டுட்டா தலையில அடிபட்டுட்டா அது பிற்காலத்துல கிளாட் ஆகி பெரிய ரத்த இது ஏற்பட்டு ஸ்ட்ரோக்கு எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிக விபத்தால இறக்குறவங்க பூரா தலையில அடிச்சுதான் இறக்குறாங்க. தலையில அடிபட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கோமா ஸ்டேஜ்ல போயிடுறாங்க, மூளை சாவடைஞ்சிருது. அதனால ஹெல்மெட்டை கிராமத்தில் உள்ளவங்க அதிகமா பயன்படுத்த கத்துக்கணும். நகரத்துல ஓரளவு 50% போட ஆரம்பிச்சுட்டாங்க, டவுன்ல ஓரளவு ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. விழிப்புணர்வு நிறைய கொண்டு வந்து எங்க நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உத்தரவுல பேர்ல நிறைய இடத்துல அவேர்னஸ் ஸ்கூல்ல எக்கச்சக்கமா அவேர்னஸ் நடத்துறோம். அது இல்லாம வாகனங்களை நிறுத்தி ஹெல்மெட் டொனேஷன் கொடுக்குற பார்ட்டி கிட்ட ஃப்ரீயா வாங்கி கொடுக்குறோம். ஹெல்மெட் 1000 ரூபாய் ஃபெயின்னு சொல்லி அவங்களுக்கு கேஸ் போடாம ஹெல்மெட் அந்த 1000 ரூபாய்க்கு ஹெல்மெட் கம்பெனில வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதால நிறைய டவுன்ல வந்துட்டு கிராமங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டுப்படல. அதனால நாங்க அந்த சுய உதவி குழுல அவங்களை இவங்களெல்லாம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி சொல்லுங்கன்னு. பள்ளிக்கூடத்துல மெயினா பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் கிட்டக்க உங்க கிராமத்துல இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கிராமத்து பஞ்சாயத்துல ஊராட்சி மன்றத்துல ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டலாம் சொல்லி நாங்க ஒரு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிராமங்களிலையும். இதனால ஓரளவு விபத்து குறைஞ்சிருக்கு. நாகப்பட்டினத்துல பேட்டன் நான் பேட்டன் இருக்கு. பேட்டன்னா வந்து விபத்துல இறப்பு, நான் பேட்டன்னா காயங்கள் ஏற்படுதல். நாங்க ஒரு பேட்டன் ஏற்பட்டாவே எங்க குடும்பத்துல ஏற்பட்ட மாதிரி நாங்க பதறுவோம். நாகப்பட்டினத்துல எஸ்பி வந்து நாகப்பட்டினம் எஸ்பி பேட்டன் நான் பேட்டன் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுல கட்டாயமா இருப்பாரு. அதுல அவரு தயவுதாச்சனை பாக்குறதே கிடையாது. அதனால நாங்க போன மாசம் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சுக்கிட்டு இருக்கோம். பேட்டன் வந்து உலாத அளவுக்கு நிற்கிறோம். அது பேட்டன் உளுந்தா எங்க குடும்பத்துல ஏற்பட்ட இழப்பு மாரி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க இந்த சாலை விபத்துல இறப்புங்கிறது அந்த குடும்பத்துக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை. அந்த பாடியை டிஸ்கவர் பண்றதுல இருந்து பாடியை ஒப்படைக்கிறதுல இருந்து நாங்க கஷ்டப்படுறோம். நிதானமா போங்க, குடிப்பழக்கத்தை வாகனம் ஓட்டும் போதே நிறுத்திக்க. நீங்க எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம், வாகனம் ஓட்டும்

0: போது குடிப்பழக்கம் இல்லாம போங்க.
1: முதல்ல மருந்து மது அருந்துற பழக்கத்தை விட்டுறணும். ஒருவேளை அவர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா வாகனம் ஓட்டும் போது தவிர்த்துக்கணும்.
0: அதனால இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு சார், நாகப்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களால நாங்க நிறைய சீரிய முயற்சியால நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல அடிக்கடி அவேர்னஸ் நடத்துறோம், அவேர்னஸ் நிறைய நடத்துறோம். வக்கீல்கள் மூலியமாகவும் வக்கீல் அட்வொகேட் கொண்டு வந்து அவேர்னஸ் நடத்துறோம், ஆர்டிஓ ஆபீஸ்ல கொண்டு வந்து அவேர்னஸ் நடத்துறோம், பிளஸ் போக்குவரத்து பொது விநியோகத்தில் கொண்டு வராங்க அவங்கள கொண்டு வந்து அவேர்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். வண்டியை வாகனம் நிறுத்தி புக்கு கொடுத்து ஹெல்மெட் போடுறவங்களுக்கு புக்கு கொடுத்து டொனேட் பண்ணி அவங்கள ஊக்குவிக்கிறோம். பெட்ரோல் பங்கில் கொண்டு வந்து 5 லிட்டர் 3 லிட்டர்னு பெட்ரோல் போட்டு கொடுத்து ஊக்குவிக்கிறோம். நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வெற்றி அடைஞ்சிடும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார்.
1: நிறைய தெருமுனை பிரச்சாரங்களில் அந்த எமன் வேட மீட்ட மாதிரி எல்லாம் நிக்க வச்சு அது மாதிரி விழிப்புணர்வுகள்லாம் கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய பணி பங்களிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களை போன்ற அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் கூட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுத்து கூட நம்ம வந்து செய்தித்தாள்களில் தினசரி தாள்களில் நம்ம பார்த்துருக்கோம், படித்திருக்கிறோம். காரணம் என்னென்னா அப்போயாவது அவங்க அதை பயன்படுத்துவாங்களா? ஏன்னா இவர் ஒருவருக்கு வாங்கி கொடுத்தோம்னா வீட்டில் இருக்க மற்றவர்களுக்கு அவர் வாங்கி கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்குமே அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல அது மாதிரி செய்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூட நிறைய இடங்களில் வந்து இந்த சாலை விழிப்புணர்வு நோக்கத்திற்காக வந்து எம்என் வேடமிட்டு அதே மாதிரி வெவ்வேறு கடவுள் வேடமிட்டெல்லாம் வந்து நிறைய பண்ணுறாங்க. நம்ம அந்த விழிப்புணர்வை பார்த்துருக்கோம். இந்த விழிப்புணர்வு மூலமாக மக்களிடையே சரியான புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: ஒரு 50% ஏற்பட்டிருக்கு சார். நிறைய போதிக்கும் போது யாருக்குமே தெரியாது, ஆனா பாதிக்கும் போது அவங்களுக்கு அந்த இதை தெரிஞ்சிடும். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டானா ஆஸ்பத்திரியில இருக்கும் போது எவ்வளவு காசு செலவாகுதுன்னு அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு வெளியில இருந்து பார்த்தா தெரியாது. அதனாலதான் நாங்க விழிப்புணர்வு அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஹெல்மெட் போடுங்க போடுங்க போடுங்கன்னு அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எப்படி வண்டி வாகனம் ஓட்டணும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் போலீஸை பார்க்கும்போது சில பேர் ஹெல்மெட்டை போட்டுக்குவாங்க, ஃப்ரெண்ட்ல கைட்டி வச்சுக்குவாங்க, அது பால் பார்த்த உடனே போடுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதால எங்களுக்கு ஒன்றும் பெருசாக நடந்துட போறது கிடையாது. அரசுக்கும் பெரிய இதனால வர்றது கிடையாது. அரசோட நோக்கமே வந்து எல்லாத்தையும் ஹெல்மெட் போட வச்சிடணும்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து போராடுறாங்க. மக்களுக்கு கிராமத்து மக்களுக்கு போலீஸை பார்த்தா பயந்துட்டு ஹெல்மெட்டை போடுறதோ அப்புறமா கைட்டி வைக்கிறமோ விஷயமா போயிடுறாங்க. அதை அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்குது. நாங்கள் அதனால நிறைய டொனேட் கம்பெனியில் கேட்டிருக்கோம், முயற்சி பண்ணுவோம், இல்லாமல் ஆக்கிடுவோம். நாங்கள் விபத்து இல்லாத நகையை ஆக்கிடுவோம். கண்டிப்பாக ஆக்கிறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக செஞ்சிருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.
1: நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பல மாவட்ட நேயர்கள் எல்லாருக்குமான ஒரு பொதுவான விடயம் என்னென்னா சாலை விதிமுறைகளை ஒரு தனிப்பட்ட மனிதராக நமக்கும் ஒரு இந்திய குடிமகனாக நமக்கு அந்த கடமை இருக்கிறதுங்கிறத உணரணும் இல்லையா?
0: அந்த நாட்டு அரசியலமைப்புக்கு அப்புறமாவே சாலை விதிகள் தான் கஷ்டம். சாலை விதிகளை மக்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாவே அரசியல் விதிகள்லேருந்து எல்லாமே அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க. அதனால சாலை விதிகள் மக்கள் முதவே சாலை விதிகளை அவங்க கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய இப்போதைக்கு ஃபேஸ்புக்கிலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே கையில் வந்திருக்கு, கையிலே உலகம் இருக்குது. என்ன எது நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்கல தெரிஞ்சுக்கலாம், நிறையா மெட்டா கிட்டான இணையதளம் எக்கச்சக்கமாக இருக்குது, அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் புரிய எல்லார் கையிலையும் செல்லு இருக்குது, ஈஸியான விஷயம் இது. அதில் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து அதில் கவனத்தை செலுத்துனாங்கனாவே போயிடும். சின்ன பசங்க தான் இப்போதைக்கு, சின்ன பசங்க ஒரு இந்த கேடிஎம் பைக்கு அதுக்கு இதுன்னு வச்சுக்கிட்டு ஒரு இளமையை தொலைக்கிற மாரி அவங்க பெற்றோர்கள் அவங்க ஒரு வீட்டில் ஒரு சிரமத்தை கொடுத்த உடனே அவங்க வண்டி வாங்கி கொடுத்துறாங்க. இந்த 18 வயசு பிள்ளை 20 வயசு பிள்ளைங்கள்லாம் அது ஒரு விளையாட்டு ஜாமானமாக எடுத்துக்கிட்டு அதிவேகத்தில் வாகனத்தை ஏற்றுறதும் எதிரில் வரவங்களை பயமுறுத்துற நோக்கத்தில் உருவுறன்னு அது வந்து வயசில் இளங்கன்று பயமறியாத மாரி அந்த பிள்ளைங்க செய்கிறத பெற்றோர்கள் தான் தடுக்கணும். பெற்றோர்கள் கையில தான் இருக்குது, பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா அதிகமா வாங்கி கொடுக்க, நம்ம புள்ள கண்ட்ரோலா இருக்குன்னு தெரிஞ்சா வாங்கி கொடுங்க. இல்ல இந்த பிள்ளைங்க இன்னும் 2 பிள்ளைங்களை ஏத்திக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு ரோட்ல போலீஸ்காரங்களுக்கு தொல்ல, பொதுமக்களுக்கு தொல்ல, இதெல்லாம் ஏற்படுத்தாம நம்ம புள்ள இருக்குன்னா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா 90% அவாய்ட் பண்ணுங்க, அதை வேற சிந்தனைக்கு கொண்டு போங்க பிள்ளைங்களை.
1: சரி, ரொம்ப அழகா பல தகவல்களை ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷனின் சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வு. இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்கிக் கொண்டிருப்போம் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன்.
2: தலைக்கவசம், உயிர்கவசம், பொது நலன் கருதி வெளியிடு.

0: அவை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்மன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ்.
1: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். உங்களுக்கு மட்டுமல்ல, சாலையில் வரும் மற்றவர்களுக்கும் ஆபத்து.
2: தாய் ஊட்டி வளர்த்த உதிரத்தை தாசாலைக்கு தானம் செய்யாதீர்கள்.
1: நிதானம் பிரதானம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அம்பை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்மன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்மன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
3: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலியோடு இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 10:18. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும். இந்நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்ட போக்குவரத்து காவல் ஒழுங்கு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ப. ராமலிங்கம் அவர்களோடு சாலை பாதுகாப்பு குறித்த தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஐயா, நிறைய விடயங்களை இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் எப்படி வாகனங்களை இயக்கி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சியான விடயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோருமே பின்பற்ற வேண்டிய விடயம் அபாயகரமான வளைவுகள் அப்படின்னு சாலைகளில் சில இடங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையோடு வாகனங்கள் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க
1: சார்? வணக்கம். சரியான கேள்வியை கேட்டீங்க சார். அது ஹேர்பன் பெண்டுன்னு சொல்லுவாங்க சார். அந்த அறிவு பலகை பார்த்த உடனே வாகன வளைவுக்கு முன்னாடியே வாகனத்தை வேகத்தை குறைச்சணும். ஹெட்லைட் போட்டுக்கலாம் சார்.
0: ஒரு குறிப்பிட்ட அந்த வளைவுக்கு எத்தனை மீட்டருக்கு முன்னாடி அந்த பலகை வைக்கப்பட்டிருக்கும்?
1: ஒரு 50 மீட்டர் வச்சிருப்பாங்க சார்.
0: அப்பவே நம்ம வந்து வாகனத்தின்
1: வேகத்தை குறைச்சிடணும். ரெண்டாவது ஹெட்லைட் போட்டுக்கணும். வண்டி அடுத்த வண்டி ஓவர்டேக் பண்ற வேலையை அந்த இடத்துல கண்டிப்பா செய்யக்கூடாது. ஓவர்டேக் பண்ணவே கூடாது அந்த இடத்துல. ரெண்டாவது லைன் மாதிரி ஓட்டக்கூடாது. ஆமாம். அதுக்கப்புறம் வண்டியை இறங்கு முகமாக மெயினாக ஓட்டக்கூடாது. இறங்கு முகமாக இறக்குனீங்கன்னா வண்டி ஸ்டேரிங் லாக் ஆகிடும். அப்புறம் வண்டி எல்லாம் ஸ்டக் ஆகி நின்றுப்படும். அதனால் ஹெட்லைட்டு மெயினு, வண்டி வேகத்தை குறைச்சிக்கணும். குருட்டு வளைவுன்னு இருக்கும், குருட்டு வளைவுன்னு அந்த வளைவுலலாம் வாகனத்தின் வேகத்தை குறைச்சிக்கிட்டு ஹெட்லைட் போட்டாவே எதிரில் வர வாகனங்கள் கட் பண்ணி வந்துடுவாங்க. பள்ள நோக்கி இறக்கிடக்கூடாது வாகனத்தை. வண்டி ஆஃப் ஆயிட்டுனா ஸ்டேரிங் லாக் ஆகிடும். அப்புறம் எல்லா வண்டியும் பிரேக் டவுன் மாதிரி ஆகிடும். அதனால வாகனத்தை இயக்கும் போது கவனமாக இயக்கணும். ஓட்டு வளைவு அபாயகரமான வளைவில் இது செஞ்சாவே ஓரளவு வாகனத்தை கரெக்டாக ஓட்டிட்டு போயிடலாம். அது டிரைவருக்கு கைவந்த கலை, அவங்க செஞ்சிருவாங்க. புதுசாக ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவுரை.
0: சரி, இப்போ சாலை போக்குவரத்து சம்மந்தமாக வந்து ஒரு பாதுகாப்புக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு அந்த பணி அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து கொஞ்சம் மனசை வந்து இயல்பாக வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது தான். சில நேரங்களில் வந்து கோபமும் வரும் தான் உங்களுக்கு, ஏன்னா அடிக்கிற வெயிலில் வந்து இந்த நேரத்தில் போகிறோமே அப்படின்னு. அந்த மாதிரி நேரங்களில் கூட ஒரு பாடலை கேட்டால் மனசுக்கு இலகுவாக இருக்கும்னு நினைச்சது உண்டுங்களா?
1: உண்டு சார்.
0: அப்படி உண்டுன்னா எந்த மாதிரி பாடலை கேட்க விரும்புவீங்க?
1: காதல் படத்தில் உனக்கு என்ன பிறந்தேன்,

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேஜ செட்டியார்ஸ் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: வம்சா ஆடி அது ரெடி சேல் August 7 to 10 நான்கு நாட்கள் மட்டுமே.
1: கரைக்கல் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும் என்ற சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்ட போக்குவரத்து காவல் ஒழுங்கு பிரிவு அதிகாரி சிறப்பு உதவி ஆய்வாளர் பா ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இப்போது நம்முடைய நேர்களுக்காக நிறைய விடயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து போக்குவரத்து மிகுந்த இடங்களில் நடைப்பயணம் செல்வோர், அதாவது பாதசாரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க சாலையை கடக்க என்ன மாதிரி விதிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும்
3: சார்? நல்ல கேள்வி சார். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூரில் பெரிய சிட்டிலெலாம் வந்து அதுக்கான சிக்னல் நிறுத்தி சிக்னல் போட்டிருப்பாங்க. ஒரு கிரீன் லைட் போட்டு ஒரு ஆள் நடக்கிற மாரி போட்டிருப்பாங்க. சாலையில வெள்ளக்கோடு போட்டு போட்டிருப்பாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள 20 செகண்டுக்குள்ள போற மாரி இருக்கும். அந்த சிக்னல் நேரத்தில் எந்த வாகனமும் போகாது. அந்த இடத்துல அந்த மாரி போயிடலாம். டவுன்ல மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம். கிராமங்களிலேயோ நம்ம நகராட்சி பேரூராட்சியில மெயினா வந்து இரு பக்கமும் வாகனத்தை வாகனம் வருதான்னு பார்த்துக்கிட்டு மெதுவாக ரோடு கிராஸ் பண்ணலாம். வாகனம் வருதான்னு பார்த்துக்கிட்டு தான் பண்ணணும். செல்போன் பேசிக்கிட்டு காதல் வச்சுக்கிட்டு கூட்டமாக போகிற வேலையெல்லாம் நிறுத்திக்கணும். அந்த வேலை செய்யவே கூடாது. ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் வாகனம் வருதான்னு பார்த்துக்கிட்டு கிராஸ் பண்ணிக்க வேண்டியது. அந்த சூழ்நிலை தான் இன்னும் இருக்குது. அதற்கு உரிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி விட்டுட்டாங்கன்னா, ECR ரோடெல்லாம் தயார் பண்ணி விட்டுட்டாங்கன்னா, ரோடுகள் தயார் பண்ணிட்டா அதுக்கான கூடெல்லாம் போட்டு நாங்கள் அதுக்கான வழிமுறைகள் செய்யப்பட போகிறோம். இப்போதைக்கு அது மாரி தான் இப்போ இருக்குது. கிராமங்களில், நகராட்சியில், பேரூராட்சியிலையும் அந்த இதுதான் இருக்குது. ரெண்டு பக்கம் வாகனம் வருதான்னு பார்த்துக்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது போகும்போது, வேற சிந்தனையோட போயிடும் நமக்கு. அதனால் வாகன விபத்து ஏற்படும், உங்கள் மேலே வாகனம் மோதக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த சூழ்நிலை தான் இருக்குது இப்போதைக்கு. வாகனங்கள் சாலைகள் மேம்படுத்தும் போது அது மாற்றம் கிராமங்களில், நகரங்களில் வரத்துக்கு, பேரூராட்சியில், நகராட்சியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரி, நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அவை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷனிங். சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன்.
4: தலைக்கவசம், உயிர் கவசம், பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல்,
5: கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, குடும்பம் குழந்தை உயிர் காப்பு,
4: சீட் பெல்ட் சிறப்பான சாய்ஸ், தலைக்கவசம் உயிர் கவசம்,
5: வாழ்வு நம் கையில், வாகனம் ஓட்டும் போது.
4: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
1: நேரம் 10:30. நம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷனிங், சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன்.
4: தலைக்கவசம், உயிர் கவசம், பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல், அலைபேசி அழைக்கிறது, ஓட்டும் போது ஆபத்தை அழைக்காதீர், தவிர்ப்பீர் அலைபேசி அழைப்பை.
5: உறங்குவது போலும் சாக்காடு, உறக்கம் வரும்போது வண்டியை நிறுத்துங்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
1: காரைக்கால் பண்பலை 100.3 சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும் என்ற சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிற இந்த இனிய வேளையில் நமக்காக சாலை போக்குவரத்து குறித்த, சாலை பாதுகாப்பு குறித்த நமக்கான பல்வேறு தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் போக்குவரத்து காவல் ஒழுங்கு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் பா ராமலிங்கம் அவர்கள். ஐயா, எல்லாருமே வந்து மனசுக்குள்ளே இன்னைக்கு

0: பொதுமக்களா, இப்போ நானும் ஒரு பொது குடிமகனாக சொல்கிறது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து அபராதம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் தலையை அங்கே பார்த்தோன்னே இன்னொரு பக்கம் எங்காவது கிராஸில் வந்து ரோடு இருக்கா அப்படின்னு பார்த்து உள்ளுக்குள்ளே புகுந்து அப்படி போகிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இல்லைன்னா சில பேர் இன்னும் ஹெல்மெட் போடாமல் வந்தாங்க அப்படின்னா வண்டியில் பெட்ரோல் இல்லாத மாதிரியே தள்ளிக்கிட்டுலாம் போவாங்க, நீங்களும் விட்டுருவீங்க. ஆனாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த அபராதம் போடுவது என்பது கட்டாயமா ஏன் அபராதம் போடுறீங்க?
1: காவல்துறைக்கு சார் அபராதம் விதிக்கிறதுக்கு நோக்கமே கிடையாது. விபத்தை ஏற்படுத்தக்கூடாது, நீங்கள் எந்த விபத்தையும் மாட்டிக்க கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அபராதம் போட்டு அதனால உங்களுக்கு அதிக சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடிய எங்களுக்கு எண்ணமே சொட்டு கூட காவல்துறைக்கு கிடையாது. அது சென்னை காவல்துறையா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் காவல்துறையா இருந்தாலும் சரி, எல்லா காவல்துறைக்கும் இது அவங்களுக்கு உங்களுக்கு அபராதத்தை போட்டு உங்களுக்கு வந்து வீட்டில் பண கஷ்டத்தை ஏற்படுத்துகிற நோக்கமே கிடையாது. நீங்கள் எந்த விபத்துலையும் மாட்டிக்க கூடாது. உங்களுக்கு அதிகப்படியான அந்த அபராதங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஒரு விபத்தில் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் தலை இஞ்சிரும், இல்லை உடம்புல ஒரு ஒரு அடிபட்டு ஒரு ஒரு எலும்பு முறிவுல ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு செலவு லட்சக்கணக்கில் ஆயிடும். அதனால உங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி மெதுவா போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, மெதுவா வாகனத்தை இயக்கிட்டு போங்க, வேகமா ஓட்டாதீங்க, குடிச்சிட்டு போவாதீங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோமே தவிர, நாங்கள் வந்து உங்களுக்கு அபராதம் விரித்து தான் நாங்கள் வந்து செய்யணுங்கிற எண்ணம் எங்களுக்கு சொட்டு கூட கிடையாது. நீங்க தவறுகளை உங்க தவறுகளை குறைக்கிறதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தவிர, அபராதம் இருப்பது காவல்துறையின் நோக்கமே கிடையாது.
0: அதாவது நீங்கள் சட்டத்தை மதிக்காத போது சட்டம் உங்களுக்கான ஒரு தண்டனையா அது நம்ம நினைச்சு.
1: நல்ல விளக்கம், நல்ல விளக்கம்
0: இல்லையா. சரி, அபராதம் போடணுங்கிற நோக்கம் காவல்துறைக்கு
1: கிடையவே கிடையாது.
0: அந்த அதுல இருந்து தப்பிக்கணும், தப்பிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நாம சரியா இருந்தா அந்த அபராதத்தை கட்ட வேண்டிய அவசியமே
1: இருக்காது.
0: ஆக ஒரு இந்திய குடிமகனா ஒரு சட்டத்தை நான் மதிக்கிற பொழுது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய
1: அவசியமே கிடையாது
0: அப்படிங்கிறது இல்லைங்களா. ஆக அது வாகன சட்டமா இருக்கட்டும் அல்லது சாலை போக்குவரத்து
1: சட்டம்
0: எந்த சட்டமாக இருந்தாலும்
1: ரொம்ப கரெக்டா இருந்தோம்னா சட்டத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அமைதியா போயிட்டு இருக்கலாம். சட்டம் உங்களை பாதுகாக்கமே தவிர சட்டம் உங்களை கஷ்டப்படுத்தாது.
0: சரிங்க, இப்போ காவல்துறை ரோந்து பணி போவாங்க, காவல்துறை அதிகாரிகள்லாம் ரோந்து பணி போவாங்க இரவு பகல் அப்படின்னு போவாங்க இல்லையா. அது மாதிரி சாலை போக்குவரத்து காவலர்களாகிய அதிகாரிகளாகியோ உங்களுக்கும் அந்த மாதிரி ரோந்து பணி உண்டு?
1: ரோந்து பணி நிறைய உண்டு சார் எங்களுக்கு. தேர் திருவிழா, ஊர்வலம், இந்த ஒரு திருவிழா நேரத்தில் கடத்தெருவில் ஒரு கூட்டமான இருக்கிற நேரத்தில் சாலை வாகனத்தை வரிசைப்படுத்தி விடுறதுல, போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுல நிறைய காவல்துறையில் காவல் போக்குவரத்து காவலருக்கு நிறைய பணிகள் இருக்கு. எங்களுக்கு பீட்டுன்னு நாங்கள் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பீட் போட்டு வச்சுருவோம். அதனால எங்களுக்கு இந்த பீட் வசதி இருக்கிறதால இந்த வேலைகள்லாம் அதிகமாக உண்டு. நாங்கள் அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால அது எங்களுக்கு உண்டு சார்.
0: சரிங்க, வாகன ஓட்டிகள் இடையே வந்து சாலை விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பயிற்சிகள் உங்கள் சார்பாக கொடுக்கப்படுகிறது, இல்லைன்னா என்ன மாதிரி முகாம்கள்லாம் நடத்துறீங்க
1: சார்? வணக்கம் சார். இது வந்து நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பேரில் கல்லூரி, பள்ளிக்கூடம், வேற லேடிஸ் மெயின் அவங்க தான் எங்களுக்கு கவரேஜ். லேடிஸ் ஸ்கூல் மெயினாக மகளிர் கல்லூரிகளில் இந்த இடத்துல போய் விழிப்புணர்வு, ஹெல்மெட் விழிப்புணர்வுலேருந்து எப்படி வாகனத்தை இயக்கணும், எங்கெங்கே நிறுத்தணும், நோ பார்க்கிங்னா என்ன, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வந்து சில கிராம நடன கலைஞர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அந்த ஸ்கூல்லேயே விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திறம்பட்ட மேம்பட்ட எங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் அழைச்சிக்கிட்டு போய் அதனால என்னென்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் நிறையா விழிப்புணர்வு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒன்றும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து நீங்கள் அது வந்து அதான் கட்டுப்பாட்டுக்கூடிய சுதந்திரங்கிற மாரி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சிறு வயசுலேயே மாணவர்கள்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாவே மாணவர்கள் வயசுல பதிஞ்சிட்டுனாவே அது இன்னும் நானும் அப்படிதான் சின்ன வயசுல வாத்தியார்கள் சொல்லி கொடுத்ததே எனக்கு இன்னும் சில மனசுல சில விஷயங்கள் இருக்கு. அது எனக்கு அப்படியே தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பேன்.
0: நீங்க சொல்றதை பார்த்தா பாட புத்தகங்கள்ல சாலை போக்குவரத்து விதிகள் குறித்து பல பக்கங்கள் ஒதுக்கணும்
1: கண்டிப்பா. இப்போதைக்கு நாட்டுக்கு இந்த சாலை கட்டுப்பாடுங்கிற சாலை விதிமுறைகள்ங்கிறது பாட புஸ்தகத்துல சேர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா அத்தனை பேர்த்தையும் வாகனம் இருக்கு, அத்தனை பேரும் வாகனங்கள் இயக்கப்பட வேண்டும் இயக்க வராங்க. அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் மாரி பிறந்தாலும்

0: பரிசு மாரி எப்படி லைசன்ஸை எடுத்து கொடுக்குறீங்களோ அதே மாரியே இந்த சாலை வந்து கண்டிப்பா அது அரசாங்கம் புக்கு போடணும்னு நாங்க முயற்சி பண்றோம்.
1: இல்ல புத்தகங்கள்ல இடம்பெற்றிருக்கு, தமிழ்நாட்டு பாடநூல்ல இடம்பெற்றிருக்கு.
0: அது ஒரு மெயின் கொண்டு வரணும், கொண்டு வரணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கொண்டு வருவாங்க அரசுன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
1: சரி, இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜீப்ரா கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க, வரி குதிரை அதாவது கிராஸ் பண்றது அப்படின்ட்டு, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க.
0: நல்ல கேள்வி சார். அது அந்த
1: அந்த வரி வரிக்குதிரை படம் போட்டு இது வந்து இப்படிதான் கடக்கணும் அப்படின்னு ஒரு படம் போட்டிருப்பாங்க. அது அதற்கான அந்த கோடுகளும் வந்து நம்ம சாலையில போடப்பட்டிருக்கோம். அது பாதசாரிகளுக்கானதாது,
0: பாதசாரிகளுக்கானதா சார். அது நகரங்கள் மட்டும்தான், கிராமங்களுக்கு கிடையாது. நாகப்பட்டினத்துல அதிக அளவு பயன்படுத்துறது கிடையாது. டவுனு சிட்டிகள்ல தான் அதிகம் பயன்படுத்த, திருச்சி சென்னை கோயம்புத்தூர்
1: பெருநகரங்கள் மட்டும்,
0: பெருநகரங்களை மட்டும்தான் அது பயன்படுத்திருக்காங்க. நமக்கு இன்னும் சாலை போக்குவரத்து இன்னும் மேம்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சாலைகள் பெரிய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அது நம்ம நாகப்பட்டினத்துல கிடையாது.
1: சரி,
0: சென்னையில பணிபுரியும் போது அதெல்லாம் இருந்திருக்கு,
1: நீங்க அங்க அதெல்லாம்
0: பயன்படுத்தி இருக்காங்க. அது பயணிகள் நடைபாதை வசதிக்காக. அது
1: இப்போ அதாவது இருசக்கர வாகனங்கள் செல்பவர்களை அடுத்து நம்ம பார்த்தோம்னா மகிழுந்து போன்றோர், அதாவது நான்கு சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் இதெல்லாம் ஓட்டுகிற ஓட்டுநர்கள் என்ன பண்ணுவோம்னா இருக்கை பட்டை அப்படியே சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இருக்கை பட்டை அணிய வேண்டிய அவசியம் என்னங்கய்யா?
0: இப்போதைக்கு டெக்னாலஜியில் சார், அந்த சீட் பெல்ட் போட்டாதான் ஃப்ரண்ட்ல உள்ள அந்த சேஃப்டி பலூன், அந்த பலூன்ங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் நேரத்துல
1: விபத்து நேரத்துல அந்த பலூன் ஓபன் ஆகும்,
0: பலூன் அந்த பலூன் ஓபன் ஆகுனா ஸ்டேரிங்க்கு முன்னாடி அடிபட மாட்டோம். அதனால இப்ப சீட் பெல்ட் போட்டாதான் ஓபன் ஆகுற மாரி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஒரு ஆக்சிடென்டோ ஒரு சடனடியா வாகனத்தை நிறுத்தும் போதோ சீட் பெல்ட் போடலாம், கண்ணாடியில மோதவோ ஃப்ரண்ட்ல மோதி வண்டியை விட்டு வெளியில போட்டு அதே வண்டியில அடிபடவோ வசதி வாய்ப்பு இருக்கு. அதனால சீட் பெல்ட் கட்டாயமா போட்டுங்க, அது உங்க உயிர் சேஃப்டி. ரெண்டாவது போலீஸை பார்த்துதான் சீட் பெல்ட் நீங்க போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க சீட்டு பெல்ட் போராட்டியும் நாங்க வந்து இது மின்னணு கேமரா நிறைய வச்சிருக்கோம், சீட் பெல்ட் போடனா தன்னாலேயே ஃபைன் போட்டு விட்டுருவாங்க. அதனால நீங்க கம்பல்சரியா சீட் பெல்ட் போட்டே அவங்கள கண்டிப்பு நிலைமைக்கு நாங்க கொண்டு வந்து நிறுத்திட்டோம்ல, சீட் பெல்ட் எங்களுக்கு முக்கியம், உங்க உயிர் எங்களுக்கு முக்கியங்கிற மாரி நீங்க சீட் பெல்ட் போட வேண்டிய அவசியம் நாங்க மின்னணு கேமரா மூலியமே பார்த்துட்டு ஃபைன் போட்டுருவோம். அதனால நீங்க சீட் பெல்ட் போட அச்சப்படவே வேணாம், சீட்டு பெல்ட் போட்டுருங்க.
1: அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள்ல வந்து சார் நம்மள கவனிக்கல அப்படின்னு தப்பிச்சு போலான்னு போனாலும் போக முடியாது, வாகனத்தினுடைய அந்த
0: நம்பரை எடுத்துட்டோம்னா நாங்க முதல் நிறுத்தினோம்னா உங்கள்ட்ட என்ன இல்லைன்னு முதல் ஃபைன் போட்டுருவோம். நீங்க வாகனத்தை நிறுத்தாம போயிட்டீங்கன்னா எங்களை நாங்க நிறுத்தி நீங்க ஏற்பாடு நிறுத்தலைங்கிறதுக்காக 2000 ரூபாய் ஃபைன் தனியா, அதுக்கப்புறமா என்னென்ன இல்லை லைசன்ஸ் காமிக்கலை எங்கள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு 1000 ரூபாய் போடுவோம். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4000 5000 போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால காவல்துறையினர் வாகனத்தை நிறுத்தினா கண்டிப்பா நிறுத்தி இல்லாத காமிச்சிட்டு போடுங்க, அதுக்குள்ள அபராதத்தை வாங்கிட்டு போயிடலாம்.
1: சரிங்க, இப்ப இந்த அபராதம் எங்களுக்கு போட்டுறீங்க, இந்த போட்ட அபராதத்தை நாங்க எங்கெல்லாம் போய் கட்டணும்?
0: இது சார் நல்ல கேள்வி, நிறைய பேர் இது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு ஆர்டிஓ ஆபீஸ்ல கட்டலாம் சார், ஆர்டிஓ ஆபீஸ், ஆர்டிஓ. ரெண்டாவது இ சேவை மையம், அது எல்லா இடத்துலயும் இருக்கு சார், அதுல கட்டிடலாம்.
1: ஆர்டிஓ அப்படின்னா வட்டார போக்குவரத்து,
0: அதாக அதுல இ சேவை மையத்துல கட்டிடலாம் சார். ரெண்டாவது லோக்கல் போலீஸோ டிராபிக் போலீஸோ அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க கார் சேவ் பண்ணியோ இல்ல ஜிபே பண்ணியோ கட்டிடலாம். ஆனா அதுக்கு பில்லு வருதா நீங்க பாத்துக்கணும், உடனே மெசேஜ் வரும் வந்துடும். இது மூலமா கட்டிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூணு முறையில கட்டிடலாம்.
1: இப்ப அபராதம் போட்டே ஆகணுமா சார்?
0: எங்களுக்கு இலக்கே கிடையாது, காவல்துறைக்கு அவதாரம் விதிக்கணுங்கிற இலக்கே எங்களுக்கு கிடையாது. உங்களை நல்வழிப்படுத்தணும், உங்க உயிருக்கு நாங்க உத்தரவாதம் இருக்கணுங்கிற எண்ணத்தாலையும் இந்த வாகனத்தை சிறப்பட ஓட்டணுங்கிறதாலதான் அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வரீங்க நீங்க. நாங்க அதுக்காக சாத்தியப்பட்டவர்கள் கிடையாது. நாங்க உங்களுக்கு வாகனத்தை நிறுத்தி உங்களுக்கு அபராதம் விதிச்சுக்கணுங்கிற எண்ணம் காவல்துறைக்கு கிடையாது. காவல்துறை உங்க நண்பன்னு நாங்க முன்னாடியே சொல்லியாச்சு, அது உங்க ஃப்ரெண்டு மாரி தான் நாங்க எப்போதுமே உங்களோட இருப்போம். நீங்க கரெக்டா இருந்துங்க, நாங்க கரெக்டா இருந்துப்போம். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி.
1: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பொன்னகை.

0: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களுக்கு அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ் பன் பவுண்டேஷனின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: தலைக்கவசம் உயிர் கவசம் பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ் பன் பவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
1: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் செட் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இன் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: வம்சா ஆடி அது ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும் என்கிற சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்ட போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ப. ராமலிங்கம் அவர்கள். சாலை போக்குவரத்து குறித்த, சாலை பாதுகாப்பு குறித்த பல தகவல்களை இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா, சாலைகளில் வந்து தேவையான இடங்களில் வந்து வேக கட்டுப்பாட்டு கருவிகள் அதே மாதிரி வழிகாட்டி பலகைகள் அமைப்பதை வந்து எப்படி முடிவு பண்ணுறீங்க
5: சார்? அது அதிகமாக விபத்து ஏற்படுற இடத்துல நாங்கள் அது ஆய்வு பண்ணுவோம். இந்த இடத்துல எப்படி விபத்து ஏற்படுது, அது என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் அதை எடுக்க முடியாது. அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியாளர், மாவட்ட காவல் கண்காணிப்பு இவங்கெல்லாம் முடிவெடுத்து இந்த இடத்துல அதிகமாக விபத்து ஏற்படுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படிங்கிற நெறிமுறைகளை கடைபிடிச்சு தான் அந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்துவோம். அது பேரிகேட்ஸ் போடுவோம், மார்க்கிங் போடுவோம், ப்ளஸ் சிக்னல்ஸ் லைட்டு வைப்போம், சென்ட்ரல் மீடியா கட்டி அதில் பிரிக்க விட முடியுமான்னு பார்ப்போம். இந்த வேலைகளை நாங்கள் மட்டும் முடிவெடுக்க முடியாது, மாவட்ட நிர்வாகம் பூரா கலந்து தான் செய்வோம். அதனால் நிறைய விபத்துக்கள் அதுமாரி செஞ்ச இடத்துல நிறைய விபத்துக்கள் குறைச்சிருக்கோம் நாங்கள். அதனால் நாங்கள் மட்டும் முடிவெடுக்க முடியாது, மாவட்ட நிர்வாகம் அனைத்து பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம். விபத்து அதிகமாக ஏற்படுதுன்னா அதை நாங்க பாத்துக்கிட்டு செய்வோம்.
1: ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து இது விபத்து பகுதி அப்படின்னு முடிவு
5: பண்ணிடுவோம். நாங்க அது பார்ப்போம், ஒரு 2-3 செக் பண்ண உடனே அது இந்த இடத்துல விபத்து ஏற்படுதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யலாம்னு பார்த்துட்டு என்னென்ன முறைகளை கொண்டு வரலாம், முதல் பேரிகாஸ் வச்சு சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அது சரிப்படலைன்னா அடுத்தது என்ன செய்யலாம், லைட்டு வைப்போம், சென்ட்ரல் மீடியா கட்டுவோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் லைட்டு இதெல்லாம் கொடுப்போம், இல்லைன்னா காவல்துறையை அங்கே ஒரு ஆளை நிறுத்தியே வச்சிருவோம். ஒரு கூண்டு மாரி அமைச்சு அங்கே காவல்துறை நிறுத்தி ஸ்பீடு குறைக்கிறதுக்கு உள்ள வேலைகள் அங்கே என்ன விபத்து பகுதியை எழுதி எல்லா வேலையும் நாங்கள் அங்கே செஞ்சு கொடுத்துருவோம். அதனால் விபத்து பகுதியை நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி உடனே அதுக்குள்ள தக்க நடவடிக்கை எடுத்துடுறோம். அதனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய விபத்தை குறைச்சிருக்கோம். விபத்தை குறைக்கிறதா எங்கள் நோக்கமே.
1: நிச்சயம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் பவுண்டேஷனே. சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் பவுண்டேஷன்.
2: தலைக்கவசம் உயிர் கவசம் பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் பவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம், உங்களுக்கு மட்டுமல்ல சாலையில் வரும் மற்றவர்களுக்கும் ஆபத்து.
6: தாய் ஊட்டி வளர்த்த உதிரத்தை தாசாலைக்கு தானம் செய்யாதீர்கள்.
2: நிதானம் பிரதானம்.
7: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் பவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
1: பத்து மணி 45 நிமிடம் 40 நொடி ஆகிற இந்த இனிய பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வு. இந்த நிகழ்ச்சிகள் நாகப்பட்டினம் மாவட்ட போக்குவரத்து ஒழுங்கு பிரிவினுடைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயா ப. ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முக்கியமான ஒரு விடயம், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அதுதான், அதாவது அவசர ஊர்திகள் என்பது உயிர் காக்கும் ஊர்திகள். அந்த ஊர்திகள் வந்து சாலையில் பயணிக்கிற பொழுது அதற்கு வழிவிட வேண்டும் என்பது ஒரு அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஆனால் சில நேரங்களில் வழிவிடாமல் செல்பவர்கள் இருக்கிறார்கள், புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் தான் நம்ம சொல்லணும். அந்த புரிதல் இல்லாமல் அவசர ஊர்திகளுக்கு வழிவிடாமல் செல்கிற வாகனங்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க
5: சார்? அவசர ஊர்தியிலாவே ஒரு உயிரை காவந்து பண்றதுக்காக அவன் போற இடத்துல அந்த வாகனத்தை நம்ம மறைக்கிறதோ இடமறிக்கிறதோ தவறான செயல். அதே மாதிரி செஞ்சா 10,000 ரூபாய் முத ஃபைன் போடுறோம், மீறி அடுத்த வாட்டி செஞ்சா 1 வருஷம்

0: தண்டனையும் திருப்பி 10,000 ரூபாய் ஃபைன் போடுறோம். அந்த வாகனத்தை முடக்கிற வேலைகள் அத்தனையும் நாங்கள் செய்வோம். அதே மாதிரி தவறு செஞ்சா அமைதியா ஒரு தர பார்ப்போம், ரெண்டாவது தர மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த வாகனத்தை முடக்கிற வேலை, அதை ஓட்டிட்டு வர டிரைவரோட லைசன்ஸை பிளாக் பண்ற வேலை அத்தனையும் ஆர்டிஓ மூலமா நாங்கள் செய்வோம். அதனால அதுக்கு ஒரு அவசியம் அதிகமாக ஏற்படலை எங்கள் மாவட்டத்தில், அதற்கான அவசியங்கள் இதேமாரி நடக்கலை.
1: ஓரளவுக்கு எல்லாருக்குமே அந்த புரிதல்
0: இருக்குது, அதை நான் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு இல்லை, ஆனால் சட்டம் இருக்குது. 10,000 ரூபாய் ஃபைன் போடுவோம், அது மட்டும் நான் மட்டும் போட்டது கிடையாது. அதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை, யாரும் அந்த செயலை செய்யலை இது வரைக்கும். நாங்கள் விழிப்புணர்வு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருப்போம், அதேமாரி செஞ்சால் தக்க நடவடிக்கை எடுப்போம்.
1: சரி ஐயா, அவர்கள் வந்து நிறைய பனி சுமையில் இருக்கிற பொழுது, அந்த பனிச்சுமை நேரத்தில் கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக அடிக்கடி பாடல்கள் முணுமுணுக்கிற வழக்கம் உண்டு அப்படின்னா, என்ன மாதிரி பாட்டு முணுமுணுப்பீங்க? இப்போ என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
0: மே மாதங்கிற படத்தில் என் மேல் விழுந்த மலை துளியே.

காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக நம்மிடையே உலா வந்து கொண்டிருக்கிறது. சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வு. இன்றைய நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்ட போக்குவரத்து ஒழுங்கு பிரிவைச் சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயா பா ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்து, சாலை விழிப்புணர்வு குறித்த நிறைய விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.

ஐயா அவர்களிடம் நம்ம வந்துட்டு நிறைய கேட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 18 வயதிலிருந்து வாகனம் ஓட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கூட அந்த 18 வயது என்பது கூட வந்து இன்றைக்கு புரிதல் இல்லாமல் நீங்கள் சொன்னதை போன்று வந்து அதிவேகமாக இயக்கக்கூடிய அந்த வாகனங்களை வந்து இளைஞர்கள் இயக்குறாங்க இல்லையா. அப்படி இயக்குகிற பொழுது அவர்களுக்கு இன்னொரு விடயமும் அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது, அதன் ஒலி இருக்கு இல்லையா, அந்த இருசக்கர வாகனத்தினுடைய ஒலி வந்து எல்லாரும் நம்மளை

0: ஒவ்வொரு விடயமும் அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது, அதன் ஒளி இருக்கு இல்லையா, அந்த இருசக்கர வாகனத்தினுடைய ஒளி வந்து எல்லாரும் நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக அதிகப்படியான ஒளியோட வந்து சில நேரங்களில் வந்து அது மற்றவர்களை வந்து முக்கியமாக இதய நோயாளிகள் கூட பாதிக்கிற அளவுக்கு அந்த வாகனத்தை இயக்குவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுவீங்க
1: சார்? ஒரு 18 வயசுக்கு மேலே லைசன்ஸ், 18 வயசுக்கு மேலே தான் லைசன்ஸே எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க வாகனத்தை ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாகனத்தை நாங்கள் பிடிச்சோம்னா லோக்கல் போலீஸ் மூலமா அவங்கள வந்து அவங்க வாகன அவங்க லைசன்ஸை 2 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணி லைசன்ஸ் எடுக்க முடியாத மாரி ஆக்கிடுறோம். ரெண்டாவது ஒரு 25,000 ரூபா ஃபைன் போடுறோம் அவங்க ஃபேமிலிக்கு. அவங்க வண்டி வாகன உரிமையாளர் யாரோ அவங்களுக்கு 25,000 ரூபா ஃபைன் போடுறோம். அதுவும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் பெற்றோருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை வாங்கி கொடுக்குற வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இந்த வேலையை செய்கிறதால ஒரு இளைஞர்களுக்கு வந்து அதான் சொல்ற 18 வயசில் அவங்களுக்கு லைசன்ஸ் பிறந்தநாள் பரிசு மாரி லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. அவங்க வாகனம் ஓட்டுறாங்களோ இல்லையோ, இருக்கோ இல்லையோ, வரப்போகிற காலத்தில் அவங்க வாகனம் வாங்குவாங்க. வாகனம் ஈஸியாக கொடுத்துறாங்க. முன்னெல்லாம் பிரீமியம் கம்மி அதிகமாக கொடுத்து கொடுத்தாங்க, ரெடி கேஷ் இருந்தாங்க. இப்போலாம் வந்து 5,000 ரூபா கொடுத்தாலும் வாகனம் கொடுக்கறதுக்கு சூழ்நிலை வந்துட்டு அவங்க எப்படி வாகனம் வாங்குவாங்க. அதனால 18 வயசு ஆகணும்னா லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. விதிமுறைகளை வீட்டில் சொல்லி கொடுங்க. எல்லாமே மெதுவாக ஓட்டணும்ப்பா, ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுப்பான்னு அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும்.
0: இயல்பாக அந்த லைசன்ஸ் நம்ம வந்து வாங்குவதற்கும் கூட வந்து கிட்டத்தட்ட நம்ம 1 மாதம் பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது தானே. அந்த பயிற்சி எடுத்த பிறகு சரியாக வந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சரியாக ஓட்டி காட்டினா தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த மாதிரி நேரங்களில் கூட அது அந்த சட்டத்தை பயன்படுத்தாமல் இளைஞர்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னவாக இருக்கும்?
1: முன்னெச்சரிக்கை சார், முத எல்எல்ஆர் போட்டுருவாங்க அவங்க. அது அந்த எல்எல்ஆர் கொடுத்து வாகனத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாவே இப்போ நாங்கள் மைதானங்களில் ஓட்டி கற்றுக்குங்க, சாலைக்கு வராதிங்கன்னு சொல்லி அனுப்புவோம். முத வான் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு மேற்கொண்டு வாட்டினாலும் வாகனத்தை பறிமுதல் பண்ணிடுவோம். அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி வான் பண்ணி ஒருத்தர கொடுப்போம். அதுக்கு மேலே வந்தாங்கன்னா இந்த சட்டத்துப்படி நடவடிக்கை எடுத்துருவோம். அவங்க பெற்றோரையும் எழுதி வாங்கிடுவோம். முத தடவை எழுதி வாங்கி வான் பண்ணி அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் மீறி செஞ்சாங்கன்னா இந்த வாகனத்தை பறிமுதல் செய்கிறதும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற வேலையை செஞ்சிருவோம். அதனால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைக்கு 18 வயசு ஆகுனா லைசன்ஸ் கம்பல்சரியா எடுத்து கொடுக்க சொல்லுங்க. நல்ல அறிவுரைகளுக்கு கூடி மெதுவா ஓட்டுப்பான்னு சொல்லி வாகனத்தை கொடுங்க. வாகனம் வாங்கி கொடுக்கூடாதுன்னு சொல்லல, வாகனத்தை வாங்கி கொடுத்தாலும் நல்ல அறிவுரையாட கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றோம்.
0: சரி, இந்த போக்குவரத்து சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில நாம கடைபிடிக்க வேண்டிய அந்த குறியீட்டு முறைகள் என்னென்னங்கய்யா?
1: ரெட் லைட் போட்டோம்னா வாகனத்தை நிறுத்தணும். அது அந்த வாகனம் நிறுத்தும் போது அந்த கோடு தாண்டி நிறுத்துறதோ இல்லை இந்த நேரத்தை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக செஞ்சுருங்க. எல்லோ லாம்பு, எல்லோ லாம்பு எரியும் போது வாகனத்தை ஓட்டுறது இயக்கத்துக்கு ரெடி ஆகிக்கிங்க. பச்சை லைட் இருக்கும்போது வாகனத்தை இயக்கிடலாம். இது ஒன்றும் பெரிய இல்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வாகனம் தான். அது சம்மந்தமாக படங்கள் எடுத்திருக்காங்க, சிவப்பு மஞ்சள், சிகப்பு மஞ்சள் பச்சைன்னு. அதுலேயே வாகனத்தை பற்றி, வாகன போக்குவரத்து பற்றியே அது படம். அதனால் இது ஒன்றும் பெரிய இது இல்லை, எல்லாமே தெரிஞ்சது தான். அது பொதுமக்களுக்கு நல்லா தெரியுது அந்த இதெல்லாம் செய்கிறாங்க. அதை
0: சரி, இப்போது ஒரு அதிகாரியாக, போக்குவரத்து அதிகாரியாக உங்களுடைய பணிக்காலத்தில் இதுவரைக்கும் இந்த சாலை விழிப்புணர்வு குறித்த தகவல்கள் எந்த பகுதியில் போய் சேரலை, எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: கிராமங்களில் இன்னும் சுத்தமாக போய் சேரலை சார். அவங்க கிராமங்கள்லேருந்து, ஏன்னா பெண்களுக்கு இன்னும் சரியான அணுகுமுறை வந்திருக்குது. ஒரு 20% 30% அவங்களுக்கு இன்னும் தெரியல, வாகனம் ஓட்டுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் கொடுத்தாங்கன்னா பிரேக் அடிக்காமல் காலை போட்டு தேய்ச்சிக்கிட்டு வராங்க. இன்னும் பிரேக் அடிக்கிறத காலால் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா சொல்லலை, அது நீங்கள் இன்னும் மேம்பட வேணும்னு தான் சொல்கிறோம். இது தவறாக நாங்கள் உங்களை சுட்டி காமிக்கிற ஐடியா எனக்கு சொட்டு கூட கிடையாது. அது வந்து இன்னும் மேம்படணும். பிரேக்னா பிரேக் எடுத்துங்க, அழகாக வாகனத்தை எங்கே நிறுத்தணுமோ கரெக்டாக நிறுத்துங்க, ஹெல்மெட்டு போடுங்க. கிராம பகுதிகளில் சேரல. பெண்களுக்கு ஒரு அதிகமாக நம்ம வெளியில் இப்போ தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு பெண்கள் வெளியிலே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அவங்கள வந்து நான் தடை செய்ய மாட்டேன். பெண்கள் அதுமாரி வந்தாங்கன்னா வான் பண்ணி, அம்மா இப்படி ஓட்டுமா அப்படி ஓட்டுமா, இப்போ தான் நீங்கள் வெளியிலே வந்திருக்கீங்க, இன்னும் நீங்கள் வெளியில் அதிகமாக வரணுங்கிறதால அவங்கள நாங்கள் நிறைய அறிவுரை கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கோமே தவிர அவங்களுக்கு ஒரு அவதாரம் விதிக்கிறதோ அதை என்ன செய்யலை. அது வந்து அதிக லெவலில் அவங்க பெண்கள் வெளியில் வரணும், வாகனம் அதிகமாக இயக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளில் நாகப்பட்டினம் காவல்துறை முழு முயற்சியை செய்கிறோம். பெண்கள் வெளியில் வரணும், நீங்கள் எல்லா வாகனம் நல்லா ஓட்டணும், எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த இதுலேயும் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுனால பெண்களை வெளியில் கொண்டு வர வேலைகள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஸ்கூலில், லேடிஸ் ஸ்கூலில் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நீங்கள் திறம்பட உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குற காவல்துறை இன்னும் அதிகமாக நல்லா நீங்கள் சாலை விதிமுறைகள் நல்லா கடைப்பிடிக்கணும், ஹெல்மெட் போடணும், வண்டியை இயக்கிற ரொம்ப அதிக வேகத்தில் இயக்காதீங்க, மெதுவான வேகத்தில் இயக்குங்க அப்படிங்கிற குறிக்கோள் காவல்துறைக்கு இருக்குது. நீங்கள்

0: அந்த குறிக்கோளை எடுத்துக்கணுங்கிறது எங்கள் நம்பிக்கையாக இருக்குது, செய்யணும்னு நாங்கள் நம்புகிறோம்.
1: சரிங்கய்யா. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேகத்தடை பெரிதாக இருக்கிறது, சில இடங்களில் சிறிதாக இருக்கிறது, சில இடங்களில் அடுக்கடுக்காக இருக்கிறது, சில இடங்களில் ரொம்ப சின்னதாக இருக்குது, வேகத்தடை இருக்கிறதானே தெரியாமல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஐயா?
0: அது வந்து காவல்துறை மேலே தவறு கிடையாது, அது கான்ட்ராக்டுக்காரங்க மேலே தான் தவறு. ஏன்னா காவல்துறை வந்து இந்த இடத்துல இவ்வளோ லெவல் தான் போடணும்னு சொல்லுவோம், அவங்க கொஞ்சம் மேம்படுத்தி போட்டுறாங்க. நாங்கள் உடனே அதில் மேலே வெள்ளை பெயிண்ட், கருப்பு பெயிண்ட் இதெல்லாம் அடித்து, மஞ்சள் பெயிண்ட்லாம் அடித்து கொஞ்சம் சரிப்படுத்தி வச்சிடறோம். அது எங்கள் மேலே தவறு கிடையாது, அவங்க மேலே தான். நாங்கள் நின்று அது இனிமேல் அந்த இதெல்லாம் இருக்காமல் கரெக்டான இவ்வளோ தான் போடணுங்கிறது இருக்குது. சின்ன சின்னது வந்து ஒரு ஸ்பீடை குறைக்கிறதுக்காக நாங்கள் செய்கிறது. ஒரு ஈசிஆர் ரோட்டில் வாகனங்கள் பெருசாக போகும்போது எதிர்த்தாப்புல கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடு குறைக்கிறதுக்காக சின்ன சின்னதாக போடுவோம், அது கொஞ்சம் நிறுத்தி போவாங்கன்னு. வேகமாக போகிறதுல ஒரு பெண்டு இடத்துல அது வந்து இயற்கையாக உள்ளது. பெரிய பேரிகே ஸ்பீடு பிரேக்கருங்கிறது சில தவறுகளால் ஏற்படுது, அதை நாங்கள் சரிப்படுத்திட்டு வரோம். அது வண்டியில் சேஸ் போர்டே இடிக்கிற மாதிரி இருக்கும் சமயத்தில், அதை நாங்கள் சரிப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அது சரி பண்ணிடுவோம். இது சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்கர்ஸு அவங்களுக்கு வாகனம் ஓட்டி விழிப்புணர்வுக்காக நான் செஞ்சு வச்சுருக்கோம், வேகத்தை குறைச்சிட்டு போகிறதுக்காக.
1: சரிங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உங்களோடு உரையாடியதில் ஒரு மிக பயனுள்ள விடயமாக நேயர்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் சுருக்கமாக நிறைவாக நம்முடைய நேயர்களுக்கு சாலை விழிப்புணர்வு குறித்து உங்களுடைய பார்வையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: சாலை வந்து நம்ம இயக்கிறதுக்காக உள்ளது, அது நம்ம வாகனங்கள் இயக்கிறதுக்காக சாலை உள்ளது. நமக்கானது மட்டும் நினைக்கக்கூடாது, நிறைய பேர் அதில் வாகனத்தை இயக்குறாங்க. வாகனத்தை விழிப்புடன் ஏற்றுங்க, ஹெட்ஃபோன் போட்டு ஓட்டாதீங்க. வாகனத்தை விழிப்புணர்வு ஓட்டும் போது எதிர்த்தாப்பில் யாருமே எந்த பாவமே செய்யாத மேலே நீங்கள் விட்டுப்புட்டு வாகனத்தை மேலே அடித்து அவங்க ஆஸ்பத்திரியில் படுக்கிற மாரி ஆயிடுறாங்க. அதனால் அமைதியாக ஓட்டுங்க, ஹெல்மெட்டு போடுங்க, நல்ல கேர்ஃபுல்லாக அழகாக ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அமைதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஓட்டுங்க. எங்களோட இலக்கு ஒன்று தான், குற்றமற்ற நாகை, விபத்து இல்லா நாகை ஏற்படுத்தணும்னு எங்கள் மாவட்ட ஆட்சியாளர் கண்காணிப்பை நினைக்கிறாங்க. அதை செயல்படுத்தணும்னு நாகப்பட்ட காவல்துறை நான் மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: சரி,
0: நன்றி, வணக்கம் சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இன்றைய சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் போக்குவரத்து காவல் ஒழுங்கு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ப. ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய நிலையத்திற்கு வருகை தந்து பல்வேறு சாலை விழிப்புணர்வு குறித்த தகவல்களை நமக்காக வழங்கினார். மிக்க நன்றிங்கய்யா. உங்களுக்கு காரைக்கால் பண்பலை விடை தருகிறது.
0: சார் வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார், வணக்கம் சார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் வழங்கிய சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன்.
2: தலைக்கவசம், உயிர் கவசம், பொது நலன் கருதி வெளியிட போவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல்,
3: கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, குடும்பம் குழந்தை உயிர் காப்பு,
2: சீட் பெல்ட் சிறப்பான சாய்ஸ், தலைக்கவசம் உயிர் கவசம்,
3: வாழ்வு நம் கையில், வாகனம் ஓட்டும் போது
2: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது கருப்பன் படத்திலிருந்து பாடல்.

நேர்லே காரைப்பண்பலை உங்களை தேடி வருகிறது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு கும்பகோணம் வட்டம் தேவனாஞ்சேரி அரியத்தங்கம் கோவில் அருகில் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள். நீங்கள் காரைப்பண்பலை 100.3 திரை இசை.

நேற்றில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். அலைபேசி அழைக்கிறது, ஓட்டும் போது ஆபத்தை அழைக்காதீர், தவிர்ப்பீர் அலைபேசி அழைப்பை.
1: உறங்குவது போலும் சாக்காடு, உறக்கம் வரும்போது வண்டியை நிறுத்துங்கள்.
2: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
8: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
7: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
10: நேர்களே, நாளை காலை 9 காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
11: காரைக்கால் GL மருத்துவமனை
12: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
11: GL மருத்துவமனை
12: காரைக்கால்.
13: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
14: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
13: BPN கண் மருத்துவமனை.
10: செங்கல் சோலை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
13: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
15: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை காலை 11 காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
16: கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
10: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ணம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
17: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ASC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
18: உபயோக பொருட்கள்
19: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
20: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, இன்றைய உழவர்

0: அரங்கம் சிறப்பு நிகழ்ச்சியாக வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி பசுமை புரட்சியின் பங்காளர் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாக இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் கல்வித்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு கும்பகோணம் வட்டம் தேவனாஞ்சேரி அரியதங்கம் கோவில் அருகில் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சி சிறப்பியுங்கள். நீங்கள் திரையிசையில் அடுத்ததாக

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
4: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். உங்களுக்கு மட்டுமல்ல, சாலையில் வரும் மற்றவர்களுக்கும் ஆபத்து.
5: தாய் ஊட்டி வளர்த்த உதிரத்தை தாசாலைக்கு தானம் செய்யாதீர்கள்.
4: நிதானம் பிரதானம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அம்பை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:05 உழவை போற்றுவோம். கைத்தறியும் நெசவும். தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் நாகப்பட்டினம் கிளை மேலாளர் ஜி சங்கர் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி ஒளியர காத்திருக்கிறது. காத்திருங்கள், பங்கு பெறுங்கள் நேர்களே. இன்று பிற்பகல் 2:05

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை

0: அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பணப்பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர்ப்பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும், தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்படவுள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 793 பேர் இந்த தொற்றிலிருந்து

0: மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28ஆம் தேதி துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு துறவி ஆற்றங்கரையில அமர்ந்து தியானம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு தேல் தண்ணில மிதந்து தத்தளிச்சுதான். துறவி அதை பார்த்து கையால எடுத்து கரையில விட முயற்சி பண்ணாராம். ஆனா அந்த தேல் அந்த துறவிய கொட்டிடுச்சான். வலியில அவர் கைய விட்டதும் தேல் மீண்டும் தண்ணிலே போய் விழுந்துடுச்சான். துறவி மீண்டும் அதை எடுக்க முயற்சி பண்ணாங்களாம். தேல் மீண்டும் கொட்டினுச்சான். இத ஓரமா நின்ன பாத்துட்டு இருந்த ஒருவர் என்ன பண்ணாரா, ஐயா அதுதான் உங்களுடைய கரங்களை கொட்டிடுச்சுல, அப்புறம் ஏன் அதை காப்பாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், கொட்டுவது தேலின் இயல்பு என்றால் காப்பாற்றுவது மனிதனின் இயல்பு என்றாராம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மற்றவர்களின் தவறான குணம் நம்முடைய நல்ல குணத்தை மாற்றிவிடக் கூடாது என்று.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: என் பேர் ஏ அனன்யா.
7: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
8: 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
7: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
8: ஒரு பாட்டு பாடுறதா இருக்கேன்.
7: எங்க பாடுங்களா?
8: அடுத்து தமிழ் பாட்டு பாட போறேன். ஆல மரத்திலே விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாழாட்டு, சின்ன முயலை மேல கொட்டு, குள்ள நிறைய தாளம் தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழை.

0: ஏலோ பாடிக்கிட்டு ஒன்றாக தான் சேர்ந்துகிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. நன்றி, வணக்கம்.
1: சூப்பர பாடல் பாடுனீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பாருங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க?
0: ஏழை இளைஞர் மக்களுக்கு முடியலன்னா

0: குள்ளே நிறைய தாளந்தட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழை ஏழோ பாடிக்கிட்டு ஒன்றாக தான் சேர்ந்துக்கிட்டு ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு. நன்றி, வணக்கம்.
1: சூப்பர் பாடல் பாடுனீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பாருங்க, என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறேன்.
1: டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க?
0: ஏழை இளைஞர் மக்களுக்கு முடியலன்னா இலவசமா வைத்தியம் பாக்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் ரொம்ப சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேடம்.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம். நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை,
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நேரம் 12:55. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை வாசித்து என தொடங்கும் பாடல். பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும்புறவும் நிகழ்ச்சியானது தேசிய கைத்தறி வாரத்தை ஒட்டிய சிறப்பு நேரலையாக தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் நெசவாளர்களோடு நேரலையாக உலாவரும். புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் ஒரு மணி. பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் 70-80களின் இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது ஜானி படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜா இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில்.

நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு கும்பகோணம் வட்டம் தேவனாஞ்சேரி அரியதங்கம் கோவில் அருகில் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். காரைக்கால் பண்பலையின் 100.3 இது தேன் மழை. நேரம் இப்போ 1:05:32 ஆகுது. நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருது. பிரியா படத்திற்காக KG யேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜா இசையமைப்பில், கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
7: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
4: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
10: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: இனிய இடைக்கால பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 100.3 தேன்மழை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி உல்லாச பறவைகள் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில்.

0: வறண்ட ரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
1: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். அலைபேசி அழைக்கிறது, ஓட்டும் போது ஆபத்தை அழைக்காதீர், தவிர்ப்பீர் அலைபேசி அழைப்பை.
2: உறங்குவது போலும் சாக்காடு, உறக்கம் வரும்போது வண்டியை நிறுத்துங்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அபை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
4: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 50% தள்ளுபடியில் கடைசி 10 இச்சலுகை ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேயர்களுக்கு உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி, வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை, 4 மட்டுமே.
11: தலைக்கவசம், உயிர் கவசம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அபை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
4: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல் சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட், திருவாரூர்.
7: ஒரு 1:20 காரைக்கால் பண்மலை 100.3 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்திற்காக ஜெயச்சந்திரன் பி. சுசிலா பாடிய பாடல்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா. நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலையின் 100.3. நேர்களை, காரைப்பண்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. தேன்மழை நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருது. பொல்லாதவன் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50%

0: மேல் தள்ளுபடி, அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பர் ஃபவுண்டேஷன் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
0: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
4: தலைக்கவசம், உயிர் கவசம், பொது நலன் கருதி வெளியிடுபவர் அபி வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
5: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் இட் எண்ட் ஆஃப் ஆடி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நேரம் இப்போ 1:34 13 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருது. பருவராகம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மழை நிகழ்ச்சிக்காக நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள், புதுத்துறை செல்வகுமார், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அமிர்தவராயன்கோட்டை பாரிவள்ளல், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, அதம்பார் கலைச்செல்வி, அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், டிஆர் பட்டினம் ரமேஷ், அடுத்து பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர், நளினி சங்கர் இவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்து மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், அடுத்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சிவகுமார் சொல்லியிருக்காங்க, அடுத்து நாகூர் முகமது ரஃபீக் நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்களையும் பாடல்கள் அருமை அப்படின்னு இந்த நேயர்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக நிறைவான பாடல் வருது ராஜபார்வை படத்திலிருந்து.

இளம் தென்றலில் வரும் இசை தென்றலாய் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசித்தது தேன்மழை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என்று தாம் கருதியதாகவும், எனவேதான் பெங்களூரு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாமே முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது அண்டை மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தாம் எண்ணியதாகவும் கூறியுள்ளார்.
1: பெங்களூருக்கு போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஒரு எண்ணத்துலதான். இன்னைய காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம்.
0: முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவையில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்திய போதும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சிகளும் இப்பிரச்சினையில் ஒற்றுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தாவேக்க அரசு அமைந்த பின்னர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, இப்பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை அஇஅதிமுக ஏற்கவில்லை என்றும் கூறினார். பயிர்கள் பாதித்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போது கர்நாடக அரசு அணையை திறக்கவில்லை என்றும் காவிரியில் வருவது உபரி நீர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த

0: எதுவும் காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு குறுக்கிட்டு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் இருப்பதால் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதே போதுமானது என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினர். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் நாளை அழைப்பு விடுத்துள்ளதால் இது தொடர்பாக கருத்துக்கள் அங்கு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் விவசாய பிரதிநிதிகளை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளிலும் நீர்வரத்து உயர்ந்து வருவதாக கூறிய அவர், மேட்டூர் அணையில் போதுமான தண்ணீர் இல்லாததால்தான் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க இயலவில்லை என்றார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணையை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும்.
0: தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற நியாயமான சமமான நிதிப்பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரிப்பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோள்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர் மு போடி சுருளிவேல் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்ளடக்கிய வளர்ச்சியின் ஆற்றல் மிகு கருவியாக கைத்தறித்துறை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் மரபுகளையும் இத்துறை பாதுகாப்பதோடு வேலைவாய்ப்பு, மகளிர் ஆளுமை, கலை போன்றவற்றை இத்துறை ஊக்குவிப்பதாக கூறினார். விடுதலை போராட்டத்தில் கைத்தறி முக்கிய பங்காற்றியதாகவும் நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை இது பிரதிபலிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றிய 22 சிறந்த நெசவாளர் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நினைவு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட்டார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கைத்தறித்துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் எதிர்கால கைத்தறித்துறையை மறு வடிவமைக்க இளையோர் கலாச்சார மரபுகளையும் தொழில்நுட்பங்களையும் படைப்பாற்றலையும் தொழில் திறனையும் ஒருங்கிணைக்க மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தும் தறி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து நெசவாளர் விருதுகளையும் வழங்குகிறார். ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி இன்று தொடங்கியது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு தினம்

0: நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதனையொட்டி சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர் அவர்களது துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றினார். தொடர்ந்து ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்து 77.21 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கனஅடியிலிருந்து

0: அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 18,875 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 77.21 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 4.19 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை மலேசிய இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. சிந்தனை துளி. சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம். செயற்கை மாசுகளை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். லஞ்ச் பிரேக். தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி மரபு ரீதியான கேன்சர் டெஸ்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். சமீப காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய டாக்டர்ஸ் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம் நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்ணோம்னா சில பேருக்கு க்யூர் இல்லை சக்ஸஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வரமாட்டேங்குது. அந்த சில பேருக்கு ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் வந்துட்டு எதை வச்சு நாங்கள் ரிலை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோப்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு. நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் சதை டெஸ்ட் எடுப்போம், இல்லை ஆப்ரேஷன் பண்ணி அந்த சதையிலேருந்து ஒரு கட்டி அனலைஸ் பண்ணி நமக்கு வர இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நாங்கள் வந்து வருங்கால ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, அந்த பேஸிஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கேட்க மாட்டேங்குது, நம்ம சொல்கிற பிளான் வந்துட்டு எடுக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இப்போது எல்லாருக்கும் மரபு ரீதியான டெஸ்ட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்துட்டு இந்த ரெகுலர் சதை டெஸ்ட்டை விட கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் அதில் வர இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா பயங்கர பர்சனலைஸ்டாக இருக்குது. உதாரணத்துக்கு, ஒரே வீட்டில் 3 அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா, ஒரு ஒருத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு சாப்பாடு உணவு வகை இருக்கும், பிடிச்சமான ஒரு கலர் இருக்கும், பிடிச்சமான ஒரு ட்ரெஸ் இருக்கும். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் மரபு ரீதியான டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒரு நபருனுடைய பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளானை வந்துட்டு எங்களால் நிர்ணயிக்க முடியுது. ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரே டைப் மார்பு கேன்சர் ஒரு 3 பேருக்கு இருக்குன்னா, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும்போது இந்த மரபு ரீதியான டெஸ்ட் வச்சுட்டு நாங்கள் முடிவெடுக்கும் போது, அதே கேன்சர் 3 பேருக்கு இருக்கும் போது 3 வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோம். ஏன், அப்போ தான் வந்துட்டு இவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும். முன்னாடி இந்த 3 பேத்துக்கும் ஒரே டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், எல்லாருக்கும் முடி கொட்டுற ஊசி போடுவோம், எல்லாத்துக்கும் மாத்திரை போடுவோம், எல்லாத்துக்கும் ரேடியேஷன் இல்லை கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க அது வைப்போம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, பர்சனலைஸ்டாக சில பேருக்கு கதிர்வீச்சு தேவைப்படாது, சில பேருக்கு கீமோதெரப்பி தேவைப்படாது, சில பேருக்கு ரெண்டுமே தேவைப்படும், சில பேருக்கு எதுவுமே தேவைப்படாது. இன்ஃபேக்ட் ட்ரீட்மெண்ட்டே பண்ண வேணான்றதுக்கும் நாங்கள் அந்த மரபு ரீதியான டெஸ்ட்டை வச்சு நாங்கள் நிறைய பேருக்கு முடிவு பண்ணுறோம். இது சில பேருக்கு தெரியாது, என்ன பண்ணிடுவாங்க, என்னடா அது இவ்வளோ பெரிய டெஸ்ட் நம்ம பண்ணியே ஆகணுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பாங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால், உங்கள் டாக்டர் வந்துட்டு மரபு ரீதியான டெஸ்ட் பண்ணணும் மேற்கொண்டு நம்ம வந்து வைத்தியம் பார்க்குறதுக்கு அப்படின்னா, அதில் ஒரு உண்மை இருக்குது, நீங்கள் தயவுசெய்து பண்ணிக்கோங்க.
3: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.

0: நேரம் 2:05.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, இன்றைய உழவர் அரங்கம் சிறப்பு நிகழ்ச்சியாக வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி பசுமை புரட்சியின் பங்காளர் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாக இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் கல்வித்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
2: வம்சா ஆடி அகலடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 கரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லா வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
4: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: அனைவருக்கும் ஏற்றது அபி பேரிச்சை, கேட்டு வாங்குங்கள் அபி பேரிச்சை.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்று விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நேர்களே, காரைப்பண்பலை உங்களை தேடி வருகிறது. இன்று பிற்பகல் 3:00 கும்பகோணம் வட்டம் தேவனாஞ்சேரி அரியதங்கம் கோவில் அருகில் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். இன்று மாலை 4:00 ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தேசிய கைத்தறி வாரத்தையொட்டிய சிறப்பு நேரலை. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் நெசவாளர்களோடு

நேர்களே, லஞ்ச் பிரேக்கில் இன்று உழவை போற்றுவோம். கைத்தறியும் நெசவும். தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் நாகப்பட்டினம் கிளை மேலாளர் ஜி சங்கர் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. அழைக்கலாம் நேர்களே, 43368 என்ற முன்னணி பெண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-48 அல்லது 299-58.

நேர்களே, நமது பாரம்பரியத்தோட பெருமையை உலகிற்கு எடுத்து செல்லும் ஒரு அரிய கலை தான் கைத்தறி நெசவுன்னு சொல்லப்படுது. விவசாயம் இயற்கையோட வரம் அப்படின்னு சொன்னோம்.

0: நான் கைத்தறி நெசவு மனித உழைப்போட கலைன்னு சொல்லலாம். ஒரு நூலிலை வந்து அழகிய ஆடையாக மாறுறதுக்கு பின்னால் எண்ணற்ற நெசவாளர்களோட திறமை, பொறுப்பு, அர்ப்பணிப்பும் இருக்குது. கைத்தறி ஆடைகள் நமது கலாச்சார அடையாளமாக மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்வாதாரமாகவும் இருக்குது. இன்னைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் கைத்தறிவும் நெசவும் குறித்து தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் நாகப்பட்டினம் கிளை மேலாளர் ஜி சங்கர் அவர்கள் நேரலையில் நம்மளோட நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வரவேற்றிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய கைத்தறி தினம். அதாவது ஒரு கடைக்குள்ளே நம்ம போகும்போது நிறைய ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேப்ரிக்கை பார்க்க மாட்டோம், கலர் அதோட டிசைன் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஒரு ஜவுளி கடைக்குள்ளே போனவுடனே இது கைத்தறி தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி சார்?
1: அதாவது பார்த்தீங்கன்னா கைத்தறி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மிஷினோட இது இல்லாமையும் மின்சாரம் இல்லாமையும் கையால் மட்டுமே நெசவு செய்யக்கூடியது கைத்தறி, உங்களுக்கு தெரியும். அந்த கைத்தறியில் பார்த்தீங்க அப்படின்னா பவர்லூமுக்கும் ஹேண்ட்லூமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா, ஹேண்ட்லூமில் நெசவு பண்ணுறப்ப அந்த புடவையில் டாட்டா அந்த ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல நெசவு தொடங்கி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க, டாட் லைனாக இருக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் மட்டும் கேட்பாங்க இது என்ன சார் டேமேஜ் அப்படின்னு. டேமேஜ் கிடையாது, இம்பர்ஃபெக்ஷனாக இருந்தால் தான் அது ஹேண்ட்லூம்க்கான அடையாளம். பர்ஃபெக்ஷனாக இருந்தது அப்படின்னா சீரான கோடுகள் நேராக இருந்துச்சுன்னா அது பவர்லூம் மிஷினில் செய்யக்கூடியது. கைத்தறி அப்படிங்கிறது ஹேண்ட்மேட் செய்யும்போது கொஞ்சோண்டு வளைவுகள் இருக்கும், அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா லேசான வளைவுகள் இருக்கும். ஃபுட்டாக அந்த டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேசான வளைவுகள் இருக்கும். அந்த கையால் செய்யும்போது அந்த வடிவங்களையும் அந்த அடையாளத்தையும் நம்ம பார்க்கலாம். இம்பர்ஃபெக்ஷனாக இருந்தது அப்படின்னா அது ஹேண்ட்லூம்க்கான அடையாளம். ரெண்டாவது கைத்தறி முத்திரை இருக்கும், டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கும், நீல கலர் ஒரு அடையாளம் முத்திரை இருக்கும். அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த முத்திரை தெரியும், அது கைத்தறிக்கான முத்திரை. அதுபோல் பட்டுக்கும் முத்திரை இருக்குது, சில்க் மார்க் ஒன்று போட்டிருப்பாங்க, அது உண்மையான அந்த பட்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த முத்திரை நம்ம வாங்க முடியும். அது சென்ட்ரல் சில்க் போர்டு நமக்கு அதை தர்றாங்க. அதுபோல் புவிசார் குறியீடு இருக்கும், ஜியாலஜிக்கல் இண்டிகேஷன் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த புடவை நெசவு செஞ்சால் தான் அதுக்கான மதிப்பு அதிகம். அதாவது காஞ்சிபுரத்தில் அந்த பட்டு நெசவு பண்ணால் அதுக்கு ஜிஐ கொடுப்பாங்க, ஜம்மு காலம்லாம் பவானியில் நெசவு பண்ணால் அதுக்கான அடையாளம். அதுமாதிரி அந்தந்த இடத்துல அந்த நெசவு பண்ணும்போது தான் அதுக்கான அடையாளமும் மதிப்பும் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்படி சரி அத்தன்டிக் கார்டு நம்ம கொடுக்குறாங்க, 40% வெள்ளி இருக்கணும், 0.06% வந்து தங்கம்லாம் பூசியிருக்கணும், இப்படி இருந்தால் தான் ஒரிஜினல் பட்டுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டே நமக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஓகே மேடம்,
0: இணையவரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க சார்.
2: இப்ப நெசவு தொழிலுக்கும் எங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, ஏன்னா நாங்க ஒரு டைலர் கடை, நீங்க நெசவு அவங்க நெசவு இது பண்றத நாங்க தச்சு கொடுத்து விட்டு இருக்கோம். அது அதனால நான் ஒரு கேள்வி வந்து கேக்குறேன். ரெண்டாவது இப்ப நெசவு வந்து கூரைநாடு பட்டு புடவை அப்படின்னா ஒரு ஒரு காலத்துல ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப வந்து நெசவு தொழில் இப்ப எங்க இந்த மயிலாடுதுறை எல்லாம் சுத்தமாவே இல்ல, அது குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது நான் இந்த முத்துப்பட்டினங்கிற ஊர் அங்க சின்ன பிள்ளை அங்க இருந்திருக்கேன், அங்கேயும் நெசவு தொழில் நிறைய சிறு வயசுல நிறைய கறி போட்டிருக்காங்க பாத்திருக்கேன். அங்கேயும் இந்த அதெல்லாம் இப்ப இல்ல, ஒரு 50 வருஷம் முடியெல்லாம் இந்த முத்துப்பேட்டை இது மயிலாடுதுறை இங்க இடத்துல தறி இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? நாலு எல்லாம் குறைஞ்சு போச்சா, இல்ல இதோட வேற எங்கேயும் செஞ்சுட்டு இருக்காங்களா? இதை தெரியப்படுத்துங்க, வானொலியில கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார். சொல்லுங்க சார்.
1: நிற்கிறேன். அதாவது ஏன் அந்த கூரைநாடு புடவை பயன்பாடு குறைவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. உண்மைதான், பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் அந்த திருமாங்கலியம் அதாவது திருமண நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூரை புடவை அந்த திருமணம் செய்யப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூரைப்படவை நம்ம கட்டியிருப்பாங்க. கூரைப்படவைன்னா நைஸ் செக்குடில் அழகாக கூடாக இருக்கும், அதில் சிவப்பு கலர்லாம் மஞ்சள் டாட் லைனாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருமணம் பண்ணுற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000, 30,000, 1,00,000, 1.5 லட்சம்லாம் அந்த வாங்கி நம்ம பட்டு கட்டுறாங்க. அன்னைக்கு அந்த காலத்தில் சிம்பிளாக அந்த கூரைநாடு புடவை கட்டி கட்டினா தான் அது வந்து ஐதீகமாகவும் நல்ல சிறப்பாகவும் இருக்கும். இப்போ கலாச்சாரம் மாறிக்கிட்டு வர்றதுனால அந்த கூரைநாடு புடவை விட்டுட்டு நம்மளே நம்மளை சுற்றி இருக்கவங்களை நம்மளே விட்டுட்டு நம்ம அதுக்கு கலாச்சாரத்தை மீறி நம்ம 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி பட்டுப்புடைய காஞ்சிபுரம் பட்டம் வேற வேற பட்டுக்கு நம்ம தான் மாறிட்டு இருக்கோம். தவிர இன்னும் இந்த கூரைநாடு நெசவு நடந்துகிட்டு தான் இருக்கு, கூரைநாடு புடவை நம்மள்ட்ட இருக்கு, இன்னமும் பாக்குறாங்க. இப்போ எங்கள்கிட்ட எடுக்கும்போது பார்க்கும்போது ஆகா இதுதான் கூரைநாடு புடவையா அப்படின்னு பார்த்து போறாங்களே தவிர அது எடுக்கிறதுக்கான ஆர்வம் அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா செக்குடாவும் பாரம்பரியமாகவும் பழமைத்தன்மையாகவும் இருக்கும். ஆனா அது திருமணத்தில் சுபகாரியங்கள்லாம் அதான் பண்டைய காலத்தில் கட்டுவாங்க. இப்போ நமக்கு அது வெள்ளிச்சரி தங்கச்சரி போட்டு நீங்கள் பட்டுப்புடவை வரனால நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம தான் கொண்டு போவோமே தவிர இன்னமும் அந்த கூரைநாடு புடவை வந்து உற்பத்தி இருந்துட்டு இருக்கு. மயிலாடுதுறையில் இன்னும் கூரைநாடு புடவை இன்னும் நெசவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நம்மள்ட்டே அந்த ஸ்டாக் இருக்கு, அனைத்து கைத்தறி விற்பனை நிலையத்தில் அது கிடைக்குது, நம்ம தான் வாங்கி அதை பயன்படுத்தணும்.
0: ஓகே ஓகே. நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: நான் சிவபுரம் சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: முன்னாடி எல்லாம் பட்டு தறி

0: கைத்தறிதான் இருந்தது. இப்ப மிஷின் தறி வந்துருச்சு. அது பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இது நல்லா நைஸா இருக்கு, அது வந்து பார்த்தா ரொம்ப மொட மொடன்னு திக்கா இருக்குது. அதுக்கு மிஷின் தறியில அது மாதிரி நைஸா கொண்டு வர முடியுமா? அதுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு கேட்டு சொல்லுங்க.
1: சொல்லுங்க சார்.
2: முக்கியமா மிஷின் தறியில ஒரிஜினல் பட்டு நூலை கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா மிஷின் அந்த நூலானது ஷைனிங்காக இருக்கும். அந்த நூலை வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்து நெசவு பண்ணீங்க அப்படின்னா உருகிற தன்மை உடையாது. அதனால் கையால் தான் நெசவு பண்ணுமே தவிர ஒரிஜினல் பட்டு நூலை கையால் தான் நெசவு பண்ணணும். அதில் தான் கோர்த்து உங்களுக்கு புட்டா டிசைன் எல்லாமே கொண்டு வரணுமே தவிர ஒரிஜினல் பட்டு நூலை மிஷினில் செய்ய முடியாது. மிஷினில் ஆர்டிஃபிஷியல் சில்க் சொல்கிறாங்கள, பாலிஸ்டர் கலந்து ஃபேன்சி எல்லாம் செஞ்சாங்களே, அதுதான் மிஷினில் செய்ய முடியுமே தவிர ஒரிஜினல் பட்டு நூலில் கைத்தறியில் செஞ்சால் கைத்தறியெல்லாம் நெசவு பண்ண முடியும், வேறு எதுலையுமே செய்ய முடியாது. ஒரிஜினல் பட்டு நூல்னா அது கையால் நெசவு பண்ணால் தான் ஒரிஜினல் பட்டு நூலாகவே அது இருக்கும். பவர் லூமில் தான் நம்ம அந்த ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு கொண்டு வரதெல்லாம் இருக்கும். பவர் லூமில் உள்ள செயற்கையான அந்த பட்டு நூலை கொண்டாந்து இயற்கையான பட்டு நூலை கலந்தாலும் கைத்தறியில் நெசவு பண்ணும்போது ஒன்றோட ஒன்று கோர்க்காது. ஸோ அதனால் இயற்கையான பட்டு நூலில் கையால் தான் நெசவு பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியலாக உள்ள பவர் லூம் அந்த சொன்னாங்கள ஃபேன்சியாக வெளில வைக்கிறதுல, அது மிஷினில் செய்யக்கூடியது. மிஷினில் செய்யக்கூடியதான் வெளியில் வியாபார ரீதியாகவும் நிறைய போயிட்டுருக்கு. கைத்தறிங்கிறது ரொம்ப கையால் அந்த நெசவு பண்ணுற பட்டு நூல் வந்து ஒரிஜினல் பட்டு நூல் கையால் தான் நெசவு பண்ண முடியும், மிஷினில் செய்ய முடியாது. ஆமாம்.
1: வணக்கம்.
3: இளைஞர்களுடைய ஆர்வம் அப்படிங்கறத அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஏன் இளைஞர்கள் வந்து இந்த நெசவு தொழில போடுறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாங்க? அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஐயா அவர்கள் பகுதியெல்லாம் என்கரேஜ் பண்றாங்களா? எப்படி இந்த துறையில வராங்க? பொதுவான கேள்வி. ரெண்டாவது மாதிரி நம்ம ஒரு நெசவு தொழில ஈடுபடுறோம்னா அந்த பிரத்யேகமாக அந்த ஹேண்ட்லூம்ல அந்த காலத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஹேண்ட்லூம்க்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள், அது வடிவமைக்கக்கூடிய முறையில கிறிஸ்தவத்துல இருக்கு, அந்த கலர்ஸ் எல்லாம் அந்த ஷேட்ஸ் எல்லாம் ஆர்டிபிஷியலா யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது வந்து எப்படி தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கு, இத பத்தியும் சொல்லுங்கம்மா.
1: ஓகேம்மா,
3: நன்றி
1: சார். ஃபர்ஸ்ட் வந்து நெசவு தொழில் இளைஞர்கள்.
2: ஆமா, முதல் கேள்வி வந்து ஏன் இளைஞர்கள்ட்ட இந்த ஒரு இது ஆர்வம் இருக்க மாட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி தான். இப்போ தமிழக அரசு இந்த கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி விழிப்புணர்வு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்களையும் கலைக்கல்லூரி இளைஞர்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கலைக்கல்லூரி அரசு நிறுவனங்கள் அங்கே அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. நேற்று கூட அரசு கலைக்கல்லூரி நாகப்பட்டினத்தில் அந்த கலைக்கல்லூரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம், இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மூலம் அந்த கல்லூரியில் படிக்கிற இளைஞர்கள் மூலம் அதை தெரிஞ்சுக்கணும், ஏன் கைத்தறியை பயன்படுத்தணும். நிறைய பேர் கைத்தறினா என்ன, அது நமக்கு சம்மந்தமே இல்லாதுங்கிற போல நினச்சிட்டு இருக்காங்க. கைத்தறிங்கிறது கையால் நெசவு பண்ணக்கூடிய துணிகளுக்கு அந்த இடைவெளி, அந்த ஒவ்வொரு நூலுக்கும் அழகாக இடைவெளி அதிகமாக இருக்கனால தோல் மூலம் சுவாசிக்கக்கூடியதுனால நம்முடைய காற்றோட்டம் நல்லாயிருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளான அந்த துணி இருக்கும். தோலுக்கு மூலம் சுவாசிக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு கிடையாது. அதே பவர் லூம் பாலிஸ்டர் நூலை நம்ம யூஸ் பண்ணி அதை நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா வியர்வை வெளில வராது, சரிங்களா? வெளில வராதனால உடலுக்குள்ளேயே அந்த இது தங்கி நமக்கு உடலுக்குள்ளே வெப்பத்தை அதிகமாக ஏற்படுத்தும். நம்ம நாடு தட்பவெப்பமண்டல நாடு. ஸோ அதனால் நமக்கு வந்து உணவு எப்படி நம்ம அரிசி நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுமாதிரி பருத்தி வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக உள்ளது. பருத்தியான ஆடை அணிஞ்சோம்னாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும், சரிங்களா? அதே போல் அவங்க இன்னும் ரெண்டாவது கேள்வி கேட்டாங்களா, ஏன் வந்து அந்த பழமையான மாறுபாடோட இப்போ என்ன அட்வான்ஸாக கொண்டு வராங்கன்ட்டு. இப்போ அதுக்கான டிசைனர்ஸ் எல்லாம் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் டிசைனர்ஸ் கொண்டு வராங்க, காலத்துக்கு ஏற்றபடி புதுசாக தமிழ் தறி இப்படி காலத்துக்கு ஏற்றபடி புதுசு புதுசாக கொண்டு வராங்க. ஆனால் அந்த வடிவங்கள் மாற்றப்படுறது, உதாரணத்துக்கு அன்னபச்சியோட அந்த டிசைன் போடுவாங்க, அதே போல் மலர்களோட டிசைன், இயற்கையான அந்த இயற்கை படங்கள் என்ன இருக்கோ அந்த கலம்காரி ஓவியம், அதுபோல் இயற்கையான அந்த வடிவங்களை அப்படியே பட்டு நூலில் அதை பிரதிபலித்து அந்த கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு வராங்க. ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கும் இந்த பண்பாடு கலாச்சாரமும் இந்த கைத்தறி இன்னமும் மீட்டெடுத்து கொண்டு வருது. அது இளைஞர்களும் நம்மளும் அதை திரும்பவும் நம்ம பயன்படுத்தி அதுக்கு நம்ம புத்துணர்வு கொடுக்கணும் மேடம்.
1: ஹலோ,
4: வணக்கம் மேடம். தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர்குடியிலிருந்து ஹரிவர்ஷன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார்.
4: வணக்கம் சார். ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
4: சார்ட் ஒரு கேள்விங்க, இப்ப வந்து கிழவம் பஞ்சு மெத்த தலகாணி வந்து பயன்படுத்துறாங்கல்ல, அந்த மாதிரியே இப்ப வந்து இப்ப இந்த மத்த தலகாணியே மெத்தைகள்லாம் வந்து பஞ்சு பயன்படுத்துறாங்கல்ல, அது என்ன பஞ்சுங்க அது?
1: சார், நம்ம கைத்தறி பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க இளவம் பஞ்சு பத்தி கேக்குறீங்க?
4: இல்ல இல்ல மேம், மத்த இந்த கைத்தறி மெத்தையும் இருக்கு, இந்த கைத்தறியில உள்ள இந்த பஞ்சு மெத்தையும் இருக்கு.
2: அதாவது சார், இப்ப நீங்க கேக்குறது வந்து கைத்தறியில இளவம் பஞ்சை பத்தி கேக்குறீங்க, தலையணை மெத்தைகளை பத்தி கேக்குறீங்க. அதாவது இளவம் பஞ்சில நம்ம பயன்படுத்தும் போது

0: நல்ல ஒரு ஒரு கிலோ மஞ்சளை பயன்படுத்தும் போது நல்லா மெத்தமாக இருக்கும். அது ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பழுக்கும்போது கீழே அந்த அதோடய தன்மை வந்து இறங்கிடும். ஆனாலும் அதில் உள்ள நமக்கு பயன் என்ன அப்படின்னா, உடம்புள்ள வெப்பத்தை குறைக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இளவம் வச்சு. ஆனால் பிரைவேட்டில் அதை நான் யாருன்னு சொல்ல முடியாது. வணிக ரீதியாக வெளில 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஃபோம் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாது. ஸோ அந்தமாரி 100 200 வாங்கும் போது முக்கியமாக இளவு மஞ்சா இருக்காது. நல்ல இளவு மஞ்சனா நீங்கள் தரமானதை பார்த்து, தரமான நிலையத்தில் கைத்தறி நிலையத்தில் நீங்கள் தரமானதை பார்த்து நீங்கள் வாங்கி பயன்படலாம் சார்.
1: இல்லை, மற்ற இதுக்கு பயன்படுத்துறது என்ன பஞ்சுங்கிறது என்ன, நம்ம இது பறிச்சு பஞ்சா அப்படி
0: மற்றவங்க பயன்படுத்த, அவங்களோட கமர்ஷியலாக அவங்க ஃபோம் பயன்படுத்தலாம், அல்லது காட்டன் நம்ம பருத்தி பயன்படுத்தலாம், இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இளவு மஞ்சள் தான் நமக்கு உடம்புக்கு நல்லது சார்.
1: ஓ சரிங்க சரிங்க சரிங்க.
0: ஓகே ஓகே, நீங்கள் கைத்தறி நிலையத்தில் உங்களுக்கு இளவு மஞ்சள் கிடைக்கும், நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் சார். உடல் வெப்பநிலைக்கு ஏற்றபடி நம்ம காட்டன், அதாவது தூய பருத்தி தான் நம்ம அணியணும். அதனால காட்டன் தான் நமக்கு நல்லது. நம்ம ஆயுள் முழுவதும் காட்டனோட அடைஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லதான். ஏன்னா காட்டன் வந்து இயற்கையாக நமக்கு தோலோட சுவாசிக்கும் தன்மை கொண்டது. அதனால் நமக்கு இன்னும் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, உடலோட கழிவுகள்லாம் அதை வெளியேற்றணும். பாலிஸ்டர் வந்து வெளியேற்றாது, உடம்புக்குள்ளே தங்கியிருக்கனால இதர பல வியாதிகள் பல நோய்கள் வருவதற்கு காரணம் காற்று தோல் சுவாசம் நடக்காத காரணத்தினால தான். காட்டன் பயன்படுத்த தான் நமக்கு நல்லது. ஓகே சார்.
2: இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் உதயத்தம்.
2: சொல்லுங்க சார். உதயத்தம் சுப்பிரமணியம் சார்.
3: எங்க ஊர்ல ஐபிரி சொசைட்டி இருந்து இருக்கு. கும்பகோணம் அந்த திருபோணம் இங்கதான் போய் வயசுல பாக்கிறது நடப்பெல்லாம் இருந்தது. இப்ப என்னமா இருக்குன்னு தெரியல, யாரும் தறி நெய்ல ஒண்ணு நெய்ல இருக்கு. எப்படி நிர்வாகம் என்ன நடக்குதுன்னு தெரியுங்க. நன்றி
2: நன்றி.
0: அது ஒவ்வொரு ஏரியாவிலும் நடக்கிற அந்த கூட்டுறவு சங்கத்தை பொறுத்து சார். அந்த கூட்டுறவு சங்கத்தில் அங்கே நெசவு நடக்கணும். அந்த கூட்டுறவு சங்கத்தில் அங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்க. அது மூலம் அங்கே கொள்முதல் நடக்கும். அந்த கூட்டுறவு சங்கம் நடைபெறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த உதவி இயக்குனர் மூலம் அந்த நிர்வாகி அங்கே நடக்கிறத பொறுத்தான் இருக்குது. அது நெசவு பண்ணுற இடத்துல அங்கே நிர்வாகி அங்கே நடக்கிற பொறுத்து சார். ஏன்னா இப்போ ஒன்று காரணம் என்னென்னா, இப்போ நெசவு பண்ணுறவங்களோட வாரிசுகள் பிள்ளைகள் வந்து அதே நெசவை எடுத்துக்கிறதில்ல. காரணம் வந்து அவங்க இதில் வந்து கைத்திறனில் நுண் அந்த ரொம்ப ஒரு வேலைப்பாடு. எப்படி மர சிற்பம் பண்ணுறோமோ அதே போல் ஓவியம் வரையணுமோ அதே போல் இது வந்து ஒரு நுணுக்கமான வேலை. உதாரணத்துக்கு நம்மகிட்ட 1000 புட்டா, அதாவது 1000 புட்டா அப்படி கைத்தறி புடவை ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கைத்தறி புடவை வந்து ஒன்றோட ஒன்று நூல் சேர்க்கணும். 1000 புட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட்டானா டயமண்ட் ஷேப்பில் இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துக்கும் அடுத்த இடத்துக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஸ்கேல் வச்சு அளக்க மாட்டாங்க. மனசாலேயே அந்த ஃபுட்டாக வந்து வைப்பாங்க. அதேபோல் ஒவ்வொரு டயமண்ட் ஷேப்பில் வந்த ஃபுட்டாவுக்கும் அடுத்த ஃபுட்டாவுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கணும், அந்த டயமண்ட் ஷேப்பு எவ்வளோ அளவு சீரான அளவு இருக்கணும் அப்படிங்கிறத மனசாலேயே கணக்கு பண்ணி அதை வந்து கைத்தறி நெசவு பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு கலைத்திறன் முக்கிய தான் இந்த கைத்தறி. ஆனால் அதை வந்து அடுத்தடுத்த அவங்களோட வாரிசுகள் வந்து அதை எடுத்துக்குவாங்கன்னா, ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெவ்வேறு வேலைகளுக்கு போகிறனால இந்த கைத்தறியோட இதுவும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுங்களா இப்போ 2 லட்சம் நெசவாளர் இருக்காங்க. இன்னும் முன்னாடி இன்னும் அதிகமாக இருந்தாங்க. வர வர அவங்க வேறு வேறு வேலை வாய்ப்புகளை தேடி அவங்க அது அடுத்ததுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கைத்தறியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம காப்பாற்றுறதுக்கு நம்மளும் ஒரு பங்கு வைக்கணும். வாங்கி நம்ம பயன்படுத்தணும், கைத்தறி நெசவாளரும் ஊக்குவிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் விலை அதிகம்தான். ஏன், ஹேண்ட்மேடுக்கு விலை அதிகம்தான். ஹேண்ட்மேடு எப்பயுமே மதிப்பானது, விலை சார்ந்தது, ரொம்ப நம்பகத்தன்மையை உடையது. ஹேண்ட்மேடுக்கு நம்ம எப்பயுமே அங்கீகாரம் கொடுப்போம். ஏன்னா அது கையால் நெசவு பண்ணுறதுனால அதோட மதிப்பு அதிகம். ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, பட்டு நூலாக இருந்ததுன்னா ஒரிஜினல் பட்டு நூலாக இருந்தால் மட்டும் தான் கைத்தறியில் நெசவு பண்ண முடியும். அதுபோல் ஒரிஜினல் காட்டன் நூலாக இருந்தால் மட்டும் தான் கையால் நெசவு பண்ண முடியும். இல்லை மிக்சடு எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஒரிஜினல் பட்டு நூலோட மல்பரி பட்டோட விலையும் காஸ்ட்டு, காட்டன் நூலோட பருத்தி நூல் ஒவ்வொரு நாளும் விலை ஏற்றம் இருக்குது, அதுக்கான காஸ்ட்டும் அதிகம். அவங்க நெசவு பண்ணியும் ஒரு பட்டுப்படவை நெசவு பண்ணால் கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் ஆகும். அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா கூலி வரும். அந்த கூலியும் சேர்த்து தான் நம்ம இந்த வந்து அந்த நெசவாளருக்கும் சேர்த்து தான் அதில் நம்ம புட வைக்கிறோம். ஆனால் வெளியில் ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கெல்லாம் பட்டுப்படுன்னு சொல்லி நம்ம வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. அது மிஷின், அது பவர்லூம். பவர்லூம்லாம் என்னென்னாலும் செய்யலாம், ஃபேன்சியாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னால் நமக்கு தெரியாது. இந்த நம்ம காட்டன் புடவையோ இல்லை பட்டுப்புடவையோ உடம்போடு அழகாக பொருந்தும், ஒரு ராயல் லுக்கு தெரியும். சரிங்களா. இப்போ அரசு அலுவலகங்கள்னா நிறைய அலுவலகங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க.

0: அடையும்போது ஒரு ராயல் லுக் தெரியும், ரிச்னஸ் தெரியும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏன்னா அந்த அந்த சாஃப்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க, உடம்போடு பொருந்தக்கூடிய தன்மையானது, அந்த நூல் வந்து அழகாக அழகாக அப்படி வளைஞ்சி உட்காரக்கூடியது. அந்தமாரி அதை பொருத்தி பார்த்தோம்னா அதோடய தன்மை நல்லா தெரியும். கைத்தறியை வந்து நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும். இப்போ உதாரணத்தை சொல்கிறேன், இப்போ அம்மாக்கள் அரைக்கிற அந்த சட்னிக்கும் மிக்சியில் அரைக்கிற சட்னிக்கும் நமக்கு என்ன தெரியும், அதே பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தான் நம்ம அரைப்போம். ஆனால் அதை எடுத்து பயன்படுத்தும் போது கலர் ஒன்றா தான் இருக்கும். பயன்படுத்தும் போது கண்டிப்பாக டேஸ்ட் மாறும். இது வந்து சூடாக இருக்கும், மிக்சியில் அரைச்சி சூடாக இருக்கும், டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அம்மா அரைக்கிறப்ப அந்த மிளகா அந்த வெங்காயம் அந்த மல்லியெல்லாம் உடையும் போது பிளண்டட் ஆகும், மெதுவாக பிளண்டட் ஆகும். செக்கெண்ட் அரைக்கிறாங்கல்ல, மெதுவாக பிளண்டட் ஆகும்போது அந்த ருசி ஒன்றோட ஒன்று கலக்கும் போது அந்த ருசி நல்லா தெரியும். ஆனால் மிக்சியில் பாருங்கள் சர் டக்குன்னு எல்லாமே அரைஞ்சிரும், ஒன்றா ஒரே அரைஞ்சி வந்துடும், ஆனால் டேஸ்ட் தெரியாது. இயந்திரமயமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா என்னது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கைத்தறிங்கிறது பாரம்பரியம். அதான் இப்போ கைத்தறின்னா அம்மாக்கள் சமையல் மாதிரி, விசைத்தறி அப்படிங்கிறது அதுக்காக குறை சொல்ல, விசைத்தறிங்கிறது மிஷின், எந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இதுதான். இதை வந்து ஃபீல் பண்ணாலே நமக்கு தெரியும். கைத்தறியை வந்து நம்ம அணிஞ்சு பார்த்தா தான் அந்த ஃபீல்னஸ் நமக்கு தெரியும். சரி சரி மேடம், நெக்ஸ்ட்.
1: அதாவது ஒரு கைத்தறியை வந்து அம்மாவோட இது ஒரு ஆட்டாங்கல்ல அம்மிக்கல்ல வரைச்ச சட்னி எப்படி இருக்கும், மிக்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட கொடுத்தீங்க.
0: உண்மைதான், அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மையா தான் சொன்னேன். அந்த ஃபீல்னஸ் கைத்தறியை யூஸ் பண்ணும் போது அந்த ஃபீல்னஸ் தெரியும்.
1: கண்டிப்பா சார். எங்க சார் நாங்க வந்து வாங்கலாம் இந்த கைத்தறி புடவைகள்?
0: கண்டிப்பா, அதாவது தமிழ்நாடு முழுவதும் 2 லட்சம் நெசவாளர் இருக்காங்க. அந்த 2 லட்சம் நெசவாளருக்கும் அரசு வந்து நூலை கொடுத்து அவங்கள்ட வாங்கி அந்த கூட்டுறவு சங்கத்தில் அந்த நூலை வந்து அந்த நெசவாளருக்கு கொடுத்து அந்த கூட்டுறவு சங்கமே அந்த புடவையை வாங்கிக்கிறாங்க. வாங்கி அந்த நெசவு கூலியை கொடுக்குறாங்க. அந்த கூட்டுறவு சங்கம் மூலம் அரசு அதை வந்து கொள்முதல் பண்ணி கைத்தறி நிலையமான கோஆப்டர்ஸில் கொடுக்குது. தமிழ்நாடு முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் 180 விற்பனை நிலையங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் 107 விற்பனை நிலையங்கள் இருக்குது. அங்கே போய் நம்ம கைத்தறியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இங்கே யாருமே இன்டர்மீடியேட்டர் கிடையாது. நேரடியாக நெசவாளர், நெசவாளருக்கு வந்து கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு சங்கம் வந்து கோஆப்டர்ஸ், இடைத்தரகர் கிடையாது. நம்மளோட பணம், ஒவ்வொரு பணமும் நெசவாளருக்கு போய் சேரும். அது பையர் செல்லர், நேரடியாக நெசவாளர் இருக்கிறாங்க, கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்குறாங்க, கூட்டுறவு சங்கத்தை கோஆப்டர் அரசு நம்ம கொள்முதல் பண்ணி நம்ம கோஆப்டர்ஸ் கொடுக்குறது, நம்ம விற்பனை பண்ணுறோம். இது 30% அரசு தள்ளுபடியும் தருது. இப்போ தேசிய கைத்தறி முன்னிட்டு நேற்று இன்று நாளை ஆக 3-4 நாளைக்கும் நமக்கு வந்து கைத்தறி முன்னிட்டு 30% தரோம். ஏன் இந்த 30% தள்ளுபடி? விலை அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, ஹேண்ட்மேடுனால விலை அதிகரிக்கல, நெசவாளருக்கு நம்ம கூலியெல்லாம் தரமில்ல, விலை அதிகங்கிறது அரசும் கொஞ்சம் பங்கெடுத்துக்குது. அதனால தான் அந்த நெசவாளருக்கு வந்து மின்சாரம் இலவச மின்சாரம் கொடுக்கறது, அவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, எதுக்காகனா அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழில் விவசாயம். விவசாயத்துக்கு அடுத்தது வந்து நெசவு. விவசாயத்தையும் நம்ம காக்கணும், நெசவையும் காக்கணும். ஆமாம், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நெசவையும் காக்கணும். இரண்டுமே, விவசாயம் ஒரு கண்ணுனா நெசவு ஒரு கண்ணு. ஏன்னா நெசவு மூலம் நம்ம எக்கனாமிக்கில் வந்து இப்போ இந்த வந்து சுதேசி இயக்கம் 1905 சுதேசி இயக்கம் தொடங்கினதோட நினைவாக தான், இந்த ஆகஸ்ட் 7 தொடங்கின நினைவாக தான் இந்த மாண்புமிகு பிரதமர் வந்து 2015 இந்த தேசிய கைதறி தினத்தை தொடங்கினாங்க. இன்றைக்கி 12வது தேசிய கைதறி தினம். ஏன் சுதேசி இயக்கம்னா உங்களுக்கு தெரியும், உள்நாட்டு பொருட்களை நம்ம வாங்கணும். உதாரணத்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற பொருளை வாங்கி அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்தியா தன்னிகர அதாவது பொருளாதாரத்தை தான் தன்னிகரவு நாடாக நமக்கு மாறும். அப்போ வந்து அந்நிய பொருட்களை புறக்கணித்து, அதாவது பிரிட்டிஷ் ஆதிக்க காலத்தில் உள்ள அந்நிய பொருட்களை நம்ம புறக்கணித்து நம்ம நாட்டு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி நம்மளே வாங்கிட்டோம். ஸோ அதனால் கைத்தறியும் நம்ம சுதேசி இயக்கத்தில் மிக முக்கிய பங்கு வச்சுது. சரிங்களா, வீடு விடாலாம் அந்த கைத்தறி துணியை எடுத்து அங்கெல்லாம் விற்றுருக்காங்க. சரிங்களா, ஏன்னா எல்லாரும் கைத்தறியை பயன்படுத்தணும், அந்நிய நாட்டு துணியெல்லாம் வெளியே வந்து எரிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டிலே நம்ம நெசவு பண்ண பொருளை நம்ம பயன்படுத்தும் போது அந்நிய பொருளை பயன்படுத்தாமல் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சுதேசி இயக்கத்தோட நினைவே அதான்.
1: ஓகே சார், இணையபுரம் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
0: தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம், அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கோஆப்டர்ஸ் அழைக்கப்படுகிறது. எல்லா மாவட்டங்களையும் இந்த கோஆப்டர்ஸ் இருக்குது, தமிழ்நாடு கைத்தறி நிறுவனம். இங்கே உங்களுக்கு அனைத்து கைத்தறி புடவைகள் வந்து பட்டு சேலம், அதாவது காஞ்சிபுரம் பட்டு, ஆரணிப்பட்டு, திருமூணம் பட்டு, எல்லா பட்டும் கிடைக்குது. அதே போல் சேலம் சின்னாலப்பட்டு, அருப்பு கோட்டை புடவைகள், ஒரே கண்டாங்கி சேலை, மதுரை சுங்குடி புடவை, எல்லாமே பவானி சம்காலம் எங்கெங்கெல்லாம் புவிசார் குடியீடு புடவை இருக்கோ அனைத்து புடவையும் கிடைக்குது, கோஆப்டர்ஸில் கிடைக்குது. வாங்கி பயன்படலாம் சார்.
2: ஓகே, நன்றி.
1: நன்றி சார். தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும்.

0: அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 11 காரைக்கால் முருகன் ஜுவல்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
6: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: லஞ்ச் பிரேக்கில் இன்று உழவை போற்றுவோம். கைத்தறியும் நெசவும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் நாகப்பட்டினம் கிளை மேலாளர் ஜி சங்கர் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. கைத்தறி ஆடைகள் குறித்து நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து நாம் பேசலாம். இணைய வரும் நேயர்கள் வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க.
10: வணக்கம், கிட்டத்தட்ட ஆனந்த் சொல்லுவோம்.
2: சொல்லுங்க சார்.
11: காரைக்கால்லையும் கோப்டர்ஸ் இருக்கு, பாண்டிச்சேரியிலும் கோப்டர்ஸ் இருக்கு, டெல்லியும் ஆந்திர பிரதேசம் எல்லாத்துலயுமே ஒரே விலை தான். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து போய் நெசவு பண்ணி போறதுனால எவ்வளவு தூரம் வித்தாலும் ஒரே விலை தான். இந்தியா முழுவதும் ஒரே விலை, ஒரே தன்மை எல்லாமே. ஆமா ஆமா. காஞ்சிபுரம் பட்டு புடவைகள், காஞ்சிபுரம் ஆரணி திருப்பவனம் புடவைகள் கிடைக்கும். அதே போல காட்டன் புடவைகள் பாத்தீங்கன்னா மதுரை சுங்கட் புடவை, நெகமம் காட்டன், அதே போல ஆர்கானிக் காட்டன் முக்கியமானது. ஆர்கானிக் காட்டன் கிடைக்கும். இப்ப நிறைய கமர்ஷியல் வெளில தெரியவங்க காட்டன் புடவை, ஆர்கானிக் பாண்டவம் காட்டன் புடவைங்கிறது நம்ம கோஆப்டர்ஸ் தான் அறிமுகம் செஞ்சது. என்னன்னா 3-4 வந்து ரசாயனம் உரங்கள் போடாமையும் அதே போல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்காமையும் அந்த பருத்தியை உற்பத்தி பண்ணி அந்த பருத்தியிலேருந்து அதை நெசவு பண்ணி அதுக்கு இயற்கை சாயம், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்டெயின் சேர்க்காம இயற்கை சாயம், மரங்கள் மரங்களோட இந்த வேர்கள் இருக்குது பார்த்திங்களா, அது இலைகள் தழைகள் இந்த பீட்ரூட்லாம் இருக்குல்ல அந்த இயற்கையான கலர்களை எடுத்து அதுக்கு அதில் ஸ்டெயினை ஏற்றி அது இயற்கையாக அதை நெசவு பண்ணுவாங்க. ஆக அந்த பருத்தி நூல்லையும் எந்த விதமான இது கெமிக்கலும் கிடையாது, அந்த சாயத்துலேயும் ஆர்டிஃபிஷியல் ஸ்டெயின் கிடையாது, இயற்கையான சாயம் இருக்கும். அதை வந்து இப்போ ஸ்கின் டாக்டர் கூட ரெஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா ஆர்கானிக் புடவை நல்லது அப்படின்னு. அப்போ தோலுக்கு அது ரொம்ப மிருதுவாக இருக்கும், ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்களோ இல்லை தோலை நமக்கு உணர்த்திறணும் அதிகமாக உடையது தான். ஸோ அதனால் ஆர்கானிக் சாரீஸ் ரொம்ப கொஞ்சம் விலை அதிகம் தான், 3000 ரேஞ்சில் கிடைக்கும். அதுக்கு 30% தள்ளுபடி இருக்குது, ஆர்கானிக் புடவையும் வாங்கி பயன்படுத்தலாம்.
2: கண்டிப்பா சார். அதாவது ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பெரிய பெரிய லோஷன்ஸு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 5,000-10,000 கூட நிறைய பேர் வந்து வாங்கி பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஆர்கானிக்கால நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது ஆர்கானிக் வந்து நம்ம உணவு துறையில மட்டும் கிடையாது, நெசவு துறையிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு.
11: ஆமா, வேளாண்மையோட சேர்ந்து நெசவு இருக்கு, வேளாண்மை நெசவும் கண்ணுங்கன்னு
2: சொன்னா,
11: அதே போல வேளாண்மையோட சேர்ந்து நெசவும் அதுல இருக்கு கண்டிப்பா.
2: கண்டிப்பா சார். இணைய வரும் அடுத்த நேயர் என்ன கேட்க போறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
12: வணக்கம், வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க
12: மேடம். இந்த பட்டு புடவைலாம் வாங்கும்போது மொத்தமா நம்மளால பணம் கொடுத்து வாங்க முடியாது, அதுக்கு ஏதாவது சிறப்பு திட்டம் இருக்குமா மேடம், மாசம் மாசம் கட்டி வாங்குற மாதிரி?
2: கண்டிப்பா சார். உங்க பெயர்?
12: என் பெயர் பென்னி பீட்டர் மேடம்.
2: ஓகே சார், எங்க இருந்து பேசுறீங்க?
12: நான் காரைக்கால்ல இருந்து பேசுறேன்
2: மேடம். ஓகே சார். அதாவது பட்டு புடவை மொத்தமா வாங்கும்போது ஏதாவது சலுகைகள் இருக்கான்னு கேக்குறீங்க?
12: இல்ல இல்ல, மொத்தமா ஒரு பட்டு புடவைன்னு எடுத்துட்டீங்கன்னா 20,000-30,000 வருது இல்ல, அத மாசம் மாசமா இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணி வாங்குறதுக்கு ஏதாவது
11: இருக்கு சார்? அதுக்கான திட்டங்களும் கண்டிப்பா இருக்கு. மாதம் 300 திட்டத்திலேருந்து நமக்கு 3000 திட்டம் வரைக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம 300 வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, 11 நம்ம பே பண்ணோம், நம்ம பாஸ்புக்கை நம்ம கோஆப்டர்ஸ்லேயே கொடுத்துருவோம். முதல்ல அங்கே வரணும், அட்மிஷன் கார்டு, அங்கே ஒரு அட்மிஷன் கார்டு இருக்கும், அதில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து நாமினி எல்லாமே ஃபில் பண்ணி கொடுக்கணும், அதில் கையில் பாஸ்புக் கொடுத்துருவோம். மாதம் 300 வந்து ஸ்கீம் இருக்குது, 300, 400, 500 இருக்குது. உதாரணத்துக்கு 300 மட்டும் நான் சொல்கிறேன், 11 நீங்கள் 300 செலுத்தணும், 3,300. 12 கோஆப்டர்ஸ் 300 செலுத்தும், ஆக 3,600. எம்ஆர்பி மதிப்பில் 5,143 துணி கிடைக்கும். 5,143 30% தள்ளுபடியில் 3,600 உங்களுக்கு துணி கிடைக்கும். 3,600 உங்களுக்கு தள்ளுபடி போக, 3,300 நீங்கள்

0: கட்டிடுறீங்க, 300 குவார்ட்டர்ஸ் போனஸ் செலுத்துது. ஆக 3,200 நீங்கள் 30% நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது ஏன்னா பட்டுப்பாடு வந்து விலை அதிகமாக இருக்குல்ல. உதாரணத்துக்கு தங்கம் எப்படி விலை அதிகமோ அதே போல் தங்கத்துக்கு நிகராக பட்டுப்படவும் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட நான் வேதாந்தி பிரான்ச்சில் இருக்கும்போது ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டுப்பாடு எடுத்திருக்காங்க, வெள்ளி ஜரிகையில் எடுத்திருக்காங்க. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி ரீஃபண்ட் பண்ணும்போது திரும்ப அப்போ பட்டுப்பாடு எடுத்ததே ஒரு 6,500-7,000 தான் எடுத்தாங்களாம். திரும்ப அதை ரீவேல்யூ பண்ணும்போது 19,500 அந்த புடவெளியும் வெள்ளி இருந்திருக்கு, அதில் மதிப்பு இருந்திருக்கு, ரீவேல்யூ இருக்குது. அவங்க பட்டுப்படையாகவும் மாற்றிக்கலாம், இல்லை வெள்ளியை உரிக்கி அவங்க எடுத்துக்கலாம், இல்லை பட்டுப்படையை நம்ம கோஆப்ரேஷனில் இந்த முகாம் நடக்கும், பழையப்பட்டுக்கு புதுப்பட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். அதே போல் அது ஒரு பாங்க 6,500 எடுத்ததுக்கு ஒரு 20 வருஷத்தில் 19,500 ஏறி இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதே போல் இப்போ சரி அத்தன்டிக் ஸ்காரில் தங்க முலாம் பூசியும் இல்லை தங்கத்தோடு சேர்ந்த பட்டுப்படைகள்லாம் இருக்குது, அதுவுமே நமக்கு ரீவேல்யூ உண்டு. அது பழைய பட்டுக்கு புது பட்டுப்பாடுவை நம்ம மாற்றிக்கலாம். கேம்ப் நடக்கும், முகாம் நடக்கும், கோஆப்ரேஸ் பட்டுப்பாடு மட்டும் அதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி முகாம் நடக்கும், அதுலேயும் நம்ம பட்டுப்பாடு மாற்றிக்கலாம். ஏன்னா இது தலைமுறை தலைமுறையாக அந்த புடவைகள் வந்து அவங்களோட இப்போ மாமியார் இருந்தாங்கன்னா மருமகள் அவங்க பேரன் ஆசாரி அவங்க பேத்தி அவங்களுக்கு அந்த பட்டுப்புடவை வந்து அது ஒரு என்ன சொல்கிறது சொத்தாகவே சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல சொத்தாகவே பாட்டி நீங்கள் எடுத்து வச்ச புடவை நான் கட்டுறேன் அப்படின்னு பேத்தி சொல்லுவாங்க. ஏன்னா தலைமுறை கலந்து ஒரு பந்தம் எங்கள் கோஆப்ரேஸ்லேயே போட்டிருக்கோம், தலைமுறைகளாகவே தொடர்ந்து தலைமுறைகள் தொடரும் பந்தம்னு சொல்லிட்டு தாத்தா எடுத்து ஆத்தா எடுத்தது அந்த பேத்தி வரைக்கும் அவங்க கட்டுவாங்க. நம்ம கோஆப்ரேஸ் புடவை எடுத்தால் கண்டிப்பாக 25 இயர்ஸ் வரைக்கும் கிடக்கும். காரணம் என்ன அப்படின்னா முழுவதும் பட்டு நூல். ஒன்று இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, கரர் சொல்லாங்களா அடியில் பார்ட்ரு, அந்த பார்ட்ரு வந்து மிஷின் மேடுனா உங்களுக்கு அப்படியே தனித்தனியாக அப்படியே நகர ஆரம்பிச்சிடும், கேண்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்ச நேரத்தில் அது நடந்தோன்னே உடலில் உள்ள பாடியில் உள்ள எல்லா நூலுமே நகர்ந்துடும். ஆனால் கைத்தறியில் அப்படி கிடையாது, ஃபுல்லாகவே நெசவு பண்ணி அந்த அடியில் பார்டரில் பெரிய முடிச்சு அழகாக போட்டுட்ருவாங்க. முடிச்சு போட்டாங்கன்னா எப்படி அந்த காலத்தில் இந்த இதெல்லாம் ஒயர் கூட எல்லாம் பண்ணுறாங்கள, அது மாதிரி நல்லா முடிச்சு போட்டுருவாங்க. அதனால் நூல் நழகாது, பார்டர் பிரியாது. பார்டர் பிரியாதனால ஒரு 25 இயர்ஸ் 25 வருஷம் தாராளமாக அந்த பட்டுப்புடவை ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்மகிட்ட ஒரு போர்வை கைத்தறிங்கள ஒரு போர்வை எடுத்தாலே நம்மகிட்ட ஒரு 15 வருஷம் கிடக்கும் சரிங்களா. எல்லாமே நீண்ட கால உழைப்பு, அது குறுகிய கால உழைப்பு, நீண்ட கால தரம் உழைப்பு. அதேமாதிரி அந்த உழைப்புங்கிறது அந்த கோஆப்ரேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா நெசவோட கைத்தறி நெசவாளோட அந்த உருவான பொருளுக்கு மதிப்பும் அதிகம், அதுக்கான தரமும் அதிகம். அதில் மிக அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன்.
1: அதாவது ரொம்ப நல்லா நேர்முகத்தில் வந்து ரொம்ப எளிமையாகவும் அதே சமயத்தில் என்ன இந்த மாதிரி கைத்தறினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. தொடர்ந்து நேர்கள் காத்திருக்காங்க. வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
1: சாருக்கும்
2: வணக்கம், இனிய வணக்கம்.
0: வணக்கம் சார், வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது நம்முடைய நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய கைத்தறி ஆடைகள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ஏற்றுமதி ஆகிறது, இது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாண்டட் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
0: கண்டிப்பா இருக்கு சார், சொல்லுங்க சொல்லுங்க.
2: அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி, இந்த பழைய பட்டுப்புடவைலாம் இந்த வெளியாட்கள் வந்து பட்டுப்புடவை கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க, அதை வந்து அரசு சார்பில் விற்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கிறதா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: திரும்ப செலுத்துறதுக்கு தானே சொல்றீங்க, இப்பதான் சொன்ன திரும்ப கொடுக்கறது தானே சொல்றீங்க?
2: ஆமா, திரும்ப ரிட்டர்ன் குடுக்கறது.
0: சரி சார், அதையும் சொல்றேன். ஓகே,
2: அடுத்தது வந்து இந்த ஆண்களுக்கான ஆடைகள் பாத்தீங்கன்னா வேஷ்டி சட்டையை தவிர மத்த ஆடைகள் என்னென்ன வகை இருக்கிறது, அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கயா, நான் ரேடியோவில கேட்டுக்கிறேன்.
0: ஓகே ஓகே சார், ஓகே சார். அதாவது முதல் கேள்வி என்ன கேட்டார் மேடம், வருஷம் கேள்வி கேட்டுட்டே இருக்காரு.
1: ஆண்களுக்கான வேட்டி சட்டை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆமா அதை மட்டும் சொல்லுங்க. பட்டுப்புடவை வந்து நீங்க சொன்னீங்க,
0: பட்டுப்புடவை அவர் சொன்ன மாதிரி பட்டுப்புடவை எங்க கொடுக்கலாம் அப்படின்னா, முக்கியமா சொல்றேன், ஒரு கைத்தறி காட்டன் புடவைனா ஒரு 500-600 ஸ்டார்ட் ஆகும், ஒரு பட்டுப்புடவைனா உங்களுக்கு 8,000-10,000 ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி புடவைகள்ல நமக்கு வந்து வெள்ளி ஜரிகை இல்லை தங்க ஜரிகை அது உள்ளதான் நம்ம ரீஃபண்ட் பண்ண முடியும் சரிங்களா. அதுதான் நம்ம கோஆப்ரேஷன்ல முகாம் நடக்கும். ரெண்டாவது, ஒவ்வொரு அந்த அந்த கைத்தறி புடவையில் அரசாங்க புடவையில் முத்திரை குத்திருக்கும், அதை ரீஃபண்ட் அவங்க திரும்ப வாங்கும்போது அந்த முத்திரை இருக்கான்னு பார்த்து கோஆப்ரேஷன் புடவையா இல்லை திரும்ப தீக்கோ சில்ஸ் புடவையா அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க. தனியாரில் உள்ள அந்த பொருட்களை வாங்க முடியாது, ஏன்னா அது ஒரிஜினல் பட்டு நூல்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. நம்ம ஆய்வகங்கள்லாம் அங்கே செக் பண்ணி தான் நம்ம ரீஃபண்ட் வாங்குவாங்க. அதனால் ஒரிஜினல் பட்டு புடவைனா அதை வாங்கிட்டு திரும்ப அந்த முகாம் நடக்கும். இப்போ தஞ்சாவூரில் மண்டல அலுவலகம் தஞ்சாவூரில் நடக்கும், இங்கே கடலூரில் நடக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். பேப்பரில் நாங்கள் போடுவோம், இல்லைனா கோஆப்ரேஷன் நீங்கள் வரும்போது கோஆப்ரேஷனில் நாங்கள் என்னென்ன ஒரு கோஆப்ரேஷனில் அங்கே வந்து நம்ம கேட்டாலே வருஷத்துல என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அது மூலம் தெரிஞ்சுக்கலாம், பத்திரிகையிலையும் வேணும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார்,
1: ஓகே சார். ஆண்களுக்கு வந்து வேட்டி சட்டையை தவிர,
0: ஆமாம் ஆண்களுக்கு வேட்டி சட்டை இருக்குது, குர்த்திஸ் எல்லாம் கிடைக்குது, ஆண்களுக்கு குர்த்திஸ் கிடைக்குது. அதாவது நகரமயமாதங்கிறதுனால சென்னையில் பெரும்பாலும் அந்த சைடு ஃபுல்லாகவே குர்த்திஸ் கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் இந்த மாதிரி நாகரிகமான பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி அவ்வளோதான், வேட்டி சட்டை அவ்வளோதான்.

0: ஓகே சார். அதே மாதிரி வீட்டு வாசல்ல வந்து பட்டு புடவை இருந்தா கொடுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி பொருளா கொடுக்கறோம்னா சொல்றாங்க, அவங்கள்ட்ட கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க சார்.
1: அதான் சார், அதான் மேடம், அது அவங்க வந்து ஒரு இடைத்தரகிற மாதிரி வாங்கிட்டு குறைந்த விலையில வாங்கிட்டு போயிட்டு அவங்க வெளியே வைக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அதை வாங்குறத ஒரிஜினல் பட்டு மட்டும் தான் நம்ம வாங்குவோம். பார்த்து நம்ம கோஆப்டர்ஸ்ல வந்து ஒரிஜினல் பட்டு கைத்தறித்துறையில ஒரிஜினல் பட்டு இருந்தால் மட்டும் தான் நம்ம வாங்குவோம். ஒரிஜினல் பட்டு இல்லாத பட்சத்தில் அதை வந்து பிரைவேட்ல வாங்குறாங்க அப்படின்னா அது கிடைச்ச வரைக்கும் அவங்க கொடுத்து அதை வாங்கி பயன்படலாம். அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க காசு கொடுத்து அதை வாங்கிக்குவாங்க. நம்மள்கிட்ட ஒரிஜினல் பட்டு இருந்தால் மட்டும் தான் நம்ம கொள்முதல் பண்ணுவோம், திரும்ப வாங்குவோம். வாங்கி அதுக்கு புது பட்டு போட நம்ம கொடுப்போம், அவ்வளோதான். பிரைவேட்டில் வாங்குறது அது எந்த அளவுக்கு அவங்க வச்சுருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. இப்போ ஒரு தங்கம் வாங்குறப்ப 916 KDM அப்படி இருக்கான்னு பார்த்து நம்ம பின்னாடி மோதிரமோ இது செயின் வாங்கும்போது பார்ப்போம். அதே போல் ஒரு பட்டு புடவை வாங்கும்போது சில்க் மார்க் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். அதே போல் ஹேண்ட்லூம் மார்க் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா போலி கைத்தறி துணிகள்லாம் வந்து முக்கியமாக அந்த கைத்தறியோட இது வந்து சுணக்கத்துக்கு காரணமே போலி கைத்தறி ஆடைகள் வந்து நிறைய புழங்குது. எப்படி புழங்குது அப்படின்னா, நிறைய அலுவலகம் நிறைய பள்ளிகளுக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து அந்த சங்கத்திலேருந்து வரோம் இந்த சங்கத்திலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிஸ்டர் புடவை பார்த்தாலே தெரியும். பாலிஸ்டருக்கும் காட்டனுக்கும் உங்களை பார்த்தோன்னே நல்லா ஃபீலிங் தெரியும். பாலிஸ்டர் புடவை நீங்கள் கையால் தொட்டி பார்த்தீங்கன்னா குறை குறை குறைன்னு இருக்கும், அப்படியே உங்களுக்கு தெரியும். நல்லா காட்டன் புடவை பார்த்தீங்கன்னா நல்லா சொரசொரப்பாக இருக்கும். அது நம்ம கண்டுபிடிக்கிறதே நமக்கு தெரியும். ஒரு காட்டன் புடவை சொன்னாலே நமக்கு இது பியூர் காட்டன் நமக்கு அந்த ஃபீலிங் வரும். ஸோ அதனால் காட்டன் அப்படி கைத்தறி புடவை காட்டன் சொல்லி பாலிஸ்டர் புடவை 300 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் விற்றுட்டு போகிறாங்க. அது நம்ம கோஆப்டர்ஸ் பேரை சொல்லி இல்லை வெளில ஒரு காதிக்கிற வேறு பல கூட்டுறவு சங்கத்தோட பேரை சொல்லி விற்றுட்டுருங்க. தயவு செய்து நம்பி அதை வாங்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு பல தனியார் வணிக நிறுவனங்கள் இருக்குது. அவங்க வணிக நம்ம அரசு நிறுவனம் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் வந்து லாபம் நோக்கம் இல்லாமல் நெசவாளருக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும், எப்படி வேளாண்மையை வந்து நம்மளாம் காப்பாற்றணுமோ அதுபடி நெசவை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு லாப நோக்கம் இல்லாமல் செஞ்சுட்ருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் போலி கைத்தறி அந்த துணிகளை வந்து அரசு அலுவலகங்களை போய் கொடுக்கறது, அந்த டீச்சர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து அப்படி கிடையாது, நம்ம அரசு அலுவலகங்கள் நம்ம போனோம் அப்படின்னா நேரடியாக அரசு அலுவலகங்களை வந்து வாங்கினாங்க அப்படின்னா சம்பளத்தில் பிடித்த செய்வோம். ஏன்னா அது கைத்தறி துணியை ஊக்குவிக்கணும். முன்னால் கூட சொன்னாங்க திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம கைத்தறி அரசு ஊழியர்களும் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கைத்தறி ஆடைகளை அணியணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையே இருக்குது. திங்களும் வெள்ளியும் அணியணும். அதே போல் நெசவாளருக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணுங்கிறதா இலவச வேட்டி சேலையை நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் மக்களுக்கு இலவச வேட்டி சேலை தீபாவளி பொங்கல் அந்த பொங்கல் நேரத்தில் அதுவும் கொடுத்துட்ருக்காங்க. நெசவாளருக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கணும், அது மூலம் மக்களும் நல்லா பயன்பெறணும், தரமான ஆடைகளை அவங்க வாங்கணும்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஸ் ரிச்சுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: சார் நிறைவா நேயர்களுக்கு நீங்கள் கூறும் ஆலோசனைனா என்ன சார் இந்த கைத்தறி குறித்து?
1: ஓகே மேடம், இப்ப நம்ம அதாவது உணவு உடை இருப்பிடம் மூணுமே நமக்கு முக்கியமானது. அதில் வந்து உணவுங்கிறதா நம்ம வேளாண்மை நம்ம சொல்கிறோம், அதுக்கு அடுத்து உடை. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்லுவாங்க. அதனால் 400 வருடங்களுக்கு முன்னே நமக்கு நெசவு வந்து தோன்றப்பட்டது. அப்போலேருந்து நெசவு கலைங்கிறது இன்னமும் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக அதை பின்பற்று வருது. அதில் நம்ம கைத்தறி துணியை நம்ம அணையணும். ஏன் அணியணும்னா நமக்கு உடம்புக்கு நல்லது, உடலோட வெப்பநிலையை வந்து அதை குறைக்கும். சரிங்களா, அதனால் கைத்தறி ஆடை கண்டிப்பாக அணையணும். அதே போல் அந்த கைத்தறி ஆடை நம்ம வாங்கி அணியும் போது நெசவாளருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, நமக்கும் தரமான ஆடை கிடைக்குது, வாழ்வாதாரமும் அவங்களுக்கு கொடுக்குது. ரெண்டாவது, கைத்தறி ஆடை வந்து எங்கே கிடைக்குதுங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம். வெளியிலேயே கைத்தறி ஆடைகள் நிறைய சொல்லி வைக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னு தெரியாது. நம்ம தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுமான கோஆப்டெக்ஸில் அதுக்கு தான் நம்பகத்தன்மையாக நம்ம அதை விற்கிறோம். அதனால் அனைத்து கைத்தறி நிலையமான கோஆப்டெக்ஸில் வாங்கி நம்பகத்தன்மையான கைத்தறி துணிகளை வாங்கி நம்ம பயன்படலாம். அதே போல் ஒரிஜினல் பட்டு நூல் பட்டு புடவை அப்படின்னா சில்க் மார்க் இருக்கான்னு பார்த்து வாங்க. அதே போல் ஹேண்ட்மேடாக புடவை ஹேண்ட்லூம்னா ஹேண்ட்மேடு புடவை அந்த முத்திரை இருக்கா, அது ஹேண்ட்லூம் முத்திரன்னு இருக்கும், அந்த முத்திரை இருக்கான்னு பார்த்து பாருங்கள். அதே போல் புவிசார் குறியீடு, அந்த இடத்துல தான் அதை நெசவு பண்ண இடம். இப்போ அது பவானி ஜம்முகாலம் அப்படின்னா அந்த ஜம்முகாலம் பவானி இடத்துல தான் அதை நெசவு பண்ணணும். சரிங்களா,

0: கண்டாங்கி சேலைனா உறையூரில் தான் அதை நெசவு பண்ணும், சுங்கடி படையோனா அது மதுரையில் தான் நெசவு பண்ணும், பட்டு காஞ்சிபுரம் பட்டுனா காஞ்சிபுரத்தில் நெசவு பண்ணும். இப்போ காஞ்சிபுரம் பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நேர்த்தியாகவும் அந்த பார்டர்லாம் அழகாக இருக்கும். காஞ்சிபுரம் பட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் ஒரு கலர் இருக்கும், பல்லு அதாவது முந்தியில் ஒரு கலர் கலர் இருக்கும், உடலில் ஒரு கலர் இருக்கும். இந்த மூணு கலரையும் தனியாக நெசவு பண்ணி மறுபடியும் ஒன்றா கோப்பாங்க, அதான் ஒரு கலை ஆர்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதை வாங்கி அணியும் போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சியாக கிடைக்கும்.
1: ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு கைத்தறி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிலையத்துக்கு வந்த மாதிரிக்கு நன்றி.
0: ஓகே, அனைவருக்கும் நன்றி. கைத்தறி நிலையத்தில் கைத்தறி துணியை வாங்கி அனைவரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் பண்ணும் கோஆப்ரேஷன்லேருந்து உங்கள் மேலாளர் ஜி சங்கர், நன்றி, வணக்கம்.
1: நிறைவு பெற்றது உழவை போற்றுவோம். தொடர்கிறது வானிலை அறிக்கை.

0: போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக கிடைக்கும்.
1: ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு கைத்தறி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிலையத்துக்கு வந்தவருக்கு நன்றி.
0: ஓகே, அனைவருக்கும் நன்றி. கைத்தறி நிலையத்தில் கைத்தறி துணியை வாங்கி அனைவரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் பண்ணும் கோஆப்ரேஷன்லேருந்து உங்கள் ஒரு மேலாளர் ஜி சங்கர், நன்றி, வணக்கம்.
1: நிறைவு பெற்றது உழவை போற்றுவோம். தொடர்கிறது வானிலை அறிக்கை.

12:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் 36 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, அறந்தாங்கி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், புதுச்சேரி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பேராவூரணி, வாழப்பாடி, புதுச்சேரி பாகூர், ரிஷிவந்தியம், குடியாத்தம், புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சென்னை சென்ட்ரல், கீழ்ப்பாடி, பணப்பாக்கம், பெரியாறு, காவேரிப்பாக்கம், கடலூர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருமயம், நெய்யூர், ஏத்தாப்பூர், எறையூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் குடித்தாங்கி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலம்மூர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அலையூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கொடலூர் பசார், புதுச்சேரி பத்துக்கண்ணு, வானமாதேவி, ஊத்துக்கோட்டை, அதிராமப்பட்டினம், நகுடி, வேதாரண்யம், பிள்ளையார்குப்பம், மேல்கூடலூர், பெருங்கலூர், பொள்ளாச்சி, கொல்லிமலை, சோளிங்கர், மக்கினம்பட்டி, ஹாரிசான், வீரகவூர், விண்ட்வொர்த், பெருஞ்சாணி அணை, கள்ளக்குறிச்சி, பொன்னை அணை, சூரலக்கோடு, சோழிங்கநல்லூர், உட்பிரையர், தேக்கடி, வடப்புதுப்பட்டு, வேதாரண்யம், ஜமனாமருத்தூர், பேச்சுப்பாறை, சிவலோகம், தியாகதுர்கம், செங்கோட்டை, உளுந்தூர்பேட்டை, ஆலங்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. ஈரோடில் பதிவான மிக அதிகளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ஈரோடு, கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு.

0: சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: வம்சா ஆடி ஆத்திரடி சேல் August 7-10 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி ஆத்திரடி சேல் August 7-10 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7-17 சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
0: ஒவ்வொரு நாளும் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் கொடுப்போம் காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருப்போம். அதாவது இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா? ஏஐ மனிதனின் நண்பனா அல்லது போட்டியாளனா அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஏஐ வந்து இல்லாத இதுவே இல்லை அப்படின்னு தான் நம்ம இப்போதைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை வந்து உங்களோட அனுபவத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை உங்கள் நண்பனாக பார்க்குறீங்களா, இல்லை இது நம்மளோட போட்டியாளனா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றின கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம் காரைக்கால் பண்பலை 100.3. இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீனிட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம், உங்களுக்கு மட்டுமல்ல சாலையில் வரும் மற்றவர்களுக்கும் ஆபத்து.
5: தாய் ஊட்டி வளர்த்த உதிரத்தை தாசாலைக்கு தானம் செய்யாதீர்கள்.
4: நிதானம் பிரதானம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அம்பை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் இப்போ 3:08. 7:00 காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக இன்றைய கேள்வி என்னென்னா, ஏஐ மனிதனின் நண்பனா அல்லது போட்டியாளனா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய பிற்பகல் வணக்கம். செயற்கை நுண்ணறிவு கருவி நாம் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து தான் அது நண்பனாகவும் செயல்படலாம் போட்டியாளராகவும் செயல்படலாம் அப்படின்னு ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறம் தோப்புத்துறை வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, மாலை வணக்கம். ஏஐ நண்பன் தான், அதிடம் என்னால் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, அன்பான மாலை வணக்கம், இப்படி கேட்டுட்டிங்களே, எப்பவும் மனித குலத்துக்கு விஞ்ஞானம் வந்து ஒரு சவால் ஒரு போட்டி தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாக. அடுத்து திட்டச்சேரி ஃபைஜர் ரஹ்மான் போட்டியாளன்தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, இனிய மாலை வணக்கம், ஏஐ நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்
3: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தேசிய கைத்தறி வாரத்தை ஒட்டிய சிறப்பு நேரலையாக தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் நெசவாளர்களோடு நேரலையாக உலாவரும். பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட். இன்றைக்கு நிகழ்ச்சிக்காக AI மனிதனின் நண்பனா

அல்லது போட்டியாளனா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு நேயர்கள் என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா க புதுப்பட்டி பொன்னமராவதியிலருந்து சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க மகின்றவங்க. அடுத்து பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, போட்டியாளன் தான் அப்படின்னு அவங்களும் கொடுத்துருக்காங்க. நாகூர் முகமது ரஃபிக் ஏ நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோதி அண்ணப்பன் பேட்டையிலேருந்து போட்டியாளன் என நினைக்கிறேன் தோழி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறையிலேருந்து தியாகு சொல்லியிருக்காங்க, ஏஐ நண்பனே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதிய வணக்கம் மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், ஏ எனக்கு தோழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அறிவிப்பாளர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து மனித குலத்துக்கு ஏ எப்பவுமே ஒரு போட்டி தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன் ஏ மனிதன் போட்டியாளன் தான் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இல். இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேரம் இப்போ 3:21 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக இன்றைய கேள்வியா, ஏஐ மனிதனின் நண்பனா அல்லது போட்டியாளனா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து, ஏஐ நமக்கு வேலைகளை வேகமாகவும் எளிதாகவும் செய்ய உதவுது, ஆனால் மனிதர்களின் சிந்தனை, படைப்பாற்றல், உணர்வு, ஒழுக்கம் போன்றவற்றை முழுமையாக மாற்ற முடியாது. எனவே ஏஐயை போட்டியாளராக அல்ல, நம் திறமையை உயர்த்தும் ஒரு கருவியாக பார்ப்பதே சிறந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, நான் நண்பனாக தான் பார்க்குறேன், ஏனென்றால் தெரியாததை தெரிந்து கொள்ளும் வகையில் உதவுது, அதனால எனக்கு அது நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் வணக்கம், இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு எங்க வம்பு ரெண்டுமே தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பன் கிடையாது போட்டியாளன்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீரா செந்தில் முருகன், விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மதிய வணக்கம் பெருஞ்சேரி ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க, ஏய் நண்பன் தான் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் நண்பன் தான் நண்பனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அமிர்தவராயன் கோட்டை பாரிவலல் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், இனிய முற்பகல் வணக்கம் நண்பன் தான் நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட்.

காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனின் நண்பனா அல்லது போட்டியாளனா இந்த ஏ அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இனிய மாலை வணக்கம், போட்டியாளன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடக்கணியிலிருந்து நெடுஞ்செழியன். அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து இனிய மாலை வணக்கம், ஏ நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமுதா சேகர். இவங்க வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி என்எல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து தற்போதுள்ள சூழ்நிலையில் நண்பனாகவே இருக்கிறது, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறது, ஆனால் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளில் போட்டியை உருவாக்கலாம் என்ற பயமும் இருக்கிறது, நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருவிடைவாசல் பிரபாகரன். அடுத்து வந்து கனகசுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டியிலேருந்து, போட்டி தான் போட்டியாளனை தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்புலேருந்து யார் சொல்லியிருக்காங்க, சிங்காரவேல் இவங்க சொல்லியிருக்காங்க போட்டியாளன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. அடுத்து மனித குலத்திற்கு ஏ எப்போவுமே ஒரு போட்டி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, இவங்களும் போட்டியாளன் அப்படின்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்து திருபுவனம் சத்யபாமா, ஏ மனிதனின் போட்டியாளரே, மனிதனின் உழைப்பை விரயம் செய்கிறது, மனிதனின் உழைக்கும் திறமை குறைகிறது ஏஐனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மனிதனோட உழைப்பு இல்லை, அது நம்ம வேலையை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக செஞ்சு கொடுத்துருது சற்றுன்ற நேரத்தில், அதனால் மனிதனோட தேவை இல்லாமல் போகுது அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, அடுத்து இனிய பிற்பகல் வணக்கம் எரவஞ்சேரி சின்ன கண்ணன், ஏஐ நமக்கு ஒரு போட்டியாளன் தான், மனிதகுல வாழ்விற்கு விஞ்ஞானம் ஒரு மிகப்பெரிய சவால், நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து கும்பகோணம் குமரன், ஏஐ நல்ல முறையில் பயன்படுத்தினால் அது நல்ல நண்பன் தான், நன்றி அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பந்தநல்லூர் ரபேக்கா, ஏஐ என்பது நம் பயன்படுத்தும் விதத்தில் தான் அமைகிறது, நண்பனாகிறதும் போட்டியாளர் ஆவதும் அமைகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, ஏஐ மனிதனை மாற்றுவதற்காக உருவாக்கப்படவில்லை, மனிதனின் திறனை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது, ஏஐ திறமையாக பயன்படுத்துபவர்கள் தான் எதிர்காலத்தில் முன்னேறுவார்கள், ஏஐ மனிதனின் எதிரி அல்ல, அதை சரியாக பயன்படுத்த தெரிந்த மனிதன் சக்தி வாய்ந்த நண்பன், வாய்ந்தவங்களுக்கு சக்தி வாய்ந்த நண்பன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஐ கண்ணாடி மாதிரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாக மாறக்கூடியது, நண்பனுக்கு நண்பன் எதிரிக்கு எதிரி போட்டியாளனுக்கு போட்டியாளன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன். அடுத்து ஆட்டோ ரஜினி.

0: இவங்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏ நண்பன் தான் அப்படின்னு பணம் கட்டக்கூடிய அனுஷியா சங்கர் இவங்க கொடுத்துருக்காங்க. மேலக்கோட்டுச்சேரி ரவுலின் மார்க்கஸ் எனது பார்வையில் ஏ எனக்கு நண்பன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
0: நேரம் 3:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 டேஸ் 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங் SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேக்கு டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
7: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்த உழைக்கும் பூமெக்ஸ்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
11: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடை சிஸ்டிடியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நேரம் இப்போ 3:34 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக அடுத்து யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து அமுதா சேகர் வணக்கம் மேமாத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏஐ செய்யும் வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெண்டுத்தில் எதுன்றத அவங்க சரியாக சொல்லலை. அடுத்து வந்து நந்தகுமார் இவங்க சொல்லியிருக்காங்க, இனிய மாலை வணக்கம். போட்டியாளன் தான் மனித எப்போவுமே ஒரு பிரச்சனை போட்டி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏ என்பது மனிதனுக்கு சவால் உள்ளது, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினால் நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம். மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், ஏஐ மனிதனின் நண்பன், அதே நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் போட்டியாளராகவும் மாறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த

இந்த கருவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சுவாமி மலையிலேருந்து சஞ்சய் சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக ஏஐ போட்டியாளன் தான், அதனால் பல பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட ஸ்கில்லை நம்ம வளர்த்துட்டே போகும்போது நமக்கு வந்து அந்த காம்படிஷன்றது கொஞ்சம் கம்மியாகும். அந்தந்த நேரத்துக்குள்ளே அப்டேட்ஸை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரியே காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, இன்றைய உழவர் அரங்கம் சிறப்பு நிகழ்ச்சியாக வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி பசுமை புரட்சியின் பங்காளர் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாக இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் கல்வித்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
1: காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக ஏஐ மனிதனின் நண்பனா அல்லது போட்டியாளனா அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கலைவாணி வெங்கடேஷ் வாட்டர் மன்னார்குடியிலேருந்து ஏஐ மனிதனுக்கு நண்பன் தான் நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வலங்கி மாநிலந்து ஆட்டோதுறை, என்னை பொறுத்தவரையில் ஏஐ இன்றியமையாத ஒன்று, நல்ல விதமாக பயன்படுத்துவது நன்று அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர் செல்லராஜா போட்டியாளன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இனிய மாலை வணக்கம், ஏஐ நண்பன் தான் ஒட்டுடன்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அருள்குமரன் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் அக்கறை வட்டம் உஷா, ஏஐ மனிதனின் போட்டியாளன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஏஐ நண்பன் தான், ஏஐ உடன் சேர்ந்து தான் செயலை சாதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரைக்கால் என்பி ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து. அடுத்து நண்பன் பாதி எதிரி பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை போட்டியாளனான் தான் கேட்டேன் நான். நண்பன் பாதி எதிரி பாதி சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, ஏ நண்பனா போட்டியாளனா நம் கையாளும் விதத்தில் தான் இருக்கிறது. சில நேரங்களில் நண்பன் என்ற இடத்தை தாண்டி மிகப்பெரிய போட்டியாளனாக வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜன் அஜ்முதீன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பின் மனிதனின் வேலை சுலபமாகிவிட்டது, மனிதனை போல சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் அது விரும்பினாலும் எதையும் பகுத்து ஆராய்ந்து செயல்படும் பகுத்தறிவு பெற்ற மனிதர்கள் மத்தியில் ஏஐ போட்டியாளனாகவே கருதுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து மனிதனுக்கு இணையாக மிரட்டுவதால் நிச்சயமாக இது மனிதனுக்கு போட்டியாக தான் வந்து நின்று கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து சூர்யா, ஏஐ நண்பன் மனிதனின் நண்பன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா, ரெண்டும் இல்லை எதிரி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து காரை பண்பலுக்கு இனிய மாலை வணக்கம், எதையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் உதவிதான் ஏஐ ஏஐ மனிதன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து அதம்பர் கலைச்செல்வி செல்வம், ஏஐ மனிதனின் நண்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இனிய மாலை வணக்கம், தெரியாததை தெரிந்து கொள்ளும் வகையில் உதவுகிறது எனக்கு அது, நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம்.

0: மகத்துவமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: வம்சா ஆடி அகலடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
3: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல்.
4: கடமை கண்ணியம் கட்டுப்பாடு குடும்பம் குழந்தை உயிர்காப்பு.
3: சீட் பெல்ட் சிறப்பான சாய்ஸ். தலைக்கவசம் உயிர் கவசம்.
4: வாழ்வு நம் கையில். வாகனம் ஓட்டும் போது
5: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அம்பை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்மன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்மன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங் SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
7: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
8: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
9: சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
10: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊர்முறவும் நிகழ்ச்சியானது தேசிய கைத்தறி வாரத்தை ஒட்டிய சிறப்பு நேரலையாக தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் நெசவாளர்களோடு நேரலையாக உலாவரும்.

இன்றைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக ஏஐ மனிதனின் நண்பனா அல்லது போட்டியாளனா அப்படின்னு கேட்டிருந்தேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 மெசேஜ் வந்திருக்கு, எல்லாத்தையும் படித்து முடிச்சாச்சு. இன்னும் கூட நீங்கள் உங்களோட கமெண்ட்டை அனுப்பலாம். லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் படிக்கலாம். திருவாரூர் தீபா சொல்லியிருக்காங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட நீங்கள் அனுப்பலாம். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட போஸ்டருக்கு கீழே உங்களோட பதிலை நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைக்கே வந்து லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக ஏஐ மனிதனின் நண்பனா போட்டியாளனா அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கு வந்து இது வரைக்கும் ஒரு 58 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லா கமெண்ட்டையும் யார் யார் என்ன அனுப்பினாங்களோ அதை நான் படிச்சிட்டேன். அடுத்தும் கூட நேயர்கள் நிகழ்ச்சிக்காக கமெண்ட் அனுப்பின நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல். லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்கறையுடன் சொல்வது உங்கள்

0: நேயர்கள் இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மயிலாடுதுறை
0: நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தேசிய கைத்தறி வாரத்தையொட்டிய சிறப்பு நேரலையாக தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் நெசவாளர்களோடு நேரலையில் நம்மோடு இணைகிறார் நமது அறிவிப்பாளர் எம் எம் கலியபெருமாள் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் லாவண்யா, இதமான ஒரு மாலை வணக்கம். இப்போ நீங்க சொன்னது போலவே இன்னைக்கு தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்பட்டிருக்கிற வேலையில தான் இன்னைக்கு திருபுவனத்துல நாம இருக்கிறோம். திருபுவனத்துல இந்த கூட்டுறவு சங்கத்துலதான் நாம இருக்கிறோம். இன்னைக்கு தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வர ஒரு வாரம் வந்து கைத்தறி வாரமா கொண்டாடப்பட்டு வருதுங்க. தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது இன்னைக்குதான் கைத்தறியுடைய நெசவாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயர அனைவரும் கைத்தறி துணிகளை அணியணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கத்தை பண்ணிதான் இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். 1905 ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கிய சுதேசி இயக்கத்துடைய 110வது ஆண்டான 2015 ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்திய வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்த சுதேசி இயக்கம் 1905 ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டுச்சு. உள்நாட்டு பொருட்களுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கிற வகையிலும் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவு கூடுற வகையிலும் கைத்தறி நெசவாளர்களை சிறப்பிக்கும் வகையிலும் 2015 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. நாட்டுடைய பொருளாதாரத்துல செயல்பாட்டோட விவசாயத்திற்கு அடுத்த மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய தொழிலா இந்த கைத்தறி தொழில் விளங்கி விட்டு வருது. தமிழ்நாட்டுடைய கைத்தறி பிரிவு 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று சிறப்பு மிக்கதும் நெசவாளர்களுடைய மிக சிறந்த கைத்திறனுக்கான பாரம்பரியத்தையும் பார்க்கொண்டதே நம்முடைய தமிழ்நாட்டுடைய கைத்தறி துறை. தமிழ்நாட்டுடைய தற்போது பாத்தீங்கன்னா 1136 கைத்தறி நெசவாளர் கூட்டுற சங்கங்கள் இயங்கிட்டு வர்ற இதே வேளையில 2.5 லட்சம் கைத்தறிகள் இயங்கிட்டு வர்றதையும் ஒரு பெருமையா நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பட்டுக்கு சிறப்பு மிக்க ஒரு ஊர் தான் இந்த திருபுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறோம். நம்ம திருபுவனத்துல இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்துல நம்ம இருக்கிறோம். இங்க நெசவாளர்கள் கூட சேர்ந்து ஊழியர்களும் நம்ம கூட இருக்காங்க. இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய மேலாளர் நம்ம கூட இருக்காங்க, மணிமலா மேம். அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் மேம்.
5: வணக்கம் சார். இது 12வது தேசிய கைத்தறி தின விழா இன்னைக்கு வந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களையும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். நெசவாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம வந்து மருத்துவ முகாம் அப்புறம் வந்து விருது நெசவாளர் சிறந்த வடிவமைப்பாளர் சிறந்த வடிவமைப்பாளர் சிறந்த நெசவாளர் எல்லாருக்குமே வந்து சென்னையில் வந்து சென்னை கலைவாணரங்களை வந்து இன்னைக்கு வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து நமக்கு வந்து விருது வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி 4 மணிக்கு நடந்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல சங்கம் வந்து கைத்தறி நெசவாளர்கள் வந்து மிக ரொம்ப அற்புதமான ஒரு நெசவு வேலை இது. ஏன்னா அவங்க கை கால அசைச்சு அவங்க படுற கஷ்டம் நாங்கள் புடவை உடுத்தும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு வருத்தம் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியா கட்டிடுவோம். ஒரு கைத்தறியில வந்து இவ்வளவு ஒரு திறமையோட எல்லா ஒரு உருவங்களையும் அதை கொண்டு வந்து செய்யறது வந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. அவங்க கைத்தறி நெசவாளர்கள் வந்து

0: மேல்மேலும் வளர்ச்சி அடைய நான் வேண்டிக்கிறேன்.
1: ஓகே, இப்ப வந்து இந்த கூட்டுறவு சங்கத்துல நெசவாளர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நெய்யக்கூடிய அந்த புடவையை வந்து பட்டு புடவையோ மற்ற கைத்தறி சார்ந்த பொருட்களையோ வித்து கொடுக்கறது மட்டும் உங்களுடைய பணியா, இல்ல வந்து அவங்களுக்கு தேவையான என்ன பணிகளை வந்து உங்க கூட்டுறவு சங்கம் மூலமா செஞ்சிட்டு இருக்கீங்க மேடம்?
0: அவங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க சங்கத்துல வந்து, அவங்க சிறப்பு மருத்துவம் இருக்கு. அப்புறம் அவங்களுக்காக வந்து அரசாங்கத்திலேருந்து அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், இப்போ வந்து மிஷின் எடுத்தோம்னா ஏற்கனவே காலால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நூலை இழுப்பாங்க, இப்போ வந்து அரசாங்கம் வந்து அவங்க நெசவாளர்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்து எலக்ட்ரானிக் ஜக்காட் பெட்டி மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து மானியத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குறைவான அளவு தான் வந்து நெசவாளர்கள் வந்து அதை வந்து அவங்க கட்டணும், அதை கட்டி அவங்க பயிர்னா ரொம்ப ஈஸியாக அவங்க நெய்கிறாங்க. அதேமாரி கைத்தறியில் மிக சிரமமான விஷயம் என்னன்னா ரெண்டு பக்கம் ஜெரிய பார்டர் வச்சு நெய்கிறது, போர்வை ரகம்னு அதை சொல்லுவாங்க. அது வந்து ரெண்டு பேர் தான் ரொம்ப தீவிரமாக நெய்யணும், ரொம்ப கண்காணிப்பு நிறையா இருக்கணும் அந்த நெசவு தொழிலில். ஆனால் அரசாங்கம் அதுக்கு வந்து ஒரு புதிய ஒரு மிஷினை கொடுத்து கைத்தறியில் கொண்டு வந்தது, வாடிக்கையாளர் விரும்புகிற வகையில் டபுள் சைஸ் போர்வை ரகத்தை வீவர் நிறையா செஞ்சு தராங்க. அதுக்கு வந்து அவங்களை நம்ம வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதேமாரி சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து நெசவாளர்கள் நம்ம வழங்கிட்டு இருக்கோம், முத்ரா கடன் திட்டம் வழங்குறோம். அப்புறம் வந்து கைத்தறி ஆதார திட்டம் மூலயமா அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் பெட்டி ஆகட்டும், டபுள் சைஸ் கோர்வையாக ஒன்று தராங்க. அப்புறம் வந்து மின்சாரம், அதாவது இது யூபிஎஸ்ல சொல்கிறாங்களா, அதுமாரி மின்சார ஃபேன் தராங்க, லைட்டு தராங்க. இதுமாரி மானியத்தில் வந்து நம்ம வந்து சங்க நெசவாளர் கூட்டுற சங்கம் அத்தனையிலுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க.
1: நெசவாளர்களுக்கு எந்த ஒரு அந்த கடன் உதவியிலிருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து உங்க சங்கத்தின் சார்பில் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நெசவாளர்களுடைய ஒரு உழைப்பை போற்றும் வகையில தான் இன்னைக்கு இந்திய அரசு இன்னைக்கு வந்து தேசிய கைத்தறி தினத்தை கொண்டாடிட்டு இருக்கு, கைத்தறி வாரமாகவும் கொண்டாடிட்டு இருக்கு. அந்த வகையில உங்களுடைய கூட்டுறவு சங்கத்தில் உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி மேடம். தொடர்ந்து உங்களுடைய ஊழியர்கள் இருக்கா, நம்ம நெசவாளர்களும் இருக்காங்கள்ட நம்ம பேசலாம்.
0: நன்றி
1: நன்றி நன்றிமா. அடுத்து நம்ம கூட்டுறவு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஊழியர் இருக்கா, நம்ம சந்திக்கலாம். வணக்கங்க.
2: வணக்கம். திருகோணம் பட்டு கூட்டுறவு சங்கம் அந்த பகுதியில சிறப்பு வாய்ந்த சொல்லணும், இது 12வது கைத்தறி வாரம் நடைபெறும் மிக மகிழ்ச்சி. இந்த டெல்டா மாவட்டத்தை சுற்றிலும் திருபுவனம் பட்டு சிறப்பு வாய்ந்தது. அந்த விசிறிமடி மிகவும் சிறப்பானது. அது மாத்திரமல்ல, இங்கே உள்ள கைத்தறி நெசவாளர்கள் கைத்தேர்ந்த நெசவாளர்கள், ராஜாக்கள் காலங்களில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் சிறப்பாகவும் திறன் வாய்ந்தவர்களாகவும் நெசவு நெசிச்சுட்டு வராங்க. அது மாத்திரமல்ல, எந்த வடிவமைப்பை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நெசவாளர்கள் இந்த பகுதியில் தான் இருக்கிறாங்க. திருபுவன பட்டுக்கூட்டுற சங்கத்தை சுற்றிலும் இருக்கிறதான நெசவாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000-க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் இருப்பாங்க. அதுல திருபுவனத்தை சார்ந்த, திருபுவன சொசைட்டியை சார்ந்த ஒரு 1800 நெசவாளர்கள் இருக்கிறாங்க. இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பாக நெய்யப்பட்ட ஒரு டிசைனை கொண்டு வந்து எங்களுக்கு இது போல வடிவமைப்பு வேணும்னு சொன்னாக்கா அது சிறப்பா நெய்து கொடுக்கக்கூடிய நெசவாளர்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அரசாங்கத்தில் அவ்வப்போது அநேக சலுகைகள் இந்த சங்கத்தின் மூலியமாக வாடிக்கையாளருக்கு கொடுக்கப்படுகிறது. 30% தள்ளுபடி, 20% தள்ளுபடி மற்றும் அரசு ஒவ்வொரு விழாக்காலங்களும் அறிவிக்கிறதான ரிபேட் சலுகைகள்லாம் கொடுக்கப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த பகுதியில் இந்த மாதிரி சிறப்பான ஒரு நெசவு வேற எங்கேயும் கிடையாது. நமக்கு திருபுவனத்துக்கான ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா விசிறி மடி. ஈஸா மடிக்க முடியும், ஈஸா கட்ட முடியும், உடுத்துவதற்கு லெகுவா இருக்கும். அது இந்த இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வெயில் காலங்களில் குளிர்ச்சியா இருக்கும் நம்ம பட்டு, மழைக்காலங்களில் ஹீட்டாக இருக்கும். இது வந்து அனைவருக்கும் தெரியாது. இந்த பகுதி முழுக்க திருபுவனம் பட்டுனா சிறப்பு வாய்ந்தது, டெல்டா மாவட்டங்களில் மிக சிறப்பு அது.
1: உண்மையிலே அந்த இந்த நீங்கள் கும்பகோணத்தில் ஒரு கண்காட்சி நம்ம இந்திய அளவில் வச்சிருக்கும் போது நாங்கள் கூட ஒரு நேரலைக்கு வந்திருந்த ஞாபகம், அந்த விசிறி மடிங்கிறது அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழியர் வந்து செஞ்சு காமிச்சாங்க, அழகாக வச்சுட்டாங்க, அழகாக ஈஸியாக மடிச்சிட்டாங்க. இந்த விசிறி மடிப்பு அப்படிங்கிறது திருபுவனத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி முன்னாடியே ஞாபகம் இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னால் அந்த ஞாபகம் வருது, செஞ்சு அவங்க காமிச்ச ஞாபகம். உண்மையிலேயே வீடுகளில் வந்து என்னதான் நம்ம பெண்களுக்கு ஆசைப்படுறது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட திருமணமான புதுசில் பார்த்தீங்கன்னா பட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வரும், முக்கியமாக கைத்தறி பட்டு. அப்படிப்பட்ட ஒரு நாளில் இங்கே இருக்கிறது காரைக்கால் பண்பலை ரொம்பவே பெருமையாக கருதுதுங்க. நன்றி. இன்னொரு விற்பனையாளர் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க யாருன்னு கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேருங்க
3: சார்? வணக்கம் சார், என் பேர் பபிதா, நான் சேல்ஸ் சூப்பரண்டா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் இருப்போம், இங்கே என்னென்ன செக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். இங்கே என்னென்ன புடவைகள், என்னென்ன மாடல் இருக்கு?
3: சாரீஸ் வந்து 10,000 3 lakh வரைக்கும் இருக்கு சார். ஜாங்லா, டிஷ்யூ, சாதா, அது மாதிரி நிறைய வெரைட்டி சாரீஸ் இருக்கு.

0: சார். இப்ப என்னுடைய ஒர்க் இங்க என்னன்னா, நெசவு செஞ்சு இங்க வந்துடும் நமக்கு புடவை. சங்கத்துக்கு வருகை தந்து வரும் வாடிக்கையாளர்களை இன்முகத்தோட வரவேற்று அவங்களுக்கு பணியாளரை நியமனம் செஞ்சு அவங்களுக்கு அந்த சாரி அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை அவங்களுக்கு கொடுக்க சொல்லி அவங்க பில் பண்ணி அவங்க வீட்டுக்கு போறது வரைக்கும் அவங்கள இன்முகத்தோட நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். அதை நான் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிறேன் சார்.
1: கூட்டுறவு சங்கம் லாப நோக்கு மட்டும் பொதுமக்களுடைய நலனும் முக்கியம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நெசவாளர்கள்ட்ட இருந்து நேரடியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நெசவாளர்கள் மூலமாவே மற்றவர்களுக்கு விற்பனையும் செஞ்சுட்டு வரீங்க. கூட்டுறவு சங்கத்துல ஒரு தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நேரலையில உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி பபிதா.
0: ரொம்ப நன்றிங்க சார். அனைத்து கைத்தறி நெசவாளர்களுக்கும் கைத்தறி தின வாழ்த்துக்களை எங்க சங்கத்தின் மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: சரி ஓகே. அடுத்து நிறைய நெசவாளர்கள் இருக்காங்க, அவங்களையும் நம்ம சந்திக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காரைக்கால் பண்பலையில ஒரு சிறப்பு நேரலையா பாத்தீங்க அப்படின்னா, தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டிய ஒரு நேரலையா இன்னைக்கு திருபுவனத்துல இருக்கக்கூடிய அந்த பட்டு கூட்டுறவு சொசைட்டில இருந்துதான் நம்ம நேரடியா அங்க இருக்கிற நெசவாளர்களையும் ஊழியர்களையும் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள், இது காரைக்கால் பண்பலையில் ஒரு சிறப்பு ஊரும் உறவும்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல்,
4: கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, குடும்பம் குழந்தை உயிர் காப்பு,
3: சீட் பெல்ட் சிறப்பான சாய்ஸ், தலைக்கவசம் உயிர் கவசம்,
4: வாழ்வு நம் கையில், வாகனம் ஓட்டும் போது
5: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்மன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்மன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
7: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 50% தள்ளுபடியில் கடைசி 10 இச்சலுகை ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
8: வம்சா ஆடி அகரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு, இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
11: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, தரமான தார்ப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
13: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
11: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
14: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
11: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் நமது தார்ப்பாய்கள் கிரினிட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
15: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
11: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள், மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
16: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
17: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜ்வாலசன் ஆடி அட்டகாசம்.
11: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
8: ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை, 4 மட்டுமே.

0: நேர்களே, இன்றைய ஒருமுறவும் நிகழ்ச்சியானது தேசிய கைத்தறி வாரத்தையொட்டிய சிறப்பு நேரலையாக தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் நெசவாளர்களோடு நேரலையா நடந்துட்டு இருக்கு. மீண்டும் நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம்.
1: அமலாவணியாரும்போது இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. முக்கியமா தேசிய கைத்தறி தினமான இன்னைக்கு காரைக்கால் பண்பலை இங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டிக்கு நேரடியா வந்து இங்க இருக்க நெசவாளர்களையும் ஊழியர்களையும் அவன் நேரடியா சந்திக்கிற பெரிய மகிழ்ச்சி திருநாள்ல தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நெசவாளர்களும் இங்க இருக்கிற ஊழியர்களும் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பேச போறாங்க, இந்த அங்க நெய்யக்கூடிய இந்த கைத்தறி மூலமா நெய்யக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது முக்கியமா எல்லாருக்குமே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இங்க வந்து பெரும்பாலும் திருபுவனத்தை பொறுத்த வரைக்கும் பட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் கைத்தறியில அப்படிங்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து நம்ம கூட இங்க இப்போதைக்கு ஊழியர் ஆனா நான் முன்னிட்டு நெசவாளர் அப்படின்னு சூரையா சொல்றாங்க, உங்களை சந்திக்கலாம். வணக்கங்க.
2: வணக்கம். என்னுடைய பேர் எம் எஸ் ரமணி. நான் திருபுவனம் திருவள்ளுவர் பட்டு கூட்டுறவு சங்கத்தின் ஓய்வு பெற்ற பணியாளர். நான் இதுக்கு முன்னாடி நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால எனக்கு தறி நெய்யவும் தெரியும், தறி சம்பந்தப்பட்ட தொழில் அடிப்படை எல்லாமே தெரியும். இருந்தாலும் பணியாளராகவும் இருந்திருக்கேன், மதிப்பீட்டாளராக பணியாற்றிருக்கேன்.
1: மதிப்பீட்டாளர், இப்போ ஒரு நகை கடைக்கு போறோம் அப்படின்னா தங்க நகையை மதிப்பீடு செய்வாங்க, பேங்குக்கு ஒரு நகை அடகு வைக்க போறோம் அதுக்குன்னு மதிப்பீடு செய்வாங்க, அதே போலதான் பட்டுக்கும் அந்த மதிப்பீடா?
2: ஆமா.
1: இப்படி புதிய பட்டு இருக்கா இல்ல பின்னாடி வந்து அது சேல்ஸுக்கு வரும்பொழுது அப்பயும் நீங்க மதிப்பீடு செய்வீங்களா?
2: இல்ல, நாங்க இங்க வந்து ரா மெட்டீரியல் கச்சா பட்டு நாங்க வந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய நெசவாளருக்கு இஷ்யூ பண்ணிடுவோம். அவங்க அதை எடுத்துட்டு கொண்டு போய் அதை நெஞ்சு இங்க கொண்டு வந்து சேலையா வர வைக்கும் போது அது சரியான பட்டா இங்கிருந்து கொடுக்கப்பட்டது தானா, அப்புறம் அதுல கொடுக்கப்பட்ட ஜரிகை அது வந்து சரியான அளவுல என்ன அளவுல அதுல இருக்கு, இந்த புட்டான்னு சொல்லுவோம், புட்டா செல்ஃப் டிசைன் பார்டர் டிசைன் பேட்டு டிசைன் எல்லாம் சொல்லுவோம், அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி அது நாங்கள் கொடுத்த மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்களா, அது அதுக்கு என்ன ரேட்டு வருது, அதுக்கு அது அந்த காஸ்டிங் எல்லாம் தயார் பண்ணி இது பண்றது தான் மதிப்பீட்டாளருடைய வேலை.
1: இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நீங்க அந்த ஜரிகையை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க நெஞ்சு திருப்பி கொடுக்கும் பொழுது அதே அளவு தான் இருக்குமா, இல்ல நகையில நகை கடைக்கு போனோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம்னு சொல்ற மாதிரி இதுலயும் ஏதாவது உண்டுங்களா?
2: இல்ல, அது சேதாரம்ங்கிறது நாங்க வந்து தனியா அதை அவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணி கொடுப்போம். ஆனா அந்த சேலையில வர ஜரிகை வந்து கொடுக்கப்பட்ட அளவுல இருந்து கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். அதுல எந்த கிராம் அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த அந்த அளவுக்குள்ளதான் நாங்க வந்து கணக்கீடு பண்ணுவோம். அதுல உள்ளது செய்வோம், அவங்களுக்கு உறுப்பினர்களுக்கு சேதாரம்னு தனியா வந்து தள்ளுபடி பண்ணி கொடுப்போம். அது சேதாரம் சிலது ஆகும், இப்ப பாவு நூல் இதெல்லாம் வந்து சேதாரம் ஆகக்கூடியது, அதை வந்து நாங்க சேதாரம் பண்ணி கொடுக்குறோம்.
1: ஓகே, இப்ப வந்து நீங்க அந்த நீங்க நெசவாளர இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி இப்படி எல்லாம் நெய்யறதுனால இப்படி ஒரு கஷ்டம் வரும். இப்ப மேம் இங்க இருக்கிற மேலாளர் மேம் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க மீடியில காலாலேயே உந்துதல் மூலமா தான் இப்ப செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப வந்து அரசாங்கத்தின் மூலமா நிறைய அவங்களுக்கு மிஷினரி மூலமா நிறைய கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஒரு நெசவாளரா இருக்கும் பொழுது அதனுடைய கஷ்டத்தை உணர்ந்திருப்பீங்க, ஒரு நெசவாளர் உங்கள்ட்ட கொண்டாந்து அந்த ஒரு புடவை ஒப்படைக்கும் போது ஆனா அதுக்கான கஷ்டங்கள் என்னங்கிறது நீங்க உணர்ந்து அதுக்கான மதிப்பீட்டை நீங்க செய்வீங்க இல்லையா?
2: ஆமா, நிச்சயமா செஞ்சிருக்கோம். இப்ப ஆரம்ப காலங்கள்ல வெறும் கயிறால கட்டி அடைன்னு பேர், அதுக்கு கயிறால கட்டி அதுல பலகையை கொடுத்து அதை பிரட்டி ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு நூலை பிடிச்சி இழுத்து அதை வந்து அதை

0: தயார் பண்ணி அந்த அந்த பாவு நூல்ல இடையில வந்து ஒரு வழி புனின்னு பேர் அதுக்கு. அதுல வந்து பலகையை விட்டு திருப்பி ஒவ்வொரு டிசைனா அந்த நாடாங்கிற சொல்லக்கூடிய அந்த குறுக்க ஓடக்கூடிய அந்த அந்த நாடாவை போட்டு அந்த டிசைனை உருவாக்குவோம். இப்ப வந்து அவ்வளவு கஷ்டம் பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஜக்கார்டுங்கிற பெட்டி தயார் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஜக்கார்டு மூலமா ரொம்ப எளிதா இந்த அடைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை ஒழிச்சிட்டு வெறும் நூல் மட்டும் கட்டி அதுக்கு ஹார்னஸ் கயிறுன்னு பேரு. அந்த ஹார்னஸ் கயிறை ஒவ்வொரு பட்டு இந்த பாவு நூலையும் கட்டி மேல ஜாயின் பண்ணி விட்டுடுவாங்க அந்த ஜக்கார்ட் பெட்டியில. அது வந்து அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கார்டு எல்லாம் அடிச்சு கொடுப்பாங்க. அந்த கார்டு வந்து அந்த ஜக்கார்ட் பெட்டியில உள்ள சிலிண்டர்ல சுத்திக்கிட்டே வரும். அது சுத்தும் போது ஒவ்வொரு சுத்துக்கும் அதுல உள்ள ஹூக்ஸ் வந்து வேலை செய்யும். அது வந்து தூக்கும் போது இந்த நூல் இந்த பாவு நூல்ல கட்டப்பட்டிருக்க நூலை வந்து தூக்கும். ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி அது ஒவ்வொரு வரி வரியாவது தூக்கிட்டு வரும்போது அந்த டிசைன் தயாராகிடும். ரொம்ப எளிமையா ரொம்ப கஷ்டப்படாம இதை வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப அதுலயே நிறைய அட்வான்ஸ் லெவல்லாம் வந்திருக்கு. இப்ப வந்து எலக்ட்ரானிக் ஜக்கார்ட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அதை வச்சு நிறைய செய்யறாங்க. அட்டை இல்லாமலேயே டிசைன் நேர மாதிரிலாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் வந்திருக்கு.
1: ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த டிசைன் அப்படின்னு சொல்லும்பொழுது சில இது வந்து நான் சொல்கிற டிசைன் வந்து கொஞ்சம் முன்னாடி உள்ள டிசைன் அப்படின்னு நினைக்கிறேன். மயில் போட்டிருக்கோம், அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். இப்போ அந்த டிசைன் வந்து உருவாக்குறது வந்து கை மூலமாகவே அந்த டிசைனை அப்படி நீங்கள் முன்னாடியே கூப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன், எங்கள் ஏரியாவில் பார்த்துருக்கேன். இந்த பாவு போடுறதுலாம் தெருவுக்கு தெருவு பார்த்தீங்கன்னா பாவு போடுறது நீட்டாக இருக்கும். இன்றைக்கி அதை எங்கள் ஏரியாவிலையும் நான் பார்த்ததில்லை, இங்கே நான் திருபுவனத்தையும் வந்து போகும்போது பார்த்ததில்லை. இப்போ அது எப்படி கை இந்த டிசைனுங்கிறது எப்படி கையால் செய்வாங்களா, எப்படிங்க செய்வாங்க?
0: இல்லை டிசைனுங்கிறது அது ஆர்டிசன்ஸ் தனியாக இருக்காங்க, அதுக்குன்னு அவங்க வந்து அதை டிசைன்ஸ் தயார் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு டிசைனை வந்து ஒவ்வொரு புள்ளியாக தயார் பண்ணுவாங்க. கிராஃப் ஷீட் இருக்கு பாருங்களா, அந்த கிராஃப் ஷீட்டில் ஒவ்வொரு புள்ளியாக எடுத்துக்கிட்டு அது ஒவ்வொரு லைனாக வர்ற மாதிரி அந்த டிசைனை தயார் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அந்த ஜக்கார்டு அட்டை அந்த கார்டில் வந்து அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டாக வர்ற மாதிரி அந்த ஹோல் அடித்து விட்டுருவாங்க. அந்த ஹோல் வந்து அந்த சிலிண்டரில் பரண்டு வரும்போது ஒவ்வொரு லைனாக லைனுக்குள்ள டிசைனாக அதை தூக்கி காமிக்கும். அதுல வந்து இந்த நாடா போயிட்டு வரும்போது டிசைன் தன்னால இங்க வந்துடும்.
1: உண்மையா ஏன்னா வந்து நம்ம சாதாரணமா இப்ப நீங்க சொல்றதே கேட்கும் பொழுதே மலைப்பா இருக்கு. அந்த இதுல உட்காந்து இந்த தறியில உட்காந்து கைத்தறியா செய்யும் பொழுதுதான் அவருடைய கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அவங்களுக்கு நெசவாளர்களுடைய ஒரு கஷ்டத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தையும் வாழ்க்கை தரத்தை மேலே முயற்சணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து நீங்க வந்து தேசிய கைத்தறி தினமா கொண்டாடிட்டு இருக்கு. அதோட சிறப்பு நேரலே தான் இப்ப நம்ம காரைக்கால் பண்பலையில கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஏன்னா நகைச்சுவையாக கூட சில பேச சொல்லுவாங்க, ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எடுத்து கொடுக்கறது தான் பட்டு அப்படின்னா, ஆனா பட்டு தயாரிக்கிறவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நிறைய நெசவாளர்கள் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
2: என் பேர் கண்ணன்.
1: கண்ணன், சொல்லுங்க. எத்தனை வருடமா தறி நெஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் ஒரு 25 வருஷம் நினைச்சிட்டு இருக்கேன்.
1: ஓகே,
2: நல்லா தொழில், நல்ல தொழில். இங்க வாங்குற பட்டு நீங்க வெளியில எங்கேயும் வாங்க முடியாது. அந்த அதுதான் இங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா, நாம இங்க ஒரு 10,000 இன்னைக்கு ஒரு சேலை வாங்கணும்னா இந்த சில்க் சாரில அதுல உள்ள ஜரிகை ஒரு நாங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வித்தா கூட அந்த இன்னைக்கு ரேட்டுக்கு அந்த 10,000 வாங்கின சரி ஒரு 5,000 நம்ம வித்துடலாம்.
1: தங்கம் போல,
2: தங்கம் போல இது அதாவது அந்த மாதிரி நினைச்சுதான் வாங்கினா நல்லது. ஆனா இங்க உள்ள வாழ்வாதான் அதுதான் எங்களுக்கு வேற ஒண்ணும் சொல்றது.
1: ஓகே, அப்ப இந்த என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம அதுக்கான ஒரு பலன் வந்து மக்கள் மூலமா குடுக்கிறது வந்து பெரிய விஷயமா.
2: சில வாங்கினா நமக்கு வந்து நல்ல அதால ஒரு பயன் இருக்கு. வேஸ்டா தூக்கி போட தேவையில்லை. இந்த சிலை கிழிஞ்சாலும் நாளைக்கு இதே சிலை நம்ம வாங்கின காத்த விட கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம். இப்ப 10,000 மட்டும் வாங்கின பழைய சிலைகள்லாம் இன்னைக்கு பவுன் விலை அதிகமானதுனால 15,000 வித்துருக்கோம். 10-25 வருஷத்துக்கு முன்னாடி 10,000-5,000 வாங்கின சிலை இன்னைக்கு 10-15,000 வித்துருக்கோம். அந்த அளவுக்கு லாபமே கொடுத்துருக்கு. அதனால அந்த மாதிரி நினைச்சு வாங்கினா நல்லது.
1: இப்போ இந்த கூட்டுறவு சங்கத்துடைய உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு எப்படி இருக்குங்க?
2: நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு.
1: ஓகே, இன்னொரு நெசவாளர் நம்ம கூட இருக்கலாம், இருக்காங்க, உங்களை சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
3: வணக்கம்,
1: என் பேர் அனந்தராமன். அனந்தராமன், சொல்லுங்க. இந்த கூட்டுறவு சங்கத்துல எத்தனை வருடமா நீங்க உறுப்பினரா இருக்கீங்க?
3: நான் ஒரு 25 வருஷமா.
1: 25 வருஷமா, ரெண்டு பேரும் உத்தி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி. நீங்களும் 25 வருஷம், அவங்களும் 25 வருஷம் தான். ஓ, அப்ப டீ குடிக்க போனாலும் சேர்ந்து தான் போவீங்க, சொசைட்டிக்கு வந்தாலும் சேர்ந்து தான் வருவீங்களா?
3: பாவு வாய்ந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இங்க இருக்கும்.
1: தொழில போட்டின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி நம்ம ஏன் வரையணும் அப்படின்னு மாத்தி வரைஞ்சா?
3: அப்படிதான் கிடையாது. ஒரே மாதிரி டிசைனா இருந்ததுன்னா எல்லாருமே ஒரே மாதிரி வாங்க மாட்டாங்க. மாற்றங்கள் இருந்தாதானே எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரே மாதிரி இருந்தா பிடிக்காது. இல்ல
1: இப்ப டிசைன் முடிவு பண்றது நீங்களா இல்ல சொசைட்டில சொல்லுவாங்களா?
3: நீங்க டிசைனர்னே நீங்க இருக்காங்க. சொசைட்டிலேயே வந்து டிசைன் பிரிவுன்னே தயாரா இருக்கு. அவங்கதான் வந்து இந்த டிசைன்
1: மக்கள் எந்த மாதிரி டிசைன் கேக்குறாங்க. ஏன்னா இப்ப வந்து விசைத்தறியில இருக்கிற டிசைன் வந்து நம்ம கைத்தறியில வர முடியும்.
4: ஆமா ஆமா,

0: அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சரா இருக்கிற டிசைன் கொடுக்கறதுக்கான இங்க வந்து அதுக்கான மேலே இருக்காங்க. அவங்க இதை மாதிரி கொடுத்தா ஃபியூச்சர் வந்து வாங்குறவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணி நம்மள்கிட்ட கொடுக்கும் போது அதை டிசைனர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி டிசைன் கேட்கறாங்கட்டு அவங்களுக்கு அவங்க அப்ரூவ் கொடுத்த அப்புறம் தான் நமக்கு அந்த டிசைன் கொடுப்பாங்க.
1: ஓகே, அப்ப டிசைனர் என்ன எய்ம்ல வந்து அவருக்கு டிசைன் பண்ணாரோ அதே எய்ம்ல நீங்க கைத்தறியில செஞ்சு கொடுத்துருவீங்க. எதிர்பார்ப்பு நீங்க போட்டு செஞ்சிருவீங்க.
0: அது அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாரு எல்லாமே. அவங்க சொல்றாங்களே இதுக்கு முன்னாடி பேசுறாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரிதான் ஒரு டிசைன் உருவாக்குறது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான மெட்டீரியலும் அவங்களே நம்ம சொசைட்டில இருந்தே கொடுத்துருவாங்க. அதை நம்ம கொண்டு போயிட்டு நம்ம தரையில ஃபிட் பண்ணி அது நெசோம்னா அந்த டிசைன் என்னவோ அது விழை இல்லாம வந்துடும். அதை வந்து நெய்யும் போது அது நுணுக்கமா நெச்சோம்னா அதுல சின்ன சின்னதா ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட அதை வந்து செஞ்சு தரத்துக்கான ஆளுகள் எல்லாம் இருக்காங்க. அதை செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் இங்க வந்து பார்வையில போட்டு காட்டும் போது அது பிடிச்சி அந்த கஸ்டமர்ட்ட போயிடுச்சுன்னா அது அவங்க வந்து திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. அதனால இங்க வந்து எல்லாமே வந்து இதை பாக்குறதுக்குன்னே ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவங்களுக்குதான் இதை வந்து ஒவ்வொரு டிசைனும் கரெக்டா இருக்கா, இது வந்து விட்டு போயிருக்கா, இது தரையை பார்க்கும்போது சேலை பார்க்கும் மடிக்கிறாங்கல்ல இதை கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்கும்போது இது பாக்கிறதுக்குன்னு டிசைனர் மேற்பார்வையில இருந்திருக்காங்க ரெண்டு பேர். அது பார்ப்பாங்க, அது பார்த்து இதுல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இது மிஸ்டேக் இருந்தா சரி பண்ணிட்டுவாங்க, அடுத்த தடவை இது சரி பண்ணிடுங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லி. ஏன்னா இங்க ஒரு புடவை விற்கிறதுக்கு முன்னாடி அது 6-7 பேர் பார்ப்பாங்க அந்த புடவையோட தரம் கரெக்டா இருக்கா, இதுல டிசைனோட இந்த ஜரிகையோட அளவு கரெக்டா இருக்கா, இதுக்கான ரேட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா, இந்த மெம்பருக்கு கொடுக்கக்கூடிய கூலி கரெக்டாக இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த கூலி அந்த டிசைனோட ரேட்டு எல்லாமே அந்த புடவை சேர்ந்து வரும். அவங்களுக்கு கஸ்டமர் வாங்குறவங்களுக்கும் அதை விலை அதிகமாக போயிடக்கூடாது, கரெக்டான விலை கொடுக்கறதுக்கு நம்ம அந்த சொசைட்டியில் கரெக்டாக இருக்கும்.
1: ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க?
0: அனந்தராமன்.
1: அனந்தராமன், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உண்மைதாங்க, அதாவது வந்து ஒரு சாதனை எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போய் போனார், லாட்ரி அடித்த மாதிரி சீக்கிரம் மேலே வந்துட்டாருன்னு சொல்கிறது என்ன சினிமாவுக்கு சரியா இருக்கலாம், ஆனா வந்து ஒரு நல்ல புடவைய ஒரு மாதிரி பட்டு புடவைய கைத்தறியால் செய்யப்பட்ட ஆடைகளை அவ்வளவு சீக்கிரம் அணிகிற நமக்கு வந்து ஏன்னா மிஷினரா இன்னைக்கு மிஷினரி நிறைய கடைகள்ல கிடைக்கும் போது வாங்கி கொடுக்கும் போது நல்லா இருக்கலாம், ஆனா உடலுக்கு எது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வெளியில நம்ம கடைகளுக்கு வெளியூர் கடத்தருக்கு போறோம்னா பையன் டெய்லி பானிபூரி வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா பரவாயில்லையே சளிப்படைஞ்சிருவாங்க, ஆனா மறுநாள் ஏதாவது வேற ஏதாவது அது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம் சந்தோஷப்படுவாங்கிற மாதிரி பெண்களுக்கு பிடித்தமான ஒரு பட்டு அப்படின்னா நிச்சயமா யாராலையும் அதை மறுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஏன் ஒவ்வொரு நொடியும் பாத்தீங்க அப்படின்னா இங்க திருபுவனத்துல அவங்க இருக்கக்கூடிய பட்டு கூட்டுறவு சொசைட்டி அந்த டிசைனர் வந்து டெய்லி என்னென்ன டிசைன் ஒண்ணு அன்னைக்கு வரும் யோசிச்சு ஒண்ணு பண்றதுனாலதான் இந்த திருபுவனத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, எங்களுடைய கூட்டுறவு சங்கத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, எங்க நெசவாளர்களுக்கும் ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, இன்னைக்கு தேசிய கைத்தறி தினம் இந்த வாரம் முழுக்க பாத்தீங்கன்னா தேசிய கைத்தறி வாரமா நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டாடிட்டு இருக்கு, நம்ம நெசவாளர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை ஒட்டிதான் நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்னைக்கு நேரலையா திருபுவனம் இந்த கூட்டுறவு சொசைட்டில நாம இருந்து நெசவாளர்களையும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களையும் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாட்டு வருது, பாட்டை கேட்டுட்டு மீண்டும் வாங்கினீர்கள். இணையெல்லாம் இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 4:31. இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல், லாஸ்ட் 10 டேஸ் 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: வம்சா ஆடி அது ரெடி சேல் August 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
7: தலைக்கவசம், உயிர் கவசம், பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
1: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல், சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட், திருவாரூர்.
4: நேர்களே, தேசிய கைத்தறி வாரத்தை ஒட்டிய சிறப்பு நேரலையாக இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிகழ்ந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் நெசவாளர்களோடு தான் நேரலை நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கு. மீண்டும் நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம்.
8: ஆமா லவண்யா, ஆமா நேர்களே, ரொம்பவே எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. வழக்கம் போல எல்லா ஊரை பத்தி நம்ம ஒரு ஊரா ஒவ்வொரு ஊரா போய் தேடிட்டு இருக்கிற இதே வேளையில ஒரு சிறப்பு நேரலையா இப்போ லவண்யா மேம் சொல்றது சொன்னது போலவே, இப்ப நம்ம அந்த பட்டு, அது பட்டு சம்பந்தம் அப்படின்னாலே அது திருபுவனம் சொல்லுவாங்க. அது மாதிரி கைத்தறிக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது ஃபேமஸ் அப்படின்னா அது திருபுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஊர்கள் இருக்கு, இருந்தாலும் கூட நம்ம திருபுவனத்துக்கு நீங்க நம்ம வந்திருக்கிறோம். அந்த கூட்டுறவு சொசைட்டில இருந்துதான் இங்க இருக்கக்கூடிய நெசவாளர்களையும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களையும் இன்று தேசிய கைத்தறி தினமான இன்னைக்கு அவங்க எப்படி எல்லாம் அந்த கைத்தறி புடவைகளையோ அல்லது அந்த கைத்தறி துணிகளையோ நெய்யறாங்க, அங்க இருக்கிற சங்கத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா கைத்தறி அப்படின்னு சொன்னாலே பொதுவா ஒவ்வொரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு சங்கமா இருந்தாலும் சரி, நம்ம நாடா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 75% வந்து பெண்கள் அதுல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். அதை சம்பந்தம் இன்னொரு பெண் நம்ம கூட இருக்கிறாங்க, இன்னொரு பெண் இல்ல, நிகழ்ச்சியோட முதல் பெண் நெசவாளர் அவங்க சந்திக்கலாம். வணக்கம்மா.
9: வணக்கம். திருபுவனம் சத்யபாமா.
8: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்வுல இருக்கிறோம். எவ்வளவு நேரலைகள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க, தொலைபேசியில் இருப்பீங்க, ஒரு நேரும் கூட சொல்லுங்க. இன்னைக்கு நெசவாளர்கள் பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க?
9: நான் நெசவாளி குடும்பத்தோட ஒரு பொண்ணு இதுதான், அதனால எனக்கு வந்து நெசவ பத்தி முழுசா தமிழ்ல தெரியாது. இருந்தாலும் நெசவு வந்து ரொம்ப இதா இருக்கும். அதாவது எங்க ஊருக்கு நெசவு தான், பட்டு புடவை தான் எங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு பட்டு புடவை தான். அதே மாதிரி எங்க அப்பா நெய்யறது வந்து தாழம்பூ. அது வந்து
8: தாழம்பூனா பட்டு புடவையோட பேரா எப்படிங்க?
9: அது வந்து ஒரு டிசைன், அது வந்து கையால தான் நெய்யணும். அதுக்கு வந்து விசை தறியிலாம் பண்ண முடியாது. ஆனா இது இந்த கூட்டுறவுல முக்கியமானது அதுதான். பெண்களுக்கு வந்து அதிகமா பிடிக்கிறதும் அதான். ஏன்னா புடவை அது கட்டும் போது கீழே அப்படியே உங்களுக்கு தெரியும், அந்த தாளம்பு அப்படியே நகர்ற மாதிரி அது வந்து ஒரு கம்பீரமா இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க அப்பா நெய்யறத பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். நிறைய டிசைன் இருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து எங்க அப்பாவை நெய்யற புடவை டிசைன் தான் எனக்கு ரொம்ப கண்காட்சி மாதிரி இருக்கும்.
8: ஒரே சினிமா பாட்டுல கூட தாழம்பு தலையில வச்சா தலைவலி.

0: ஆகும் அப்படின்றாங்க. ஆனா தாழம்பூ வந்து அங்க இருக்காதுங்க, நாங்க எங்க அப்பா நெய்யற முக்கியமா அந்த பட்டு புடவையில காலில் வந்து அந்த பார்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதனால நிச்சயமா தலைவலி வர போறது இல்ல.
1: ஓகே,
0: ஏன் என்ன காரணம் அப்பா அதே டிசைன்ல இருக்காங்க, என்ன காரணம்
1: அது தெரியல. ஆனா கோர்வை, அது வந்து கோர்வை ரெண்டு பேர் தான் நெய்யணும். எங்க அப்பாவோட நான் நாடா போகிட்ட போவேன் ரொம்ப. ஆனா படிக்க பிள்ளை இருந்தாலும் அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நானும் போவேன். அதனால நிறைய தெரியும். அதனால எப்படி அதை நெய்வாங்க அது எனக்கு ஆர்வமா இருக்கும். ஆனா நெஞ்சதில்ல,
0: ட்ரை பண்ண பாத்திருக்கீங்களா நீங்க? இல்ல, அப்பா நெய்யும்பொழுது அதனுடைய எப்படி டிசைன் போடுறாங்க, எப்படி எல்லாம் அப்பா கஷ்டப்படுறாங்க, எப்படி எல்லாம் ஒரு பட்டு புழு வந்து எப்படி அது பட்டு உருவாக்குது அப்படிங்கறது போல ஒரு பட்டு புடவை நெசவாளர்கள் எப்படி எல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு நெசவாளருடைய பொண்ணா இருந்து நீங்க அதை பாத்துருக்கீங்க.
1: ஆமா சார், அதே மாதிரி நம்ம எப்போ ஃபியூச்சரை பத்தி பாப்போம். இங்க வந்து பொதுவா புடவை எடுக்கும்போது, நம்ம வந்து வெள்ளி ஜரிகையில புடவை எடுக்கும்போது எப்பவும் நம்ம ஃபியூச்சருக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து சேமிப்பு கொடுக்கும். பொதுவா புடவை வந்து எப்படியோனா வாங்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு ஏன் 1 லட்சம் 2 லட்சம் போட்டு புடவை வாங்குறாங்க? நம்மள ஃபியூச்சருக்கு வந்து அந்த புடவையால ஒரு மதிப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் பொதுவா கூட்டுறவு சொசைட்டி அந்த சைடு வந்து வாங்குறாங்க.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. ஒரு தேசிய கைத்திருந்த விட ஒரு நெசவாளியுடைய ஒரு மகளா இருந்துட்டு அப்பா பண்ற அந்த டிசைன், தாழம்பூ டிசைன் மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்பா செய்யறது எனக்கு பிடிக்கும், அதை கஷ்டத்தை நான் பாத்துருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க ரேடியோ மூலமா. ரொம்ப நன்றி சத்யபாமா.
1: நன்றி நன்றி.
0: இன்னும் நம்ம கூட்டுறவு சொசைட்டில இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
2: வணக்கங்க, டி ஞானசேகரன்.
0: ஞானசேகரன் சொல்லுங்க, இங்க கூட்டுறவு சங்கத்துல உங்களுடைய பணி என்னங்க?
2: சேல்ஸ்மேனா இருக்காங்க.
0: ஓகே.
2: இப்போதைக்கு இந்திய நாட்டினுடைய பெரும ஒரு தொழிலான விவசாயத்துக்கு அப்புறம் நெசவு தொழில் பிற சிறப்பு வாய்ந்த தொழிலாக கருதப்படுது. அப்படிப்பட்ட நெசவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில வந்து இன்றைய தேசிய கைத்தறி தினமான 12வது தேசிய கைத்தறி தின மூலமாக அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப எங்க சங்கத்துல வந்து கைத்தறி நெசவாளர்கள் வந்து மொத்தம் வந்து இந்த பகுதியில வந்து 5000 நெசவாளர்கள் இருந்த போதிலும் இந்த சங்கத்துல வந்து இப்ப 1800 நெசவு நெசவாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக உள்ள திட்டங்களை வந்து அரசுடைய திட்டங்களை அவ்வப்போது வந்து பணியாளர்கள் வந்து திறம்பட செய்து கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி நெசவு தொழிலை மேம்படுத்தி வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நெசவு தொழில வந்து அவங்க மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வண்ண வண்ண ஆடைகள் அவங்க கையில அவங்களோட குடும்பத்துல இல்லைன்னா கூட மக்களுக்கு வண்ண வண்ண ஆடைகளை வந்து வடிவமைச்சு கொடுக்கறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நெசவாளர்களாக இருக்காங்க, திறமை வாய்ந்த நெசவாளர்கள் இருக்காங்க. இந்த நெசவு தொழிலானது வந்து மூலப்பொருள் கச்சா பொருள்களை வாங்கி நாங்க வந்து அதை வந்து உஸ்னா என்ற இது செயல் மூலமாக அதை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அதை சாயம் பற்றி அதுக்கப்புறம் வந்து நூலா வந்து கலர் கலர் நூலா கொண்டு சங்கத்திலிருந்து அவங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விநியோக பண்ற நூலை வந்து அவங்க திறம்பட நெசி கொண்டு வந்து கொடுக்குற புடவை வந்து வர வைத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கூலியை கொடுத்து கொண்டு இருக்கோம். அவ்வப்போது வந்து அவங்க சங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் அவங்க பலன்களை வந்து அனைத்தையும் வந்து சங்க பணியாளர்களுக்கு அவங்களுக்கு திறம்பட செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நெசு தொழிலானது இந்த பகுதியில் வந்து மிக நேர்த்தியாகவும் ரொம்ப வாழ்வாதார முன்னுரிமையாகவும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பழங்காலத்துல வந்து இந்த நெசவு தொழில வந்து ரொம்ப வளர்க்கறதுக்கு ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. பழைய திரைப்பட பாடல்கள் மூலயமாகவும் நிறைய வந்து இந்த நெசவு தொழில மேம்படுத்தி பாடியிருக்காங்க. செந்தமிழ் நாட்டின் நெசவு கைத்திரு நெசவு சேலைகள் வேஷ்டிகள் வாங்குவீர் என்கிற பொருளோட வந்து சில பாடல்கள்லாம் வந்து ஆதி காலத்துல பழங்காலத்துல வந்து பாடல்கள் மூலமாகவும் திரைப்படத்தினுடைய காட்சிகள் மூலமாகவும் நெசவு தொழில வந்து வளர்க்கறதுக்கு உண்டான யுக்திகளை கையாண்டிருக்காங்க. அதே போல வந்து நம்ம 8 கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்த போதிலும் வந்து இந்த 8 கோடி பேரும் வந்து இந்த தேசிய தினத்தன்று தேசிய நெசவாளர் தினத்தன்று ஆளுக்கு ஒரு கைத்தறி ஆடை வாங்குவதற்கு அவங்கள வந்து நாங்கள் வந்து வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு செயல் மூலமாக நெசவு தொழிலை வந்து வளர்க்கறதுக்கும் பின்வரும் சந்ததியினர் வந்து அந்த தொழிலை வந்து பின்தொடர்ந்து தன் தாய் தந்தைக்கு அப்புறம் வந்து நெசவு தொழிலை வந்து தொடரவும் ஏதுவாக இருக்கும். நெசவு தொழிலை வந்து பொதுமக்களை வந்து விரும்பி அந்த ஆடைகளை எடுக்கிறதுக்கு உண்டான யுக்திகளை வந்து அரசாங்கம் செஞ்ச போதிலும் பொதுமக்கள் வந்து அதை ஆர்வத்தோடு வாங்கினாதான் அந்த நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து காத்து நிற்க முடியும்னு தெரியுது.
0: நிச்சயமாங்க, நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு பண்டிகைகள் வருது, அந்த எல்லா பண்டிகைகளையும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒரு இது வாங்கலாம் கூட, ஒரு பண்டிகைக்கு ஒரு கைத்தறி துணிகளை நம்ம வாங்கி அணிஞ்சோம் அப்படின்னாலே நிச்சயமா நம்ம நெசவாளர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேர் உதவியா இருக்கும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்கீங்க. உண்மைதான், விவசாயம் நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லும் போது போல ரெண்டாவதா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விவசாயத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த நெசவு தொழில் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை மென்மேலும் மெருகட்டுற மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கீங்க.

0: அது முக்கியமா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி நீங்க ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் கொடுத்து அவங்க நெஞ்சு அவங்க அதுக்கான கூலியும் வந்து உடனே அப்பப்ப கொடுத்துருவீங்க இல்லையா?
1: கொடுத்துருவீங்க. சங்கத்துல நெசவு பண்ற சேலைகளுக்கு வந்து ஜியோடேக், கைத்தறி டேக்கு, புவிசார் டேக்கு, ஐஎஸ்ஓ தரம், தரம் வாய்ந்த புடவைகள் தான் வந்து நிச்சயம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தரம் வாய்ந்த நெசவு தொழில் நெசவு புடவைகளை வாங்கி பொதுமக்கள் பெரிதும் பயன்படைய கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த சங்கத்துக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டு இருக்காங்க. இந்த வாடிக்கை ஏற்கனவே நாங்கள் வந்து விற்பனை குறியீடை விட தாண்டி இந்த போன வர ஆண்டில் வந்து அதிகமான விற்பனையை செய்திருக்கோம். அதுவும் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து பெரிதும் வந்து கவர்ற மாதிரி இப்போ முன்ன மாதிரி இல்லாத அளவுக்கு அந்த தரம் வாய்ந்த ஒரு உருளை கொடுக்கறதுனால அதை மக்கள் தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க.
0: ரொம்ப நன்றி. நம்ம கூட்டுறவு சங்கத்துல இருக்கக்கூடிய விற்பனை பிரிவை சேர்ந்த ஒரு நபர் நம்மள்ட்ட பேசினாங்க. என்ன பேர்
1: சொன்னீங்க?
0: ஞானசேகரன். ரொம்ப நன்றி. உங்களுடைய விற்பனை பிரிவுல நிறைய மக்கள் வந்து விற்பனைக்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த புடவைகள் கைத்தறி பொருட்களை வாங்குறதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கூட்டுறவு சங்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஊழியர் நம்ம கூட இருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
2: என் பேரு மகேஷ். அனைவருக்கும் கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள். நான் வந்து வாட்ஸ்அப் மூலியமாவே எல்லாருக்கும் புடவை அனுப்புறேன். அது இணையத்துல வழியாக செய்கிற ஒரு அளவு அது நான் நிறைய ஊரில் கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் அனுப்புவேன். சில பேர் எனக்கு இந்த வேலையை அனுப்புவோம் சொல்லுவாங்க. அந்த வேலைக்கு நாங்கள் அனுப்பி அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறோம். கஸ்டமருக்கு எப்படி வேணாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். சில பேர் இந்த ஆர்டரும் கொடுப்பாங்க. ஆர்டருக்கு அது தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம் செஞ்சு தரோம் எல்லாருக்குமே.
0: நகை மட்டும் இல்லைங்க, அந்த வெள்ளி ஜருகியால் நெய்யப்பட்ட புடவைகள் வந்து இன்னும் காலங்கள் பல போனாலும் அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த ரேட்டுக்கு அதை நம்ம தொடர்ந்து விற்பனையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமும் இருக்கு. பட்டு புடவைகள் வந்து அதில் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அது வந்து வெளியில் வந்து நிறைய ட்ரை கிளீன் இருக்குது, அது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன மெயின்டைன் பண்ணலாம் மக்களுக்கு, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: அதாவது பட்டு சேலை வந்து ட்ரை கிளீன் பண்ணணும் தான் வேணும். ஒரு மூணு தடவை கட்டியாச்சுன்னா ட்ரை கிளீன் பண்ணால் நல்லா இருக்கும். மடிப்பு வந்து மாற்றி வைக்கணும். அது வந்து சாதாரணமாக வந்து பட்டு புடவை வந்து இப்போ வந்து நம்ம பராமரிக்கிறது வந்து அது இரும்பு பீரா இருந்தாலும் சரி மர பீரா இருந்தாலும் சரி புடவை வந்து திறந்த வெளியே நம்ம வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு மாசத்து இந்த மாசம் எனக்கு ஃபங்க்ஷன் வரல நான் கட்ட முடியலன்னா கூட அந்த புடவை 10 நிமிஷம் வீட்டு நிழல போட்டு எடுத்தீங்கன்னா அந்த அந்த காத்து படணும் மீனாவே, அந்த காத்து பற்றியா புடவை லைஃப் நல்லா இருக்கும்.
0: சரி, ஓகேங்க. நிச்சயமா உண்மையிலேயே ஒரு தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நேரலையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய நெசவாளர்கள் நிறைய ஊழியர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கு. இதே வேலையில இன்னும் நிறைய நெசவாளர்கள் ஊழியர்களும் இன்னைய தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நிலையில பங்கெடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க தொடர்ந்து கேளுங்க, ரசிங்க. இது நம்ம காரைக்கால் FM 100.3 இது நீங்க ஊரும் உறவும் திருப்புவனும் கூட்டுறவு சங்க சங்கத்திலிருந்து நெசவாளர்களோடையும் நேர்களோடையும் நம்மளுடைய இந்த சங்கத்துடைய ஊழியர்களோட சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இது ஊரும் உறவும் இங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல்.
3: கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. குடும்பம் குழந்தை உயிர் காப்பு.
2: சீட் பெல்ட் சிறப்பான சாய்ஸ். தலைக்கவசம் உயிர் கவசம்.
3: வாழ்வு நம் கையில். வாகனம் ஓட்டும் போது
4: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
5: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
6: வம்சா ஆடி அகலடி சேல் August 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.

0: பெண்களுக்கு நிச்சயமா வரும், அது போலதான் ஆண்களுக்கும். திருமண நாள் அன்று இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மணமகனும் மணமகளும் பட்டு அந்த கைத்தறியால் நெய்யப்பட்ட அந்த பட்டு வேஷ்டியா இருக்கட்டும், பட்டு வேட்டியா இருக்கட்டும், அல்லது பட்டு சட்டையா இருக்கட்டும், அல்லது பட்டு புடவையா இருக்கட்டும், அதுல அதை பார்க்கும் பொழுதே அப்படியே ஒரு பெரிய ஆனந்தம் வரும். அப்படிப்பட்ட ஒரு பட்டு தயாரிக்கக்கூடிய இடத்துல இங்க இருக்கக்கூடிய ஊர்ல அங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்துலதான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நெசவாளர்களும் இந்த இங்க சங்கத்துல வேலை செய்யக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஊழியர்களும். அது மாதிரி ஒரு நெசவாளரை சந்திச்சுட்டு வந்துடலாம். வணக்கம், உங்க பேருங்க?
1: என் பேர் எஸ் கே சரவணன். திருபோணம் சோசியல் கிளப் மெம்பராகி 30 வருஷம் ஆச்சு. நான் இன்னைக்கு நல்ல தர முறையில 10,000 ரூபாய் சேலையிலேருந்து 3 லட்சம் ரூபாய் சேலை தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். சிறந்த நெசவாளர்னு சொல்லிட்டு 2019-2020 சிறந்த நெசவாளர்னு சொல்லிட்டு அவார்டு கூட வாங்கிட்டு
0: வந்திருக்கேன். மகிழ்ச்சி. ஒரு சிறப்பான தினத்துல நம்ம இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கீங்க நீங்க, அதனால அவங்களையும் நம்ம சந்திக்கணும். உங்களுக்கும் தேசிய கைத்தறி தின வாழ்த்துக்களை காரைக்கால் பண்பலை தெரிவிக்கிறதுங்க. நன்றி. இங்க இருக்கிற வேலை செய்யக்கூடிய பெண்களும் இங்க இருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம், அவங்க பேர்.
2: வணக்கம் சார், நான் திருப்போணம் பட்டு கைத்தறி நெசவாளர் ஸ்டாஃபா இருக்கேன் சார். நான் ஒரு கைத்தறி நெசவாளருடைய பொண்ணு தான் சார். நான் இங்க வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப பெருமை அடைகிறேன் சார். இங்க பியூர் பட்டு வெள்ளி ஜரிகை தான் சார். இங்க ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு சார். இது தாளம்பூ டிசைன், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சார். இந்த ஸ்பெஷலா என்னன்னா எல்லோருக்கும் பட்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு சார். 12 மாசம் பணம் கட்டணும் சார், தவணை மாதிரி 1000 எவ்வளவு வேணாலும் கட்டலாம் சார். அந்த ஸ்கீமும் இருக்கு சார். நீங்க
0: அரசாங்கத்தால் இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு சொசைட்டி மக்களுக்கு வந்து மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கு, அதே மாதிரி தவணை முறையிலயும் நீங்க பட்டு சேல்ஸ் பண்றீங்க?
2: தவணை முறையிலயும் சேல்ஸ் பண்றோம் சார். 1000 எவ்வளவு வேணாலும் கட்டலாம் சார். 11 மந்த்துக்கு கட்டணும் சார். 12th 12th மாசத்துல வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் நாங்க தருவோம். பிளஸ் ஏபி 5% தருவோம் சார். டிஸ்கவுண்டா நாங்க குடுக்கறோம் சார்.
0: உழைப்பின் பேர்லதான் சங்கம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு பெண்மணி இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர்?
3: மகேஸ்வரிங்க சார்.
0: நீங்க எந்த செக்ஷன்ல இருக்கீங்க?
3: விற்பனையாளரா
0: இருக்கேன். நெசவாளர்கள் கூட கடுமையான உழைப்பு, அந்த புடவை நீங்க தொடும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, வாடிக்கையாளர்கள் வந்து விலை குறைவாவோ இது கொஞ்சம் குறைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதோட எப்படி தயாரிக்கப்பட்டதுங்கிறத நீங்க சொல்லுவீங்க இல்லையா?
3: ஆமா சார், ரொம்ப சொல்லுவோம். நெசவாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு இது நெய்யறாங்க, ரொம்ப கடுமையா இருக்கும் இது நெய்யும் போது. நீங்க வந்து வெளி போடுற மாதிரி எல்லாம் இது கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். போர்வையின்னு ஒரு நெய்யும் போது ரெண்டு பேர் அது இது பண்றாங்க. இப்பெல்லாம் அது நெசவாளருக்கு ரொம்ப குறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், கட்டும் போது உங்களுக்கு நல்ல தரமாகவும் நல்லா இருக்கும் சார்.
0: நீங்க சொன்னோடனே உண்மையிலே எனக்கு ஒரு நகைச்சுவை தான் ஞாபகம் வருது. வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்காங்க, வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி இவ்வளோ வெயிட்டா இருக்கு இந்த சாரியை, இப்போ இதெல்லாம் ஏன் வாங்கினேன், புடவை பாருங்க தூக்க முடியலன்னு சொன்னோடனே மனைவி சொல்லியிருக்காங்க, கட்டிக்க போறது நான் தானே, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டவொடனே கணவர் சொன்னாரா, துவைக்க போறது என்னமோ நான் தானே அப்படின்னு இருக்காரு. அந்த நகைச்சி ஞாபகம் வந்து ரொம்ப நன்றிமா உங்களுக்கு. இங்க இன்னும் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் தெரியல, இல்ல யாரும் சந்திக்கலாம், ஊழியர்களா யாருங்க? வணக்கங்க. நெசவாளர் இல்லையா, சொல்லுங்க. எத்தனை வருஷம் அங்க மெம்பரா இருக்கீங்க?
4: நான் 40 வருஷம் பயணிச்சுட்டு இருக்கேன். என் மெம்பர் நம்பர் வந்து 2022.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. உங்களுடைய திருபுவனம் இங்க கூட்டுறவு சொசைட்டில எப்படி உங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க குடுக்கற மாதிரி நம்ம டிசைன்ல கரெக்டா செஞ்சு கொடுத்துறீங்களா?
4: அவங்க என்ன சொல்றாங்களோ, பப்ளிக் என்ன விரும்புறாங்களோ அதுமே நாங்க தயார் பண்ணி கொடுப்போம். சேல்ஸ்மேன் மத்த எல்லாரும் நல்லா விற்பனை பண்ணி கொடுக்குறாங்க. ஒண்ணு விற்பனை கொஞ்சம் இது இல்லை, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வேலை தான் எங்கள்கிட்ட பியூர் சுத்தமான பட்டு ஜருகை எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில வாங்கினீங்கன்னா ரொம்ப லோக்கல், 1000 ரூபாய் கொடுப்பாங்க. எங்களால் இருந்து கொடுக்க முடியாது. எங்களுக்கு கூலியே நான் நேர புடவை வந்து நான் 75 குழி சென்று 32 புட்டா போடுவோம். உடல்ல முந்தியில 11 புட்டா போடுவேன். சீரு வந்து ஒரு 80 குழி போடுவேன். எங்கள்கிட்ட அந்த சேலை வந்து இன்னைக்கு 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் அடக்கம் வந்துடும். வெளியில அந்த மாதிரி வாங்க முடியாது. வெளியில வந்து லோக்கல் புடவை கொடுப்பாங்க, ஏமாத்துவாங்க. திருபுவனம் தீக்கோஸ்தலத்துல மட்டும்தான், திருபுவனம் கூட்டுறவு சொசைட்டில சுத்தமா இருக்கும். அது எங்கள்கிட்ட தீக்கோஸ்தலத்துல ரொம்ப நீட்டா சுத்தமா இருக்கும், வேலை தரமா இருக்கும், நெசவும் தரமா இருக்கும்.
0: மகிழ்ச்சிங்க. ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது தான் நமக்கு எப்போதும் முக்கியம். அது நம்ம வீட்டு சுத்தி இருக்கக்கூடிய இடங்களா இருந்தாலும் சரி, நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிற உடைகளா இருந்தாலும் சரி, எதுவுமே தூய்மையா இருக்கணுங்கிறது தான் நம்ம நினைக்கிறது. அதே மாதிரிதான் இங்க நம்ம எங்களுடைய திருப்பணத்துல கூட்டுற சொசைட்டில இருக்கக்கூடிய நெசவாளர்களும் சரி மற்றவர்களும் சொல்றது. இன்னொரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேருங்க? சிம்பிளா
5: முடிச்சிட்டீங்க.

0: வெளியில தரம் இருக்கும், குவாலிட்டி இருக்கும். நாளைக்கு கிழிஞ்சு போனால் காசு ஆகும் இந்த புடவை. வெளியில வாங்கினா குப்பையில தான் போடணும். இதான் சொசைட்டி நம்பி ஒரு வர்றாங்க. இதை நம்பி நிறைய பேர் வாழ்றாங்க இப்போதைக்கு.
1: ரொம்ப நன்றி. நிறைவு பகுதியில் இருக்கோம், சந்திக்கலாம் நம்ம காரைக்கால் பண்பலையுடைய நேர்கள். முக்கியமா இங்க வைத்திய நேர நெசவாளர்கள் ஊழியர்கள் மட்டும் கிடையாதுங்க, காரைக்கால் பண்பலையை தீவிரமா நேசிக்கக்கூடிய அன்பர்கள் தான் இவ்வளவு பேர் பேசுறவங்கள. எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிடறதுக்கு நம்ம சாப்பாடு நாங்க ஆக்குறது லேட் ஆனாலும் வீட்டுல ரேடியோ ரிப்பேர்னா முதல்ல எல்லாருமே ரேடியோ கடையில தான் போய் ரிப்பேர் கடையில தான் நிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில காரைக்கால் பண்பலை நேசிக்கக்கூடிய நேர்கள் பேசலனாலும் நாங்க வந்து ரேடியோ எனி டைம் காரைக்கால் எஃப்எம் தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய வகையில அடுத்த ஒரு நேயர் இருக்காரு. நம்ம ஒரு நெசவாளர் தான் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். மங்க கடலோர காவிய வானொலி பண்பலை 100.3 நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்படைய நல்வாழ்த்துக்களுடன் நரசிங்கன்பேட்டையிலிருந்து ஏ ஜெய்யப்பன் சார்.
1: போன கீழே இறக்கி காட்டினேன், இப்ப நீங்க தாவி பாத்துட்டு மேல
2: சொல்லுங்க. அப்படியே நானும் ஒரு நெசவாளர் தான் அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து தேசிய கைத்தறி நெசவாளங்கிற இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கு மிக்க மகிழ்ச்சி. கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவி பாடிடும் போது அதற்கு எந்த வீட்டு பட்டுத்தறியும் இசை போடுவது போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ள. அந்த அளவுக்கு வந்து பட்டு கைத்தறி வந்து நான் நேசிக்கிறவன். என்ன இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றவனுக்கு மிக்க

0: ஏ கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவி பாடிடும் போது அதற்கு எந்த வீட்டு பட்டுத்தறியும் இசை போடுவது போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ள. அந்த அளவுக்கு வந்து பட்டு கைத்தறி வந்து நான் நேசிக்கிறவன். என்ன இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றவனுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேருங்க?
2: வணக்கம் சார், திருபுரம் நரசிம்மன்.
1: நரசிம்மன் சொல்லுங்க.
2: பழனி பையன் நேயரு, இன்னைக்கு தேசிய நெசவாளர் தினம். திருபுரத்துக்கு தீக்கோசில் வந்ததுக்கு காரைக்கால் வானொலிக்கு வருக வருகின்ற வரவேற்கிறேன். காரைக்கால் வானொலி சேர்ந்த வானொலி, நிறைய கருத்துக்கள் வந்து பரிமாற்றம். இந்த கருத்து எல்லாம் நமக்கு வந்து அறிவுபூர்வம் நல்லா இருக்கு
1: இல்லைங்க?
2: கேட்க அறிவு வந்து நல்ல விதமா வளரும்.
1: ஒரு நெசவாளருடைய பாராட்டுகள் பெற்ற மகிழ்ச்சியோட இன்னொரு நெசவாளரை சந்திக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சார். தஞ்சை மாவட்டம் திருபுரம் ரவி. 12வது தேசிய தின கைத்தறி தினத்துக்கு நல்வாழ்த்துக்கள். பண்பலை வந்து ரொம்ப நன்றி சார். ஒரு சின்ன கவிதை சார் ஒண்ணு. அன்று எங்கள் தேசப்பிதா சுற்றிய கைராட்டையின் நூல் இந்த அளவில் பட்டு நூலாய் கைத்தறியில் பின்னல் இருக்கிறது. சிறப்பே ஆடி வெள்ளியில் அம்மன் வழிபாடு சிறப்பு என்றால், செய்யும் தொழிலே தெய்வம் என உழைக்கும் நெசவாளியை காண வந்த பண்பலே நீயும் சிறப்புதான். 10க்கு 10 அடியிலே கைத்தறி கூடம் அமைத்து குடும்ப ஒற்றுமையாய் எடுத்துக்காட்டாய் விளங்கும் நெசவு தொழிலும் சிறப்புதான். திருப்பி செதுக்கிய சிலைக்கே வடிவம் உயிரும் தருவது நெசவாளியின் கையில் உருவான பட்டுப்புடவை என்பதில் பெருமை கொள்வோம் நாம்.
1: ரொம்ப நன்றிங்க. நிறைவு பதில் இருக்கு. இன்னொரு ஊழியர்கார் சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேருங்க?
4: என் பேர் சபரிராஜன், நிலநிலையத்தரா இருக்கேன். அனைவருக்கும் 12வது தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள். நான் வந்து எங்க சங்கத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, எங்களோட லோகோலயே இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பசங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லாம் வட்டு வந்து உண்மையா இருக்கும், ஜரி வந்து உண்மையா இருக்கும். எங்க லோகோட பாத்தீங்கன்னாலே நீங்க தெரியும், பியூர் சில்க் அண்ட் ரியல் ஜரி. அடுத்து வந்து ட்ரெடிஷனல் அண்ட் ட்ரஸ்ட் ட்ரெண்டிங், இதுதான் எங்களோட லோகோவே. அதாவது பாரம்பரியம் அண்ட் புதுமை. மக்கள் விரும்புறதே வந்து அந்த காலத்துல விரும்புன டிசைன்லயே தான் இன்னைக்கும் மக்கள் ஏற்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட டிசைன் நடக்கும்.
1: சரி, ஓகே. நம்ம நிறைவு பகுதியில நெருங்கிட்டோம். நம்மளும் நிலையம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. நிறைய முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நேரில் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தேசிய கைத்தறி தினமான இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, தேசிய கைத்தறி வாரத்தையும் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து மக்களுக்காக கொண்டாடிட்டு இருக்கு. நெசவாளர்களுடைய வாழ்க்கை தரமும் உயரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அந்த மகிழ்ச்சியோட எல்லா மற்ற பொருட்கள் வாங்கும் போது கூட, அதே மாதிரி கைத்தறி பொருட்களையும் இந்த நாள்ல மாசத்துல ஒரு டைமாவது கைத்தறி பொருட்களை வாங்கணும் அப்படின்ற உறுதி வந்து மக்கள் ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இன்னைக்கு நம்ம நெசவாளர்கள் அனைவருமே பேசினாங்க. காரைக்கால் பண்பலையுடைய நோக்கமும் அப்படிதான் இருந்தது. அந்த மகிழ்வோட நம்ம நிலையம் திரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக ஒளிபரப்பு கூடத்திலிருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே லாவண்யாவோடு விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனப்புத்தூர் ஆர்ஜே எம் எம் கலைபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களே,
5: நன்றி சார்.

0: ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். அலைபேசி அழைக்கிறது, ஓட்டும் போது ஆபத்தை அழைக்காதீர், தவிர்ப்பீர் அலைபேசி அழைப்பை.
2: உறங்குவது போலும் சாக்காடு, உறக்கம் வரும்போது வண்டியை நிறுத்துங்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அம்பை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
4: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல், லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: காரைப்பன்மலை 100.3 இணைந்து நீ நாம் கேட்டு ரசிக்கலாம் திரை இசை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களை, நம் இணைந்திருக்கிறோம் இதனம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள

0: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல், லாஸ்ட் 10 டேஸ் 50%

0: தள்ளுபடிகள். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நேர்களை நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்
3: ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 11 மணிக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
8: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் திரையிசையில் நிறைவாக ஒழிக்கிறது வண்ண வண்ண பூக்கள்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நேரம் 5:15.
1: ஜுவல்லரியில்
2: ஒரு பாட்டு

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% VIS 916 ஹால்மார்க் ஷோரூம் பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கும்.
2: இன்னைக்கு சிட்டுக்கோர்பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம கருவி பகுதியின் மாணவர்களை
0: சந்திக்கும் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% VIS 916 ஹால்மார்க் ஷோரூம் பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கும்.
2: இன்னைக்கு சிட்டுக்கோர்பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம கருவி பகுதியின் மாணவர்களை சந்திக்கும். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தம்பி
3: என் பேர் பிரதீப்.
2: பிரதீப் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: உங்களுக்கு என்ன வயசு ஆகுது?
3: 15
2: வயசு நெருங்கிடுச்சா? எத்தனை படிக்கிறீங்க நீங்க? 9th படிக்கிறீங்க. 15 வயசுமே தெரியல, ரொம்ப சின்ன பிள்ளைய தெரியுறீங்க. நல்லா சாப்பிட மாட்டீங்களா?
3: சாப்பிடுவேன்.
2: என்ன உங்களுக்கு உணவு ரொம்ப பிடிக்கும்?
3: ரசம் சார், ரசம் அப்பளம் அல்ல இட்லி சாப்பிடுவேன்.
2: நீங்க நல்லா படிப்பீங்களா?
3: படிப்பேன்.
2: உங்க ஸ்கூல்ல நீங்க ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களா? அப்படியா?
3: இல்ல இல்ல, நல்ல பிள்ளையா இருக்கும்.
2: நல்ல பிள்ளை இருப்பீங்களா? யார் யார் உங்க நண்பர்கள், உங்க பேர்லாம் சொல்லுங்க.
3: நண்பர் வெற்றி, பிரதீப் ராஜ், அப்புறம் வசந்த், அப்புறம் முத்துகுமாரி.
2: ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க.
3: ஆனந்த் எல்லாம் இருக்காங்க.
2: ஏ அப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி, உங்க எதிர்கால ஆசை?
3: எல்லாம் படிச்சு போலீஸ் ஆகணும்.
2: அப்பா, போலீஸ் ஆகி மக்களுக்கு சேவை பண்ணணும்னு ஆசை இருக்கு இல்லையா? என்ன மாதிரி எல்லாம் நீங்க உடல் பயிற்சியில கலந்துருக்கீங்க? ஸ்கூல்ல என்ன மாதிரி விளையாட்டு?
3: ஓட்டமந்தயம், கபடி, அப்புறம் பால் விட்டுறது.
2: அப்படியா? இப்ப கபடியில வந்து ரன்னர் வின்னர் இருக்குல்ல, நீங்க எப்படி வருவீங்க?
3: ஆண்டி வின்னர்.
2: சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். என்ன பிடிச்சமான பாட்டு வேணும்
3: உங்களுக்கு? இது செம்பருத்தி. அந்த பாட்டு செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல.

0: நீங்க படிக்கிறதுல நல்ல திறமையா இருக்கிறீங்க, நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னா என்ன மாதிரி எல்லாம் படிச்சீங்க, என்ன மாதிரி எல்லாம் படிக்கணும்?
1: காலையில படிக்கணும், 4 மணிக்கு ஸ்கூல்ல நடத்துறத கவனிக்கணும், அது படிச்சோம்னா நல்ல மதிப்பெண் எடுக்கணும்.
0: இப்போ ஸ்கூல்ல நிறைய பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்களே, அது வந்து உடனே உடனே முடிச்சிருவீங்களா இல்ல லேட் ஆகுமா, எப்படி என்ன செய்வீங்க?
1: உடனே உடனே முடிச்சிருவீங்க.
0: நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து முதல் மதிப்பெண் எடுப்பீங்களா?

0: நாலாவது இடத்துல வருவீங்களா? மூணாவது இடத்துல எந்த இடத்துல வருவீங்க?
1: நம்ம ரெண்டாவது இடத்துல.
0: ரெண்டு இடத்துல வருவீங்க. அப்பா பேர் அம்மாவெல்லாம் சொல்லுங்கள்.
1: அப்பா பேர் ராமதாஸ், அம்மா பேர் புஷ்பலதா.
0: சரி, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க?
1: ரெண்டு பேர் இருக்கும்.
0: சரி,
1: இருக்கவங்க நான் இருக்கும்.
0: அப்படியா? அதாவது உங்களுக்கு பிடிச்சமான பாடம் அப்படின்னா என்ன பாடத்தை சொல்லுவீங்க?
1: அறிவியல்.
0: அந்த அறிவியல் பாடத்தில் என்ன மதிப்பெண் எடுப்பீங்களா?
1: 65.
0: நீங்கள் வந்து எதிர்காலத்தில் என்ன வேலைக்கு போகலான்னு உங்களுக்கு ஆசை இருக்குது?
1: அக்ரிகல்ச்சர், விவசாய சம்மந்தமாக.
0: ஓ, அக்ரி சம்மந்தமாக படிக்கணும்னு ஆசை. எப்படி இந்த ஆசை உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டேன். ஓஹோ, படிப்பு போக இதர நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன திறமையெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிறீங்க?

0: கபடி
1: கிரிக்கெட் இந்த மாதிரி.
0: உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்லாம் யாராவது இருக்காங்க
1: சொல்லுங்களேன். ஆகாஷ், சந்தோஷ்,
0: ஓஹோ,
1: ஹரிபிரசாத், நவீன்,
0: இதெல்லாம் நண்பர்கள் கூட்டம். அப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது சனி ஞாயிறு இது மாதிரி ஸ்கூல் இல்லாத நேரத்தில் ஜாலியாக சுற்றுறது தான் வேலை உங்களுக்கு. மொத்தமாக உட்காந்து எல்லாம் படிப்பாங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் உட்காந்து படிப்பாங்க. அதுமாரிலாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து படிப்பீங்களா?
1: படிச்சிருக்கோம்.
0: போகாத நேரங்களில், லீவ் நேரங்களில் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, பெற்றவர்களுக்கு என்ன மாதிரிலாம் உதவியாக இருப்பீங்க நீங்கள்?
1: வீட்டில் வேலைகளை சேசினாலும் செஞ்சு கொடுக்கணும். கடைக்கு கடைக்கு போயிட்டு வர சொன்னாலும் போயிட்டு வரலாம்.
0: ஒரு நல்ல வேலைக்கு போன பிறகு உங்களை சார்ந்தவங்க, பெற்றவங்க, உங்களுக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? என்ன செய்வீங்க?
1: இதுமாரி நம்ம நல்ல விதமாக வச்சுருக்கணும்.
0: பரவாயில்ல, உங்களுடைய எதிர்காலம் வச்சு வந்துட்டு நிறைவேறணும். உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு ஒன்று சொல்லுங்களேன்.
1: கில்லி மூவியில் ஒரு சாங், அர்ஜுனர்.
0: சரிங்க தம்பி, நன்றி.
1: அர்ஜுனர்.

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஒரு பாட்டு.
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: பாப்பா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் ஹரிணி.
2: ஹரிணி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா
2: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஹரிணி. ஹரிணி என்ன படிக்கிறீங்க?
3: 8th படிக்கிறேன்.
2: நல்லா படிப்பீங்களா?
3: படிப்பேன்.
2: எக்ஸாம்லாம் எழுதுறீங்களே, அதுல வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப சூப்பரா தான், ஆசிரியர் நல்ல மதிப்பெண் கொடுப்பாங்க. அதே நேரத்துல வந்து கருத்துக்களும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும்?
3: எனக்கு நல்லா இருக்கும்.
2: ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும், அதே நேரத்துல வந்துட்டு உங்களுக்கு
3: சில பேர் கருத்து
2: என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு வந்து பதில் கொடுத்தா தான் மார்க்கும் கிடைக்கும். உங்களுக்கு எதிர்கால லட்சியம் அப்படின்னா என்ன வச்சிருக்கீங்க? ஒருவேளை உங்க லட்சியம் மருத்துவராக முடியலன்னா வருத்தப்படுவீங்களா, இல்ல வேற வேலை கிடைச்சா போவீங்களா?
3: வருத்தப்படுவோம், அப்புறம் வேலை வேலை கிடைச்சா போக வேண்டியதான்.
2: உங்க நண்பர்கள் கூட உங்க ஓய்வு நேரங்க என்ன மாதிரி குரூப்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, எப்படி எல்லாம் படிப்பீங்க சொல்லுங்க.
3: படிக்கிற க்வெஸ்சன் குறிச்சு கொடுத்திருப்பாங்க முன்னாடியே, அதை வச்சு குரூப்ல ஸ்டடி பண்ணி என்னென்ன க்வெஸ்சன் எப்படி ஷார்ட்கட்ல படிக்கணுமோ படிச்சுப்போம். ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் க்ளூ வேர்டு வச்சு படிச்சுப்போம், அதே படிச்சுப்போம் எல்லாத்தையும்.
2: ஓஹோ, உங்களுக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட் என்ன சொல்லுவீங்க?
3: சயின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
2: என்ன மாதிரி திறமைகளை வளர்த்துக்கிறீங்க, எதிர்காலத்துல என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா இருக்கு?
3: ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், கபடி விளையாட தெரியும், தையல்லாம் தைக்க தெரியும், டிராயிங் நல்லா பண்ணுவேன்.
2: இப்ப தையல் வந்து தைக்க தெரிஞ்சீங்களா? எப்படி, யார் ஏஜ் கத்துக்கிட்டீங்களா? எப்படி?
3: தையல் கிளாஸ் போய் கொஞ்சம் கத்துக்கிட்டோம்.
2: ஓரளவுக்கு பரவாயில்ல,
3: ஓரளவுக்கு தெரியும் தையல்.
2: சும்மா ஒரு தையல் மாதிரி போட்டு பண்ணிக்கலாம் இல்லையா? ஒரு ரெடிமேடா போட்டு இது பண்ணிக்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் படிக்கிறீங்க, எதிர்காலத்துல மருத்துவர் ஆகணுங்கிறீங்க, உங்களுக்காக உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா?
3: பாக்குறோம்.
2: அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க எதிர்காலத்துல?
3: அடிச்சு அப்பா அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், அவங்க நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் சாப்பாடு ஒழுங்கா செஞ்சு கொடுக்கணும்.
2: அவங்க எல்லாம் அம்மா நீ இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு எதாவது சொல்றாங்களா?
3: அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு என்ன விருப்பமா தான்.
2: சப்போர்ட்டா இருக்காங்க இல்லையா?
3: சப்போர்ட்டா இருப்பாங்க.
2: நீங்க காலையில எத்தனை மணிக்குமா ஸ்கூல் கிளம்பி போவீங்க?
3: கூட 8-9 மணிக்கு தான் போவோம்.
2: 9 மணிக்கு போயிருவீங்க. இப்ப ஈவினிங் வந்த பிறகு உடனே சாப்பிடுவீங்களா?
3: சாப்பிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் படிக்க உட்காந்து.
2: எத்தனை மணிக்கு இரவு நேரங்களை படிக்க ஆரம்பிப்பீங்க?
3: 8-8:30 தான் படிக்க ஆரம்பிப்போம்.
2: 8:30
3: அதுல 9 மணிக்கு படிச்சுட்டு அப்புறம் எழுதுற ஒர்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எழுதுவோம்.
2: சரி சரி, ரொம்ப சந்தோஷம், நல்லதுமா.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% VIS 916 ஹால்மார்க் ஷோரூம் பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கம்
2: நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசையன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

0: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: நேயர்கள் கேட்டு ரசிக்க விருப்பது சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் இன்று இடம்பெறுவது திருவாரூர் காகிதக்கார தெரு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் கோவில்.

திருவாரூரில் உள்ள சக்திபுரம் திருத்தலத்தில் அமைந்துள்ளது சீதலாதேவி மாரியம்மன் கோவில். இங்கு அம்மனுக்கு ஆதிபராசக்தி, கமலாம்பாள் என்று வேறு பெயர்களும் உண்டு. சீதலம் என்றால் குளிர்ச்சி என்று பொருள். இந்த கோவிலில் அருளும் அம்மன் வழிபடும் மக்களின் உடல் மன உஷ்ணத்தை போக்கும் தாய் என்பதால் இவளுக்கு சீதலாதேவி எனும் பெயர் அமைந்துள்ளது. இந்த கோவிலே பிரம்மாண்டமாக பறந்து விரிந்து வளர்ந்துள்ள வேப்ப மரத்தின் கீழேதான் அமைந்துள்ளது. கோயிலின் முன் நாகலிங்க மரமும் அதன் கீழ் விநாயகரும் வீற்றிருக்கிறார். இவருக்கு நாகலிங்க விநாயகர் என்று பெயர். அனுமன் தனிச்சந்நிதியில் காட்சி தருகிறார். இந்த கோவிலின் கருவறையில் அம்மன் இரு உருவங்களாக, முன்புறம் சீதலாதேவியாகவும் பின்புறம் பெரிய மகமாயி அம்மனாகவும் காட்சி தருகிறார். இங்கு நவராத்திரி அன்று மண்டபத்தின் நடுவில் சதுர பாத்திரம் வைத்து

அதில் சர்க்கரை பொங்கல் நிரப்பி நடுவில் குளம் போல நெய் ஊற்றி வழிபடுகிறார்கள். இதில் அம்மன் முகம் தெரிவதாக பக்தர்களின் நம்பிக்கை. பூஜையின் முடிவில் அந்த சர்க்கரை பொங்கலை பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள்.

மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

காரிப்பண்பலை 100.3 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்றிடம் பெறுவது திருவாரூர் காகிதக்கார தெரு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் கோவில். இத்திருத்தலத்தில் அம்மனின் முன்பு 1 ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி முடிந்து அர்ச்சகரிடம் கொடுத்தால் அதை அவர் அம்மனின் பாதத்தில் வைக்கிறார். நாம் நினைத்த காரியம் நிறைவேறிய பிறகு அந்த நாணயத்தை உண்டியலில் போடுகிறார்கள். அந்த பழக்கம் இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தலத்தில் சித்திரையில் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. ஸ்ரீதலாதேவியை வசந்த ருதுகாலமான சித்திரை வைகாசி மாதங்களில் வட மாநிலங்களில் உலகத்தின் ராணியாக விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள். சீதலாதேவி கருணையுடையவளாகவும் மங்கள ரூபிணியாகவும் தன்னை வேண்டி வழிபாடு நடத்தும் பக்தரிடம் இரக்க குணமுள்ளவளாகவும் விளங்குகிறார். கோயிலை ஒட்டி தேவியின் சிலையை மையமாக கொண்ட குளம் ஒன்று உள்ளது. அதன் அருகே பாம்பு புற்றும் உள்ளது. அங்கே உள்ள நாகத்தம்மனை வணங்கினால் வீட்டில் பாம்பு தொல்லை நீங்கும், கனவில் பாம்பு வரும் என வருகிறது என பயப்படுபவர்கள் இங்கே வந்து விளக்கேற்றி அம்மனை வணங்கி நிம்மதியடைகிறார்கள். திருக்கோவிலின் வாசலிலேயே நாகலிங்க பூ மரம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த விருட்சத்தை சுற்றி தெற்கு பார்க்க விநாயகரும் வடக்கு பார்த்து ஆஞ்சநேயரும் வடக்கு மேற்கில் ராகு கேதுவும் உள்ளனர். இந்த மரமே நாகத்தை குறிப்பதால் ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் இந்த மரத்தை சுற்றி வந்து விளக்கேற்ற தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: காரிப்பன்பளையின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று இடம்பெறுவது திருவாரூர் காகிதக்கார தெரு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் கோவில். அம்மை நோய் நீங்க பக்தர்கள் இங்கு வந்து அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை பாலபிஷேகம் செய்து அம்மனை வேண்டிக் கொண்டால் ஐஸ்வர்யம் பெருகும், கடன் பிரச்சனை நீங்கும் என்னும் நம்பிக்கையும் இங்குள்ளது. உடல் உபாதைகளிலிருந்து குணம் வேண்டுபவர்கள் மண்ணிலோ வெள்ளியிலோ செய்த உருவங்களை வாங்கி காணிக்கையாக செலுத்துகிறார்கள். குறிப்பாக கண் பாதிப்புகள் உள்ளவர்கள் இங்கே கண்மலர் காணிக்கையாக இட்டு அம்மனை வேண்டிக் கொள்கிறார்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: நாம் கேட்டு ரசிப்பது சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது திருவாரூர் காகிதக்காரதரு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் கோவில். இத்திருக்கோயிலில் வைகாசி மாதம் விமரிசையாக திருவிழாவும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது. சிறப்பு வழிபாடு ஆடி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இக்கோயிலின் புராண பின்னணி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 8 அம்மன் தலம் என திருவாரூர் தியாகராஜ கோயிலின் 8 திசைகளிலும் 8 அம்மன் ஆலயங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் வடக்கு திசையில் அமைந்த காவல் தெய்வமாக இந்த கோவில் விளங்குகிறது. வெம்மை நோய் நீக்குபவள், கோடை காலத்தில் ஏற்படும் அம்மை போன்ற வெப்ப நோய்கள், உடல் உபாதைகள் மற்றும் கண் திருஷ்டிகளை தடுத்து பக்தர்களுக்கு குளிர்ச்சியான தேகம் ஆரோக்கியத்தை வழங்குவதால் இந்த அன்னைக்கு சீதலாதேவி என பெயர் வந்தது. கோயிலின் உள் மற்றும் வெளி அமைப்பில் அஷ்டலட்சுமி சன்னதி, மூலவர் மாரியம்மன் சன்னதியுடன் இங்கு அஷ்டலட்சுமிகளும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குகிறார்கள். பரிகார தெய்வங்கள் உள் பிரகாரத்தில் கருப்பண்ணசாமி, தொட்டியத்து சின்னான், காத்தவராயன், கருப்பாயி அம்மன் ஆகிய தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றன.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: காரைப்பண்பலை வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் என்றிடம் பெறுவது திருவாரூர் காகித காரத்தரு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் கோவில். இத்திருக்கோவிலில் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கருப்பாய் அம்மனுக்கு சேலை சாத்தி நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். பூஜை மற்றும் நடை திறப்பு நேரங்கள் பொதுவாக இந்த கோவிலின் தினசரி வழிபாட்டு நேரம் காலை 6 மணி முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் இரவு 8:30 வரை. ஆடி தை மாத வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரி மற்றும் பௌர்ணமி நாட்களில் மதியம் மற்றும் இரவு நேரங்களிலும் நடை திறந்திருக்கும். இந்த நேரம் மாறுபடலாம். முக்கிய திருவிழாக்கள் மற்றும் வழிபாடுகளாக வைகாசி தீமிதி திருவிழா. இந்த வைகாசி மாதத்தில் கோவிலின் பிரம்மோற்சவம் மற்றும் புகழ்பெற்ற தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வந்து தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். அம்மனுக்கு உகந்த ஆடி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் கூழ்வார்த்தல் வழிபாடுகளும் இத்திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெறுகிறது.

0: மனதில் நினைத்தது அனைத்தும் நிறைவேற்றி தரும் ஸ்ரீதலா தேவி அம்மன் என பக்தர்கள் அம்மனை கொண்டாடுகிறார்கள். நேர்கள் நோய்கள் நீங்கி கடன் தொல்லை, தொழில் சார்ந்த சிக்கல்கள், திருமணச் சிக்கல், குழந்தையின்மை, இது அனைத்தும் விலகி இன்பம் தர அம்மனை துதிப்பாடி ஆராதிக்கலாம். ஸ்ரீதலா தேவியை மனதில் நினைத்தாலே ஆனந்தம் பெருகும், மனம் அமைதியடையும் என நம்புகிறார்கள் பக்தர்கள்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: மனதில் நினைத்தாலே ஆனந்தம் பெருகும், மனம் அமைதியடையும் என நம்புகிறார்கள் பக்தர்கள்.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்து பி வசந்தா பாடியிருக்கும் பாடல்

0: காரை பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தியின் திருவிழா. நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோஜுவல்லர்ஸ். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் அண்ட் கோஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி நாம் கேட்கலாம் பண்ணிசை.

வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். கைத்தறித்துறை மக்களின் வாழ்வாதாரமாக மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான முக்கிய கருவியாகவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையை ஒட்டி மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளான வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இனி விரிவான செய்திகள். கைத்தறித்துறை நெசவாளர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் வாழ்வாதாரமாக மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான முக்கிய கருவியாகவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் இன்று நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவில் அவர் பேசுகையில் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.

0: தேசிய கைத்தறி தின விழாவின் போது 2025 சந்த் கபீர் கைத்தறி விருதுகள் மற்றும் தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி சிறப்பித்தார். நாட்டின் பல்வகை கைத்தறி நெசவு மரபுகள் குறித்த 4 நினைவு தபால் தலைகளையும் அவர் வெளியிட்டார். நாகரிகம் மற்றும் கலாச்சார ரீதியிலான இந்தியாவின் பயணத்தில் கைத்தறி துறைக்கு முக்கிய இடம் இருப்பதாக குடியரசுத் தலைவர் தமது உரையில் கூறினார். நாட்டில் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைத்தறி துறையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதில் சுமார் 25 லட்சம் பேர் பெண்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துறையினால் வேலை வாய்ப்பு மற்றும் மகளிர் அதிகார பங்கேற்பு மட்டுமின்றி கலை, கலாச்சாரம் மற்றும் இயற்கை மீதான அன்பும் மேம்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கைத்தறிக்கு முக்கிய பங்கு இருப்பதையும் சுயசார்பின் சின்னமாகவே இத்துறை திகழ்ந்து வருவதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார்.
1: தேசிய கைத்தறி தினத்தையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று ஆங்கில நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பிராந்திய வாரியாக இந்தியாவில் காணப்படும் வளமான ஜவுளி பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதே தேசிய கைத்தறி தினம் என்றும், தொன்மை நாகரிக ரீதியில் இந்தியாவின் மிகப்பெரிய வலுவே கைத்தறி துறைதான் என்றும் அவர் கூறியுள்ளார். கைத்தறித்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியில் பாரம்பரியத்தை தொழில்நுட்பம், படைப்புத்திறன் மற்றும் தொழில் முனைப்புடன் ஒருங்கிணைத்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த இந்திய இளைஞர்கள் ஒன்றாக முன்வர வேண்டும் என ஜவுளித்துறை அமைச்சர் கட்டுரையில் கூறியுள்ளார். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் முதலில் ஒருமுறையும் பின்னர் வரும் திங்கட்கிழமை வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கான திருத்த மசோதா அண்மையில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மக்களவையிலும் அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இன்று காலை இரு அவைகளிலும் அலுவல்கள் தொடங்கியவுடன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது நிறைவு தினத்தை ஒட்டி விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். விழாவின் போது 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட படிப்பு முடித்த 3000 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் தங்கப்பதக்கம், சங்கர் தயாள் சர்மா தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்க இருக்கிறார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் சோனிபட் வளாகத்தில் பரம் பிராக்யா என்ற பெயரில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதிகளையும் விழாவின் போது பிரதமர் தொடக்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீரில் தமிழகத்துக்கு உரிய பங்கை கோரி பெறும் முயற்சிகளை அரசு கைவிடாது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து இன்று தமிழக சட்டமன்றத்தில் திமுகவினர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அவர் பதிலளிக்கையில், பிரச்சினையை அரசியலாக்க அரசு விரும்பவில்லை என்றும், இதில் பேச்சை விட நடவடிக்கைதான் முக்கியம் என்றும் கூறினார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என்றும் தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், பிரச்சினை குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை அரசு கூட்ட வேண்டும் என்று கோரினார். விவசாயிகளின் வேளாண் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக வேளாண் அமைச்சர் திரு ஆர் வினோத் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில், பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் பிரதமரின் ஃபசல் பீமா திட்டத்தின் கீழ் டெல்டா பகுதி விவசாயிகளும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பகுதியாக அறிவிக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரினார். பாமக, CPI மற்றும் CPM உறுப்பினர்களும் விவாதங்களில் பங்கேற்று பேசினர். மாநிலங்களிலிருந்து மத்திய அரசால் வசூலிக்கப்படும் நிதியில் மாநிலங்களுக்கு உரிய பங்கு வழங்கப்படுவதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அரசு தீர்மானம் ஒன்றும் தமிழக சட்டமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவிற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரி வரவிருப்பதையொட்டி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகள் மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சியை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் சர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையையொட்டி புதுச்சேரியில் நாளையும் நாளை மறுநாள்

0: ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட குற்றவியல் நீதிபதி திரு குலோத்துங்கன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. சபாநாயகர் திரு அன்பழகன் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். சட்டப்பேரவை செயலர் திரு தயாளன் இந்த செய்தியாளர் கூட்டத்தின் போது உடனிருந்தார். சபாநாயகர் திரு அன்பழகன் பேட்டி குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளான வரும் 24ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடப்பு நிதியாண்டிற்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை பேரவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் யூடியூப், பேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் பொதுமக்கள் காணலாம் என்றும் சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். பேரவை கூட்டம் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்பதை அவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் சட்ட முன்வரைவுகள் மற்றும் இதர ஆவணங்களை இணையதளத்தில் வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் கவிஞரேறு வாணிதாசனார் நினைவு நாளையொட்டி அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாணிதாசனார் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாலூட்டும் தாய்மார்களின் வசதிக்காக பிங்க் ரூம் திறக்கப்பட்டுள்ளது. உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி வருவாய்த்துறை துணை ஆட்சியர் செல்வி பூஜா தலைமையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2 மாத குழந்தைக்கு தாயான திருமதி செம்மலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய வசதியை திறந்து வைத்தார். இன்று கோவை, தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடதமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் உபாசியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி

0: பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் உபாசியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான முக்கிய கருவியாகவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையை ஒட்டி மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளான வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 6:20.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களே, கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இன்சொல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையில்
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இன்சொல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்விக்கான காலம் எப்போது? எப்போதுங்க படிக்கணும்? வயசான காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, குடும்பம் அப்படி ஓடிட்டே இருக்கணும். அதனால இளமையான காலத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம் நினைக்கிற நம்ம பிள்ளைகள்லாம் துன்பம் வேண்டாம்னு நினச்சிட்டு கல்வியை கசப்பானதாக மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கல்வி எப்போ கற்றால் சரியாக இருக்கும்? முன்னோர்கள் சொல்லுவாங்கல்ல, பழமொழியா இலக்கியமா, ஐந்தில் விளையாதது 50 விளையாது, பசுமரத்தாணி போல. இப்படி இந்த பழமொழிகளை போல நமக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கறது நிறைய செய்திகள், குறிப்பாக இயற்கையோட மரங்களும் செடிகளும் கொடிகளும். அது நேரடியாக நம்மள்ட்ட பேசுறதில்ல, ஆனால் நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லுதுங்க, ஏன் அறவுரைகளே சொல்லுது. அப்படி ஒரு இயற்கை காட்சியை வாழ்வியல் தத்துவமாக நீதி வெண்பாவோட ஒரு அழகான பாட்டு மூங்கில பார்த்து சொல்லுதுங்க. மூங்கில் சின்ன வயசுல நெகிழ்வா இருக்கும், அப்போது அதை வளைக்கலாம், தேவையான வடிவத்தில் அதை வடிவமைக்கலாம். அப்படி செம்மைப்படுத்தப்பட்ட மூங்கில் ஒரு அரசனோட வெண் கொற்றக்கூடிய தாங்கக்கூடிய கம்பமாக உயர்ந்த இடத்தை அடையுது. ஆனா ஒரு மூங்கில் வந்து நான் வளைய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிற மூங்கில் என்ன ஆகும்? அது வெட்டப்பட்டு இதை பற்றி பேசு. வாழ்க்கையில பணிந்து கற்றுக்கொள்ள தெரிந்தவர்கள் உயர்கிறார்கள், அறிவுரை கேட்க தெரிந்தவர்கள் வளர்கிறார்கள், தவறை ஒப்புக்கொள்ள தெரிந்தவர்கள் முன்னேறுகிறார்கள். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரோட பேச்சே கேட்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் மனிதனை மெதுவாக தனிமைப்படுத்தி விடுகிறது. பணிவு என்பது தாழ்வல்ல, அது உயர்வதற்கான முதல் படி. தண்ணியை பாருங்க, அது பள்ளத்தை நோக்கி அப்படியே பாயுது, அதனால தான் அது உலகத்துக்கே உயிர் கொடுக்கறதா இருக்கு. கனி நிறைந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அது தலை நிமிர்ந்து நிற்கிறதுல தலை குனிந்தே நிற்குது. அதுபோல அறிவு வளர வளர பணிவும் வளரணுங்க. வளைவது பலவீனம் அல்லங்க, வளர்வதற்காக வளைவதே வாழ்க்கையின் வலிமை.

0: அறிவு மனிதனை உயர்த்தும், பிடிவாதம் மனிதனை தாழ்த்தும். இந்த உண்மையை ஒரு மூங்கிலோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு உணர்த்துற அந்த இலக்கியத்தை போல நாமும் பணிவை கற்று உயர்வோம். இந்த சிந்தனையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நாம் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
7: இணைந்திருப்பது காரைப்பண்பலை 100.3 இது லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. இன்றிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:30. காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் பசுமை புரட்சியின் பங்காளர் MS சுவாமிநாதனம். காரைக்கால் படித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் கல்வித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் அவர்களுக்கு நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 காற்றில் வரும் காலம், 8:15 பாராளுமன்றத்தில் இன்று, 8:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் காணம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சுலமுது, 10:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷனின் இரவு மலரும், 10:30 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் மூலம். கேட்டது லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மாநில செய்திகள். சென்னை
8: Nothing better than this. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
3: சாத்தியம் நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே. கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய பணி பாரதத்தை தற்சார்பு உடையதாக ஆக்குதல். அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள்.
2: பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 5,41,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது

0: வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்லை. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து ஒரு வரைமுறையெல்லாம் வகுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வாரவிழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையையொட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற

0: பெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவு தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
4: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
6: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
7: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவி அவைகள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்லை வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம.
8: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
9: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
8: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
1: நேயர்களினி கேட்கலாம், காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை
6: காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
9: தொடர்புக்கு 8925936936.
10: நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.

0: குழந்தைங்க எப்படி அதிகமாக பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து வயதானவர்களுக்கு ஏற்படுற இந்த கோடைக்கால பிரச்சனைகள். அவங்களுக்கும் வந்து சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க, வெயிலில் போனால் அவங்களால தாங்க முடியாது. அதனால அவங்க அந்த 11 to 3 hours வெளியில் போகிறத மேக்ஸிமம் குறைச்சிக்கணும். இன்னொன்று, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிற இடம் இல்லை வந்து அதிகமாக நிற்க வேண்டிய நேரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்போதுமே கையில் ஒரு கொடை, காலில் செருப்பு போட்டிருக்காங்களா பார்த்துக்கணும், கையில் ஒரு வாட்டர் பாட்டில், அவங்க ஃபோன் நம்பர்ஸ் நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும் அவங்களுக்கு ஏதாவதுன்னா நம்ம உடனே அட்டன் பண்ணுற மாதிரி. இன்னொன்று, அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சில்னஸில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் கொடுக்க முடியாது. எப்போதுமே பெரியவங்களுக்கு கோடைக்காலம் மட்டும் கிடையாது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் அவங்களுக்கு வந்து எப்போதுமே நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கணும். நம்ம அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி உடனே அவங்களுக்கு கொடுக்கலாம், ஐஸ்லாம் சேர்க்காமல் ஃப்ரூட் ஜூஸஸ்னால் கூட அவங்களால அப்படியே உரிச்சு சாப்பிட முடியும்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் பழங்கள். இல்லைனா வந்து மிக்சியில் அடிச்சுட்டு சுகர் சேர்க்காமல் ஐஸ் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு நடு நடுவில் எப்பப்போ எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்துக்க சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து இப்போ சுகர் பிபிங்கிறது காமனாக இருக்கிறதுனால அந்த சுகர் லெவல்ஸையும் பார்த்துக்கணும், அவங்களோட பிபியும் ரெகுலராக செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த சம்மர் டைமில்.
1: பொதுவாகவே இப்போ வந்து எல்லாருமே இந்த மாடர்ன் கல்ச்சருக்கு மூவ் ஆகிட்டோம், எல்லாருமே கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ் தான் போடுறாங்க, அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கா அதனால அவங்க போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இது வந்து சில தொந்தரவுகளை நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: இப்போ மாடர்ன் ஃபேஷனில் எல்லாரும் அப்படி தான் போடுறாங்க, பட் இந்த காலநிலை ஏற்றுக்க மாதிரி நம்மளும் கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அது வந்து கொஞ்சம் லூஸாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டைட்டாக இல்லாமல் அந்த மாதிரி கொஞ்சம் பருத்தி ஆடைகளை பருத்தி இன்னர்ஸ் அது மாதிரி போட்டுக்கிறது நல்லது. ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அதனால் வேர்வை இருக்கிறதுனால வந்து நாட் ஓன்லி அவங்களுக்கு டைட்டாக இருக்கிறது அந்த பிரச்சனை இல்லாமல் இரிட்டேஷன் இருக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் அவங்களுக்கு ரொம்ப காமன். ரொம்ப வேர்க்கிறதுனால ஈரப்பதமாக இருக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கும் ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கேர்ள்ஸ் வந்து இந்த லெகின்ஸ் ரொம்ப டைட்டாக போடுறது அந்த மாதிரி வந்து தவிர்த்துக்கலாம் இந்த கோடை காலத்தில். இன்னொன்று வந்து இந்த மாதிரி டைட்டாக இருக்கிறதுனால நமக்கு இப்போ டீஹைட்ரேஷன் சொன்னால் சில சமயம் வந்து பிபி கம்மியாகி அவங்க எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம இப்படி இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து சர்க்குலேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம டக்குன்னு அவங்கள வந்து நார்மல் இதுக்கு கொண்டு வர முடியாது. அதனால நம்ம வந்து இன் ஜென்ரல் இந்த வெயில் காலத்தில் மட்டும் இல்லை, எப்போதுமே நம்ம சூழலுக்கு எது அவசியமாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பருத்தி ஆடைகள் நல்ல காத்தோட்டமாக கொஞ்சம் லூஸாக போட்டுக்கிறது நல்லது.
1: இந்த வெயில் காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் டாக்டர்?
0: அவங்க வந்து இப்போ நிறைய நேரம் வந்து கிச்சனில் தான் செலவிடுவாங்க. கிச்சன் எப்படி பார்த்துக்கணுன்னா நல்லா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி, டைரக்ட் வெயில் உள்ளே வர மாதிரியான சுச்சுவேஷன் இல்லாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக கொஞ்சம் கிச்சனை வந்து அவங்க வச்சுக்கலாம். சமைக்கிறதுலே வந்துட்டு நிறைய கொஞ்சம் அவங்க க்ரீன் வெஜிடபிள்ஸு, உப்பு காரம் எண்ணெயில் பொரிக்கிறது வறுக்கிறது அந்த மாதிரி நம்ம எப்போதும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நீர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான காய்கறிகள், சவுச்சவ், கேரட், பூசணிக்காய், முள்ளங்கி அந்த மாதிரி இருக்கிற காய்கறிகளும் நிறைய சேர்த்துக்கலாம். கீரை வந்து வாரத்தில் ஒரு 2-3 கீரை செஞ்சு சாப்பிடலாம். அது மாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும் போது வெஜிடபிள் சாலட் செஞ்சு கொடுக்கலாம், ஃப்ரூட் சாலட் செஞ்சு கொடுக்கலாம். ஜூசஸ் வந்து நமக்கு என்ன நமக்கு ஈஸியாக கிடைக்கும், வெள்ளரிக்காய், இளநீ அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் தர்பூசணி ஈஸியாக இருக்கும், அதில் வந்து 90% வந்து வாட்டர் கண்டென்ட் தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.
2: நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ நிகழ்ச்சினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை
3: காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
3: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்,
4: விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசைத்தூரிகை. நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில் கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும்

0: பாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
2: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம், உங்களுக்கு மட்டுமல்ல சாலையில் வரும் மற்றவர்களுக்கும் ஆபத்து.
3: தாய் ஊட்டி வளர்த்த உதிரத்தை தாசாலைக்கு தானம் செய்யாதீர்கள்.
2: நிதானம் பிரதானம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அம்பை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இசை துறிகை முதல் பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
4: நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களின் மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது காரை பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பண்டா.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் இசைத்துறையை சுமந்து வரும் அடுத்த பாடல்

தீர்கா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பண்டா. காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் இசை தூரிகை சுமந்து வரும் அடுத்த பாடல்.

தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும்.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன், திருவாரூர் சீமா டிசில்ஸ், மயிலாடுதுறை பம்ஷா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தலைக்கவசம் உயிர்க்கவசம்
3: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ்.
4: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்
5: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 to 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசை தோரிகை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: காரைப்பன்மலையின் 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய இசை தூரிகை. நிகழ்ச்சி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை கேட்கலாம், ரசிக்கலாம், பங்கு பெறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. காரைப்பன்மலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையில்
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான்

தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 139,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்சித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி

0: தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணதிலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: ரேதிகா, வீட்டுல இருக்கீங்களா?
10: பொங்கொடி, காலையில அப்பா உன்னையும் கொடைய தூக்கிக்கிட்டு பரபரப்பா ஓடிட்டு கிடந்தீங்களே, எங்க போனீங்க, என்ன ஆனீங்க? நான் அதே யோசனையில தான் இருந்தேன். வீட்டுக்கு கூட வந்து பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஆளே இல்ல. இப்பதான் வரி

0: நீங்களா எங்க போயிட்டு வரீங்க?
1: மழை வந்தா போதுங்கா, இந்த இலை சுருட்டு புழு இருக்குல்ல அதுக்குதான் கொண்டாட்டமா இருக்கு போ. அதுக்குதாங்கா அப்பா என்னையும் வயலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. இதுக்கு என்னாவது பண்ண முடியுமான்னு. எனக்கு என்ன தெரியும், அதான் ரேவதி அக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க வந்தேங்கா.
0: அப்படியா பொங்குடி? காரைக்கால் கேவி கேல கூட இது சம்பந்தமா முனைவர் எஸ் ரவி அப்படிங்கிறவங்க ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்கன்னு கமலா வந்து சொல்லிட்டு போனுச்சு. ஏன்னா அவங்க வீட்டு வயல்லையும் இந்த சுருட்டு புழுவோட தாக்கம் அதிகமா இருக்குதான்.
1: ஓ அப்படியாக்கா, என்ன தகவலுக்கா உங்ககிட்ட சொன்னாங்க?
0: மழைனால காற்றோட ஈரப்பதம் 90%-97% இருக்குல்ல, அதனால இந்த இலை சுருட்டு புழுவெல்லாம் அதிகமா தாக்குமா இந்த பயிருங்களை.
1: அதான் தாக்கிடுச்சு.
0: வயல்ல உள்ள நெல் கதிரோட பச்சையத்தை எல்லாத்தையும் சுரண்டதுனால ஏலே வெள்ளையா மாறி போயிடுமா. தாக்குதல் அதிகமாயிடுச்சுன்னா மொத்தமாவே வயலெல்லாம் வெள்ளையாவே போயிடுமா, அதாவது காஞ்சு போயிடும்னு சொல்றாங்க.
1: சரிக்கா, அதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க சொல்லிருக்காங்களா?
0: சொல்லாம பின்ன சொல்லிருக்காங்க பூங்குடி.
1: அப்ப அத சொல்லுங்க.
0: இதுக்கு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தான் செய்யணுமா.
1: அப்படின்னா என்னக்கா?
0: அதாவது தழசத்தூரமான யூரியா அமோனியா சல்பேட்டு அந்த மாதிரி உரங்களை போடவே கூடாதான். முட்டை ஒட்டுணியான ட்ரைகோடெர்மா கைலோனிஸ் இதெல்லாம் பயிர் நடவு செஞ்சு 37-44 அப்படி இல்லைன்னா 51 மொத்தம் 3 ஒரு ஏக்கருக்கு 2 cc அப்படிங்கிற அளவுல அடிக்கணுமா.
1: அப்படி செஞ்சா இந்த இலை சிருட்டு புழுக்கு தீர்வு கிடைச்சிருமாக்கா?
0: கிடைச்சிரும் பூங்கொடி. அது கூடவே சேர்த்து வயல் வரப்புகள்லாம் களைகளை நல்லா அகற்றி சுத்தம் பண்ணி வேப்பங்கொட்டை சாறு 5% அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் இருக்குல்ல அதை 3 எடுத்துக்கிட்டு அதில் 200 கதர் சோப்பை கரைச்சி ஒரு ஏக்கருக்கு 200 தண்ணியோட சேர்த்து தெளிக்கணுமா. இது மூலமா இலை சுருட்டு புழு தாக்குதலை பொருளாதார சேத நிலையிலேருந்து தவிர்த்துடலாமா.
1: இப்போ பொருளாதார சேதம் அதிகமாயிடுச்சுன்னா இப்ப என்னக்கா பண்றது?
0: அதுக்கும் வழி சொல்லியிருக்காங்களே. இப்ப பொருளாதார சேத நிலை 10% மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ரசாயன பூச்சிக்கொல்லியான ஐசோசைக்ளோசீரோ அப்படிங்கறத 18% ஒரு ஏக்கருக்கு 40 அப்படி இல்லைன்னா சைக்ளானி லிபுருல் 10% TC ஏக்கருக்கு 160 அப்படி இல்லைன்னா சயன்ட்ரினி லிபுருல் 16%, அது கூடவே லுபினூரான் 16%, அது ஏக்கருக்கு 20 ஒட்டும் பச சேர்த்து காலையிலயும் மாலையிலயும் தெளிச்சு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: என்னக்கா, இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு மொத்த விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: பின்ன நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயி தான், நிலம் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல பூங்கொடி. இந்த விவரத்தை அத்தனையும் அப்பா கிட்ட சொல்லு, அதுக்கு ஒரு தீர்வை உடனே பார்க்க சொல்லு.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
6: உழவர் அரங்கம்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
6: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
9: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
10: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
9: அதுல என்ன தாத்தா எடுப்பாங்க?
10: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
9: அத எடுத்து என்ன பண்ணுவாங்க?
10: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது இல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம்

0: ஓஎன்ஜிசி தாமா?
1: அதா ஓஎன்ஜிசினால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
4: ஏன் செல்வேக்கா, உங்களுக்கு எம்எஸ் சுவாமிநாதன் அவங்கள பத்தி தெரியுமாக்கா?
5: சுபா, இன்னைக்கு எம்எஸ் சுவாமிநாதனோட பிறந்த நாள் தானே?
4: எப்படிக்கா?
5: அதான் நம்ம வானொலியில வேளாண் நிகழ்ச்சிய பத்தி படிக்கும் போது சொன்னாங்களே.
4: ஓ, சொல்லிட்டாங்களா?
5: எனக்கு தெரியும் சுபா, அவங்கள பத்தி. பசுமை புரட்சியின் தந்தை, வேளாண் விஞ்ஞானின்னு அழைக்கப்படுறவர் தானே எம்எஸ் சுவாமிநாதன்.
4: பரவாயில்லையக்கா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியை கேளுங்க, அவங்கள பத்தின தெரியாத பல விஷயங்களையும் இன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க.
5: சுபா, இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் கண்டிப்பா கேட்பேன். அது சரி, இன்னைக்கு எம்எஸ் சுவாமிநாதனை பத்தி யாரு எப்படியாப்பட்ட தகவலை எல்லாம் தரப்போறாங்க சுபா?
4: நம்ம காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் கல்வித்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் அப்படிங்கிறவங்க தான்க்கா பசுமை புரட்சியின் பங்காளர் அப்படின்னு எம் எஸ் சுவாமிநாதன் அவங்கள பத்தி பல தகவல்களையும் விஷயங்களையும் பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க.
5: அப்பனா அந்த விஞ்ஞானியை பத்தி நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் சுபா. ரேடியோ வையி நிகழ்ச்சியை கேட்போம்.
4: வணக்கம் நேர்களே, இன்றைய உழவர் அரங்கம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா அமைய போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களோட பிறந்த நாளான இன்று அவங்கள பத்தின பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.
6: வணக்கம், வணக்கம் உழவர் அரங்கம் நேயர்கள் அனைவருக்கும், விவசாய பெருமக்கள் அனைவருக்கும், அகில இந்திய ரேடியோ நிர்வாகத்திற்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு நம்ம போற்றி அழைக்கிற எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களோட பிறந்த நாள் இல்லையா சார்? எம் எஸ் சுவாமிநாதன் அவங்க விவசாயத்துக்கு என்னென்ன பங்களிப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்கள நம்ம ஏன் நினைவு கூறணும் சொல்லுங்களேன் சார்.
6: கண்டிப்பாங்க. விவசாயம், விவசாய ஆராய்ச்சி, விரிவாக்கம், கல்வி, இதுல வந்து எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. எத்தனையோ வல்லுநர்கள், நிபுணர்கள், விஞ்ஞானிகள் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனா ஒரு இன்றியமையாத ஒரு பெயர், சக்தி, டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன். விவசாயம் படித்தவர்கள், விவசாய துறையில் பணியாற்றுபவர்கள் யாரா இருந்தாலும் அவரது வாழ்நாளில், அவரது பணிக்காலத்துல ஒரு முறையாவது டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் என்ற பெயரை உச்சரிக்காமல் இருக்கவே முடியாது.
4: கண்டிப்பா சார்,
6: அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு சக்தி, ஒரு பெயர், அவருடைய பங்களிப்பு அந்த அளவுக்கு. 1960, இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 1960-70 வரை இந்தியா இன்றைக்கு ஒரு வல்லரசுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு நாடான அன்று, கோடான கோடி மக்களுக்கு உணவு பற்றாக்குறை, வறட்சி, பெருகி வந்த மக்கள் தொகை, அதில் உணவு கொடுக்க முடியாத ஒரு தட்டுப்பாடு, அந்த சமயத்தில் தான் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பங்களிப்பு வந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா, மகசூலை அதிகப்படுத்தணும், அதுக்கான வழிமுறைகளை வந்து வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் தேடி ரொம்ப மன உளைச்சலில் இருந்த ஒரு காலகட்டம். அப்போது இந்திய அரசு, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில், எம் எஸ் சுவாமிநாதன் போன்ற வல்லுநர்கள்லாம் எடுத்த ஒரு சில முடிவுகள் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆணித்தரமாக இன்னைக்கு நம்ம வந்து இருக்க முடியுது. அப்போதான் அந்த பசுமை புரட்சிக்கான ஒரு விதை விதைக்கப்பட்டது. பசுமை புரட்சின்னா எப்படின்னா, அப்போது இருந்த 60 காலகட்டத்திலலாம் பாரம்பரிய ரகங்கள் தான், அது கோதுமையாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், அதில் குறைந்த மகசூல் தான் வரும். ஆனால் பெருகி வரும் மக்கள் தொகை, வறட்சி, உணவு பற்றாக்குறை, அந்த சமயத்தில் நமக்கு என்ன அப்போ தேவைப்பட்டது என்று அவர்கள் எடுத்த முடிவு என்னன்னா, வீரிய ஒட்டு ரகங்கள், ஹைபிரிட் வெரைட்டிஸ்,
4: உயர் விளைச்சல் ரகங்கள்.
6: ஆமா, அதிக விளைச்சல் தரக்கூடிய, அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள், இதுதான் வந்து அவங்க கையில் எடுத்த ஒரு ஆயுதம். இந்த உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்கும், மக்களுடைய பசியை தீர்ப்பதற்கும் எடுத்த ஒரு

0: ஆயுதம். அதில் தான் பசுமை புரட்சி. பசுமை புரட்சி என்பதே இந்த வீரிய ஒட்டு ரகங்கள், முக்கியமாக கோதுமை நெல், இதை வட்டமிட்டு தான் நம்ம பசுமை புரட்சி இருந்தது. 1960 காலத்தில் இந்த வறட்சியை சந்திப்பதற்கு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், அதாவது ஒரு வீரிய விவசாயம், ஒரு மாவட்ட அளவில் இதை வந்து நம்ம ஒரு பரீட்சார்த்த முறையில் நம்ம செய்து பார்ப்போம். வீரிய ஒட்டு ரகங்கள், அதற்கான உரம், அதற்கான பூச்சி மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள், நோய்க்கொல்லிகள், இதெல்லாம் கொடுத்து பார்ப்போம், ஒரு தொகுப்பாக கொடுப்போம், ஒரு பேக்கேஜ் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு 7 மாவட்டங்களில் வந்து அதை செய்து பார்த்தாங்க அகில இந்திய அளவில்.
1: எந்த மாநிலம் சார்?
0: உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ஆந்திர பிரதேசம், தமிழகத்தில் ஒரு சில எங்கெங்கெல்லாம் நீர் வளம் நன்றாக இருந்ததோ, நிலம் நல்ல மண் விளைச்சல் தரக்கூடிய வளமான மண் இருந்ததோ, அது போல ஏதுவான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அந்த பரீட்சார்த்த முறையில கொண்டு வந்தாங்க. அது நல்ல பயன் கொடுத்தது இந்த 7 மாவட்டங்களில். அதனால இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராமாக அதை மாத்தினாங்க. அதை வந்து 1964 பிறகு அதுவும் ஏரியானா ஒரு 100 மேற்பட்ட மாவட்டங்கள் அதை வந்து விரிவுபடுத்தினாங்க. அதுலேயே நல்ல மகசூல், நல்ல ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஹைல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம், வீரிய ஒட்டு ரகங்கள், நெல் மற்றும் கோதுமை, இதை வந்து பெரிய அளவில் இதை கொண்டு வந்தாங்க. இதில் எல்லாத்துலேயுமேங்க டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனுடைய பங்களிப்பு இருக்குது. அவர் 1960 வந்து இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் IARI, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதில் டைரக்ட்
1: டெல்லியில்
0: அங்கே தான் நானும் படித்து அங்கே கோல்டு மெடல் பெற்று தான் நான் இங்கே துணை பேராசிரியராக சேர்ந்தேன். அதுபோல் IIT எப்படியோ தொழில்நுட்பத்தில், மேலாண்மையில் IIM எப்படியோ, அதுபோல் விவசாயத்தில் IARI. ஆனால் என்ன ஒரு மகத்துவம்னா, IARI ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான், IIM நிறையா இருக்கு, IIT நிறையா இருக்குது,
1: இதுக்கு பிரான்ச்லாம்
0: பிரான்ச்சே கிடையாது, எய்ம்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் விவசாயத்துக்கு IARI என்பது ஒரே கிளை, எப்படி உச்ச நீதிமன்றம் ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கு, அது மாதிரி அதில் ஒரு டைரக்டராக இருந்தார். அதனால அவர் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த திட்டங்கள் எல்லாம் இருந்ததுங்க.
1: சரிங்க சார், 1960 அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சத்திலிருந்தே நம்ம இந்தியாவை காப்பாத்தினவங்க அப்படிங்கிறது நல்லா புரியுது சார்.
0: கண்டிப்பாங்க,
1: உணவு பற்றாக்குறையிலிருந்து
0: உணவு பற்றா, அதுக்கு வந்து அப்போ மத்திய வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர் வந்து சி சுப்பிரமணியம் அவர்கள், அவருடைய ஒரு பங்களிப்பும் இதுல இருந்தது. டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சொல்வதை கேட்பதற்கு ஒரு ஆளுமையில இருக்கிறவங்களுக்கு மனம் நிலை வேண்டும், அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு. அப்போ சி சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க, அந்த அரசும், அப்ப இருந்த அரசும் அதை ஏற்றுக்கொண்டது. அதனாலதான் இந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. நெல்லுல கிட்டத்தட்ட 1.5 உற்பத்தி பெருகியது வீரிய ஒட்டு ரகங்களால. கோதுமையில கிட்டத்தட்ட 2 மகசூல் பெருகியது. அதனால கிட்டத்தட்ட ஒரு இரட்டிப்புக்கு நம்ம வந்து காண முடிஞ்சது செயல்பாட்டு அளவுல. அதனால நல்ல பெரிய வெற்றியா இருந்துச்சுங்க அது.
1: சரிங்க சார், அப்ப வந்து வட இந்திய பகுதிகளில் கோதுமை, நம்ம தென்னிந்திய பகுதிகளில் அரிசி, நெல். இதுல ஒரு முக்கியமான பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, இவங்க தமிழ்நாடு கும்பகோணத்தை தாயகமா உள்ளவங்க இல்லையா சார்?
0: ஆமா, இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பன்முகத்தன்மை உள்ளவங்க தான். இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நீங்க போனீங்கனாலே அதை பார்த்தாலே, அங்க இருந்ததுனால சொல்றேன், அது ஒரு மினி இந்தியா. அங்க வந்து நம்மளுடைய பிராந்திய ஒரு அங்கீகாரம் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் கூட, இந்தியர்களாக நாம் வாழ வேண்டும், பழக வேண்டும் என்ற ஒரு மனநிலை அங்கே போனாலே வந்துருங்க. அதனால அவங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் சிந்திச்சிருக்கிறாங்க. அதனால தமிழகத்தோடைய ஒரு பங்களிப்புன்னு நம்ம அதை எடுத்துக்கிட்டாலுமே, அவங்க இந்தியாவுக்கு ஒரு சொத்தா தான் இருக்கிறாங்க.
1: இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை.
0: எப்படி நார்மன் போர்லாக் வந்து உலக அளவில் நம்ம சொல்றாங்களோ, அது மாதிரி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனை இந்திய அளவில் சொல்லலாம். ஏன்னா நார்மன் போர்லாகோட நெருங்கி
1: பணியாற்றியிருக்கிறார்.
0: அவர் கண்டுபிடித்த கோதுமை ரகங்கள், அதாவது கட்டை ரகங்கள், அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள் கோதுமை, அதை வந்து இங்க கொண்டு வந்து நம்ம தட்பவெப்ப நிலைக்கு, சீதோஷண நிலைக்கு ஏதுவாக அதை மாற்றுவதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன். அது வந்து ஒரு முன்னோடி ஆராய்ச்சிங்க. எப்படின்னா, இப்ப நானும் ஒரு விஞ்ஞானி, இப்ப நான் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றேன், அதோடைய முடிவு ஒரு நாட்டுக்கே பயனுள்ளதாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. அது போல ஒவ்வொரு விஞ்ஞானியுமே டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாதா, அந்த மாதிரி பேர் வாங்கக்கூடாதான்னு யோசிக்கிற அளவுக்கு, சிந்திக்கிற அளவுக்கு, ஆசைப்படுற அளவுக்கு அவருடைய செயல்பாடு அப்ப இருந்தது.
1: எடுத்துக்காட்டா
0: எடுத்துக்காட்டு
1: இருக்கிற அளவுக்கு ஒரு சாதனை செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லுவோம்.
0: ஒரு முன்னோடி,
1: முன்னோடி
0: எந்த அளவுக்குன்னா, அப்ப

0: இந்த பாலிசி மேக்கர்ஸ் ஆளுமையில் இருந்த அரசியல் அங்கம் வகித்த ஆளுமையில் இருந்தவர்கள் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பேச்சுக்கு காது கொடுக்கும் அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நல்ல விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள்.
1: சரிங்க சார், அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப இந்தியாவில பசுமை புரட்சி இந்த திட்டத்தினால ஏதாவது பிரச்சனை, எதிர்மறை விளைவு இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சா சார்?
0: அருமையான அது. அதுலயுமே டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனோட பங்களிப்பு இருக்கு. அதாவது இன்டெலிஜென்ஸ் என்ன, இந்த அறிவு திறன், நிறைய தெரிந்து கொள்வது மட்டுமல்ல அனைத்தையும் தெரிந்து கொண்டு ஒரு பிரச்சனை வரும்போது வளைந்து கொடுப்பது, ஃப்ளெக்சிபிலிட்டி, அதை வந்து நான் பார்க்குறேன் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களிடம். இந்த பசுமை புரட்சி ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் பசுமையாக இருந்தது, அதுக்கப்புறம் அது சிகப்பாக மாறத் தொடங்கியது.
1: எதனால சார்?
0: அதாவது எல்லாமே ரசாயனம், உரம் ரசாயனம், பூச்சிக்கொல்லிகள் ரசாயனம், நோய்கொல்லிகள் ரசாயனம்,
1: கலைக்கொல்லி,
0: ஒட்டு ரகங்களே. அதாவது அதோடைய மரபணுடைய தன்மை ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு அதோடைய வீரியம் குறையும். இந்த இயற்கை வலியது, இயற்கையோடைய சக்தியோட அது போட்டி போடும்போது அதோடைய மகசூல் தன்மை குறையுது. ஆனால் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு அப்படி இருக்காது, அது என்றென்றும் நிலைத்து ஒரு அதற்கான மகசூல் அதை வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஆனால் அதிகமாக இருக்காது, வீரிய ஒட்டு நெல் நிலையான மகசூல் அதில் இருக்கும். கரெக்டான ஒரு வார்த்தையை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க, நிலையான விவசாயமா இல்ல இந்த பசுமை புரட்சி என்பது. அதை அவரே உணர்ந்தார். அதுதான் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனுடைய ஒரு பெரிய பலம். பசுமை புரட்சி என்று கொண்டு வந்ததை அதுலேயே ஒரு சில தவறுகள் நடக்குது, அதனால விளைவுகள், பக்க விளைவுகள், பின் விளைவுகள் அதிகம். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நமது மக்களுக்கு நம்ம உணவு கொடுத்தே ஆக வேண்டும், அவர்கள் உயிர் இழக்கக்கூடாது, பஞ்சத்தில் மரணிக்கக்கூடாது. அப்போது அதுதான் பிரதான கொள்கை, நமக்கு மக்களுக்கு உணவளிப்பது. அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகளில் ஞானத்தின் அடிப்படையில் இந்த பசுமை விவசாயம் அத்தியாவசிய ஒன்றாக இருந்தது. ஆனால் அதோடைய பின்விளைவுகளை, பக்க விளைவுகளை உணர்ந்து எவர்கிரீன் ரெவல்யூஷன்ன்றதை கொண்டு வந்ததும் அவர் தான். என்றென்றும் நிலைத்த பசுமை விவசாயம், அப்போ நிலைத்த விவசாயம் என்ற ஒரு கொள்கையும் அவர் தான் கொண்டு வந்தார், சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர். அது பல பரிமாணங்கள்ல வருது, இயற்கை விவசாயம், இயற்கை சார்ந்த விவசாயம், ஜீரோ பட்ஜெட் விவசாயம், பர்மாகல்ச்சர், டிசைன் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கிற இடத்தை எப்படி நம்ம மாற்றி அமைத்து வடிவமைத்து அதுலேருந்து அதிக மகசூல் பெற முடியும், இதெல்லாம் வந்து இந்த எவர்கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு ஏதுவாக ஒத்து போகக்கூடிய ஒரு விவசாயம், இதையுமே அவர் தான் கொண்டு வந்தார். பசுமை புரட்சியில் அதனால் ஏற்பட்ட அந்த பின்விளைவுகள், பக்க விளைவுகளை சரி செய்வதற்கான கொள்கைகளையும் வழிமுறைகளையும் அவரே கொடுத்தார் என்பதுதான் அவருடைய மாண்பு. இப்போ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இந்த இயற்கை விவசாயத்தை பிரதானமாக கொண்டு வராங்க. இப்போ நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க, பெரிய அளவில் திட்டங்களை கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் வித்திட்ட வரும் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் என்றால் அது மிக இல்லை.
1: சார், நீங்கள் பேசுறத வச்சு பார்க்கும்போது அவங்கள நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா, நீங்கள் பேசியிருக்கீங்களா?
0: நான் நேரில் சந்திப்பதற்கும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. அது வந்து எனக்கு ஒரு துர்பாகியம் தான் நான் நினைக்கணும். ஆனால் அவரை வந்து மேடைகளில் பார்த்துருக்குறேன், பேசுறத பார்த்துருக்குறேன். ஆனால் அவர் நேரில் சந்தித்து பேசுவதற்கானதில்லை. ஆனால் அவருடைய தாக்கம் ரொம்பவே இருந்தது. எப்படின்னா 1992-95 அந்த 2 வருட காலம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நான் முதுகலை பட்டப்படிப்பு பயின்ற காலம், அது 2 வருஷம். அதில் முதுகலை எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், அதில் ஆராய்ச்சி. ஆராய்ச்சி என்னென்னா இயற்கை விவசாயம், நான் எடுத்துக்கொண்டது இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தை எப்படி வந்து விவசாயிகள் கிட்ட கொண்டு சேர்க்கலாம் என்ற வேளாண் விரிவாக்க அணுகுமுறை, இது எப்படி இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆராய்ச்சி நோக்கம். எப்போ 1992-95
1: அப்படியே,
0: ஆமா,
1: ஆராய்ச்சியில
0: இறங்கியிருக்கோம். இப்ப அது திட்டமாலாம் வருது. நான் அப்போ ஆராய்ச்சி என்ன பண்ணனும், அது இப்ப
1: காலகட்டத்தில் எப்படி சார் இருந்துச்சு இயற்கை விவசாயம்?
0: அதுதான், அப்பெல்லாம் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசினாலே எதிர்ப்புகள் வரும், மறுப்புகள் வரும். இதெல்லாம் நாட்டுக்கு ஒத்து வராதது, இதெல்லாம் சரி வராது, முடிஞ்சு போனது, அதெல்லாம் பாரம்பரியம், பழையது. அது அல்ல, இயற்கை விவசாயத்திலேயே இன்றைக்கு விவசாயிகள் எவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. கரைசல், எத்தனையோ விதமான கரைசல், அதை பத்தி பேசுவதற்கெல்லாம் பல ப்ரோக்ராம்லாம் பண்ணலாம். அது போல தகவல் நமக்கு கொண்டு போறதுக்கு இருக்கு. அந்த சமயத்துல டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனுடைய குறிப்புகள், கட்டுரைகள், ஆராய்ச்சி தொகுப்புகள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது, ரொம்ப உதவியா இருந்தது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
2: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: சுபா, நிகழ்ச்சியில பசுமை புரட்சியின் பங்காளர் என்கிற தலைப்புல எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் கல்வித்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் என்கிறவங்க வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனை பற்றியும் பசுமை புரட்சியின் தந்தைன்னு ஏன் அவர் அழைக்கப்படுறாருங்கிறத குறித்து நிறைய செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டியா சுபா?
4: கேட்டுட்டு தாங்க்கா இருக்கேன். பசுமை புரட்சி எதனால நம்ம இந்தியாவில் உருவாகுனுச்சு, எந்த காரணத்துக்காக பசுமை புரட்சியின் பங்காளர் அப்படின்னு நம்ம அவங்கள அழைக்கிறோம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்களே.
3: வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுடைய ஆராய்ச்சிகள்லாம் எப்படிப்பட்டது, எந்த அளவுக்கு அதில் ஆர்வம் காட்டினாரு, அதனால விவசாய பெருமக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிதுங்கிறத பற்றிலாம் சொன்னாங்கல்ல சுபா.
4: தகவல்கள் மட்டும் இல்லக்கா, வேளாண்மையில என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு கூட ரொம்ப அருமையாக விளக்கிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்த பகுதியும் கேட்கலாம். டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன், அதாவது நம்ம வேளாண் விஞ்ஞானி இல்லையா சார், 2023 மறைஞ்சாங்கல்ல சார், இன்னமுமே வந்து அவங்களோட பங்களிப்பு வந்து பேசு பொருளாகவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, காலப்போக்கில் அவங்களோட புகழ் வந்து மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல மறையவே முடியாத ஒரு சாதனையை தான் அவங்க படைச்சிட்டு போனதை நினைவு கூறுறதுக்கான வாய்ப்புகள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குமா?
5: இல்ல, ரொம்ப நல்ல விஷயங்க இது. ஏன்னா இஸ் எ லெஜண்ட், அவர் லெஜண்ட் சொல்லலாம். அவரை வந்து என்றும் மறையாத ஒரு சிந்தனையாளர். எப்படி பல தேசிய தலைவர்கள் இருந்தாங்களோ அதுபோல் அவங்களுக்கு நிகராக இல்லாட்டி போனால் கூட விவசாயத்தில் அவரை வந்து மேற்கோள் காட்டி பேச முடியாத ஒரு சூழ்நிலையே வராது. கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். எப்படின்னா, தேசிய அளவில் ஆன விவசாய சங்கங்களோட நான் வந்து பயணிச்சிட்ருக்கேன். பாரதிய கிசான் யூனியன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, திரு ராகேஷ் திக்காயத் அவர்களின் தலைமையில், யதுவீர் சிங் தலைமையில். பஞ்சாப் மாநிலத்தில் அதே மாதிரி கிசான் மோர்ச்சா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, சர்வன் சிங் பந்தேர் அவர்களுடைய தலைமையில். அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு அடிப்படை விலை எங்களுக்கு வந்து உறுதி செய்யப்பட வேண்டும். அதை கேட்குறாங்க. எதை வச்சு கேட்குறாங்கன்னா, டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கையின் அடிப்படையில்.
4: விவசாயிகளோட நலன் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க முன்னாடியே வகுத்து வச்ச மாதிரி இருக்குல்ல சார்.
5: அவரு
4: இயற்கை விவசாயத்தை பத்தி,
5: ஆமா, இது விவசாயிகளின் நலன். ஆமா, நல்ல விஷயங்க இது. எப்படின்னா, நீங்க சொன்னது அவருடைய அறிக்கைகள் எப்படி இருக்கும்னா, விவசாய ஆராய்ச்சி எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிரச்சனை மகசூல் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை. இல்ல மண் வளத்தை பெருக்க வேண்டும், உயிரின வேறுபாடுகள், பயோடைவர்சிட்டி, அதில் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டா அவர் எப்படி செய்வாருன்னா, அவருடைய அறிக்கைகள் எப்படி இருக்குன்னா, அதில் ஆராய்ச்சி எப்படி இருக்கணும், அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் எப்படி இருக்க வேண்டும், விவசாயிகளுக்கு என்ன நலன் கிடைக்க வேண்டும். அவர் எப்பயுமே அந்த ஒரு விரிவாக்க நோக்கத்தை அவர் விடமாட்டார். எனக்கு வந்து அதனால தான் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும். ஏன்னா நான் விரிவாக்கத்துறையை சேர்ந்ததுனால அவர் விவசாயிகளுடைய ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணும், ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கணும்ன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இன்றைக்கி அதனால தான் விவசாயிகளுடைய மத்தியில், அவங்களோட மனதில் இன்னைக்கு அவர் கூடியிருக்கின்றார். அதுபோல பல ஆணையங்களில் கமிட்டிஸில் இருந்தார். அதிகமாக இருந்தவர் யார் என்று பார்த்தால் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனாக தான் இருக்கும். ஏன்னா அது அனைத்து தரப்புக்கும் ஒரு உகந்ததாக அப்படி தான் இருக்கும் அவருடைய அறிக்கைகள்.
4: சரிங்க சார, அந்த காலகட்டத்தில் அந்த பஞ்சம் வந்துடக்கூடாது அப்படின்னு பல உயர் விளைச்சல் ரகங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களா சார், குறிப்பிட்டு இந்தந்த ரகங்கள்லாம் அப்போ வெளியிட்டது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா சார், எந்தெந்த ரகங்கள்னு?
5: அதாவது குறிப்பிட்ட ரகங்கள் அதை வந்து நினைவு கூறுவதற்கு பதிலாக எப்படின்னா, உலகிலேயே மிகப்பெரிய அளவில் விதை இறக்குமதி செய்யப்பட்டது என்றால் அது இந்தியா தான் செஞ்சது.
4: எங்கே இருந்து சார்?
5: மெக்சிகோ நாட்டிலிருந்து. 1962 இப்போ குட்டையாக இருக்கக்கூடிய கோதுமை ரகங்கள் அதிக மகசூல் தர கோதுமையை பெரிய அளவு, அது போல வரலாற்றில் அவ்வளோ பெரிய விதை இறக்குமதி எந்த நாடுமே செய்யலை. அது வந்து ஒரு துணிவான ஒரு முயற்சி. அதில் அப்பயே கொஞ்சம் ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில்

0: வீரிய கோதுமை ரகங்கள் என்று சொல்லக்கூடிய ரகங்களை மெக்சிகோ நாட்டிலிருந்து, அந்த தான் இந்த இன்டர்நேஷ்னல் வீட் அண்ட் மெய்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்கே தான் இருந்துச்சு, சோளம் மற்றும் கோதுமை பன்னாட்டு ஆராய்ச்சி நிறுவனம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவிலான விதைகளை இறக்குமதி செய்து நம்ம நாட்டு மக்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு துணிவான ஒரு முடிவை எடுத்து அன்னைக்கு அமலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அதில் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன், திரு சி சுப்பிரமணியம் ரொம்ப தீர்க்கமாக அதை செஞ்சாங்க. இது வரலாற்று ஒரு குறிப்பு. இது
1: பொதுவாகவே வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில விதைகள் மற்ற பொருட்கள்லாம் பரிமாறிக்க மாட்டாங்க இல்லையா சார்?
0: இல்ல, பரிமாறிக்கலாம்.
1: அப்பவே வந்து அதை இறக்குமதி செஞ்சாங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
0: பெரிய விஷயம், பரிமாறிக்கலாம். ஆனா ஒரு சில நிபந்தனைகள் உட்பட்டு அவை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு குவாரண்டைன் என்று சொல்லுவாங்க, அதை தனிமைப்படுத்தி அதுல வந்து முழுக்க முழுக்க அதை வந்து பூச்சிகள் நோய்கள் இல்லாதவாறு அதை வந்து தூய்மைப்படுத்தி அப்புறம் தான் அதை உள்ள கொண்டு வரணும். ஆனா அந்த அளவுக்கு அதை பண்ணிருக்கிறாங்கன்றது ஒரு, இப்போ அந்த ரகங்கள் பொய்த்திருந்தால் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. ஆனா அதை வந்து ஆராய்ச்சி செய்து இது சரியா வரும்ன்ற ஒரு முடிவு எடுத்து அதை வந்து இங்க கொண்டு வந்தது தான் சிறப்பு.
1: கொண்டு வந்து அது சிறப்பாகவும் விளைச்சலும் கிடைச்சு மகசூல் கிடைச்சு.
0: எதுக்கு சொல் சிறப்புன்னா, வந்து ஒரு தன்னிறைவுக்கு மாற்று இருந்தாலும் நம் இந்தியர்கள் மரணிக்கவில்லை, பஞ்சத்துல அவங்க அடிபடல. அன்னைக்கு காப்பாத்தினாங்க, ஈஸியா சொல்லலாம். அன்னைக்கு அந்த காலகட்டத்தை பார்த்தவங்க, இன்னைக்கு 60 வயதுக்கு மேல உள்ளவங்க தான் அந்த காலகட்டத்தை பத்தி பேசவே முடியும் என்ன நடந்ததுன்ட்டு. அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் இது தெரியாது, குறைந்த வயது உள்ளவங்களுக்கு எல்லாம் இது தெரியாது. அப்போ இன்று விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் பின்னூட்ட கருத்துகள், இதெல்லாம் இன்றைய ஞானத்தின் அடிப்படையில, இன்றைய பறந்து உலகளாவிய வானளாவிய தகவல் பெருகியுள்ள நிலையில அன்னைக்கு அதெல்லாம் செய்யலாம். ஆனா அன்னைக்கு ஆளுமையில இருந்தவங்க, முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருந்தவங்க, மக்கள் மரணிக்காம ஒரு பொதுநலன் கருதி இதை செஞ்சிருக்கிறாங்க என்பதுதான் இது நல்ல விஷயம். அதுல டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனோட பங்களிப்பு இருக்குது என்பதுதான் இன்றைய அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம்.
1: இந்த நன்னாள்ல டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவங்கள பத்தி நீங்க பகிரவிருக்கிற வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா சார்?
0: எப்படின்னா, அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு எதிர்மறை கருத்துக்களும் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் மேல சொல்றத நான் படிச்சிருக்கேன். அதை வந்து நம்ம விரிவா பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் அது போல ஒரு கருத்துக்களும் இருந்தது என்பதை ஒரு இந்த தருணத்தில் பதிவு செய்ய வேண்டியதும் ஒரு ஜனநாயக கடமை. அந்த முயற்சி திருவினையாக தான் முடிந்தது. காய்க்கிற மரம் கல்லடிபடும் என்பது தான் உண்மை. அதுதான் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களது வாழ்க்கையிலும் அவருடைய பணியிலையும் உண்மை என்பதை நான் இந்த தருணத்தில் பதிவு செய்ய.
1: ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொன்னாலே அதுக்கு எதிர்கருத்து சொல்றதுக்கு பல பேர் வருவாங்க இல்லையா சார்? இந்தியா அளவுல ஒரு முடிவை எடுத்து பலனும் அழிச்சிருக்கு, இதுக்கு மாற்று கருத்து வராம இருந்தா தானே சார் ஆச்சரியப்படணும்?
0: இருந்தா கரெக்ட். நீங்க சொன்னது ரொம்ப அருமையான, அதாவது இன்றைய சூழ்நிலையில நீங்க சொல்ற கருத்து ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு கருத்து. முடிவில் வென்றது தொழில்நுட்பம், விஞ்ஞானம், அதில் ஆளுமையில் இருந்த டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன், சி சுப்பிரமணியம் அரசு. விவசாயிகளை அணுகும் போது ஒரே ஒரு தொழில்நுட்பம் இல்லை ஒரு தொகுப்பான தொழில்நுட்பம்னு கொடுக்கக்கூடாது. பேஸ்கெட் ஆஃப் சாய்ஸஸ், ஒரு கூடையில் பல தொகுப்புகள் இருக்கும், தொழில்நுட்பங்கள் இருக்கும். விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதை தீர்ப்பதற்கான தொழில்நுட்பங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அது இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், இல்லை இந்த நவீன கருவிகள், நவீன ரசாயனங்கள் கொண்ட ரகங்கள் கொண்ட விவசாயமாக இருக்கட்டும், இது ஜனநாயகம்.
1: எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்களோ அது அவங்க.
0: ஆமா, அவங்களுடைய முடிவு. குறிப்பாக சொல்ல போனால் இயற்கைக்கு புறம்பாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற இயலாது. சுற்றி வளைத்து கடைசியில் நம்ம வரக்கூடிய இடம் இயற்கை விவசாயமாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் இப்போ இந்த பசுமை புரட்சி அதோடைய ஒரு பக்க விளைவு ஒரு என்னன்னா, இன்னைக்கு 90% மண் மலட்டாயிட்டு, இது குறிப்புகள், ஆராய்ச்சி குறிப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பற்றாக்குறை, ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை மண்ணில் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி குறிப்புகளே இருக்கு. அதனால தான் இன்னைக்கு அதை உணர்ந்து இன்னைக்கு மத்திய அரசு இதை நடந்தது நடந்து போச்சு, நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்ற அடிப்படையில் இயற்கை விவசாயத்தை பெரிய அளவில் கொண்டு வராங்க. ஏன்னா இந்த மண்ணை மாற்றி ஆக வேண்டும் என்றால், மண் தான் மூலாதாரம், மண் தான் அடிப்படை ஆதாரம், பொருளாதாரத்துக்கான ஒரு அடித்தளம் அதான். அதை இன்னைக்கு வளமாக மறுபடியும் மாற்ற வேண்டும் என்றால் அது இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் முடியும். அப்போ ஒரு கேள்வி வரும், உற்பத்தி குறையுமே, அப்போ பெருகி வரும் மக்கள் தொகைக்கு எப்படி வந்து நம்ம உணவு படைப்பது? அது ஒட்டு மொத்தமாக வேறு ஒரு விடயம். 1 லிட்டர் டம்ளரில் 1 லிட்டர் தான் நீங்கள் தண்ணி ஊற்ற முடியும். இந்த 1 ஏக்கர்ல இவ்வளவுதான் மகசூல் எடுக்க முடியும். அதுக்கு மேல நம்ம ரசாயனத்தை கொட்டும் போது கண்டிப்பாக அது பல வருடங்களுக்கு பிறகு கெட்டுதானே போகும். அப்புறம் அதுல இருந்து ஒண்ணுமே எடுக்க முடியாதே.

0: சார், இன்னொரு விஷயம், பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாகவும் பயன்படுத்துகிறாங்களே சார்
1: கண்டிப்பாக ரசாயன உரங்களை. ஆமாம், இப்போ மண் பரிசோதனை செய்து தான் நம்ம ரசாயன உரங்களையே இடணும். நம்ம மண் பரிசோதனை செய்வதில்லை, அதற்கான கட்டமைப்பு வசதிகளும் விவசாயிகளுக்கு பற்றாக்குறை. ஆக அதிகமாக போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனக்கணக்கு, அவங்களுடைய அனுபவத்தில், அவங்களுடைய ஒரு மரபுசார ஆராய்ச்சி, இது அவங்களுடைய மரபுசார ஆராய்ச்சி. இவ்வளவு அதிகமாக போடுறாங்கன்னா ஏற்கனவே போட்டு பார்த்துருப்பாங்க, அவங்க சும்மா போட மாட்டாங்க. விவசாயிகள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் இருக்கும்.

0: நடைமுறைகள், வார்த்தைகள், சொல்லாடல் அப்படி அல்ல. அதற்கு மாறாக விவசாயிகளே செய்யக்கூடிய மரபுசார ஆராய்ச்சி என்பது மகத்துவமானது. விவசாயிகள் நல்ல ஆராய்ச்சியாளர்கள், அவர்களை மேம்படுத்த வேண்டும், ஆராய்ச்சியில் மேம்படுத்த வேண்டும். இது என்னுடைய தாத்பரியம். இது அதுபோல விவசாயிகள் செய்வாங்க, கூடுதலாக தான் போடுறாங்க சில இடத்துல. அது வந்து நாளடைவில் அது தவறு என்று தெரிய வரும், இல்லை நாளடைவில் நல்லது என்றும் தெரிய வரும். அதை நம்ம வந்து அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம்.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றி.
1: இன்ற பசுமை புரட்சியின் தந்தையான எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களோட பிறந்த நாளை ஒட்டி ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்துக்கு வந்து அவங்கள பத்தின பல தகவல்கள், பல நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து இங்க கண்முன்ன கொண்டு வந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட அலைபேசி என்ன நேயர்களுக்கு தரேன் சார். விவசாயம் சம்பந்தமா நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சாங்கன்னா குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே. 9366 6664 54 மீண்டும் ஒரு முறை 9366 6664 54 ரொம்ப நன்றிங்க சார்.
0: ஒரு மகத்தான நாள் அன்று டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை நினைவு கூற எனக்கு வாய்ப்பு அளித்து விவசாயிகளுக்கும் மற்ற ஏனைய மக்களுக்கும் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் உடைய புகழ் சென்றடைய உதவிய இந்த ஆல் இண்டியா ரேடியோ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி
1: அக்கா. இன்னைக்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களோட பிறந்த நாள், அதனால சிறப்பு நிகழ்ச்சியா வந்துட்டு இருக்க பசுமை புரட்சியின் பங்காளர் அப்படிங்கிற நிகழ்ச்சியில காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் கல்வித்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் அவங்க வேளாண் விஞ்ஞானியான எம் எஸ் சுவாமிநாதன் அவங்கள பத்தின விஷயங்களையும், வேளாண்மை ஆராய்ச்சிகள்ல அவங்க புரிஞ்ச சாதனைகள், அவங்க கடந்து வந்த பயணங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் கண்ணா.
2: உண்மையிலேயே விவசாயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சுபா. இன்னைக்கு நம்ம நாடு இந்த அளவுக்கு விவசாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிதுன்னா அதுக்கு வேளாண் விஞ்ஞானியான எம் எஸ் சுவாமிநாதனின் பங்கு மிக மிக குறிப்பிடத்தகுந்தது சுபா.
1: கண்டிப்பாக்கா, நம்ம நாடே பெருமை கொள்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய புரட்சியை பண்ணியிருக்காங்க.
2: ஆமாம் சுபா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரி
4: அசட். ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

0: இணைந்திருக்கிறோம். நேற்றைய தினம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
1: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் end of ஆடி சேல் லாஸ்ட் 10 டேஸ் 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழியாக நம் நேயர்கள் விரும்பி கேட்கும் திரைசை பாடல்கள் உலா வரும் நேரம் இது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-68. இந்த முன்னணி பெண்களோடு 231-231 மற்றொரு எண் 299-480 மற்றொரு எண் 299-580. நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்க வரும் நம் நிகழ்ச்சியின் முதல் நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: சகோதரிக்கு இரவு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
2: படம் திருமூர்த்தி. பாடல் செங்குருவி செங்குருவி. இந்த முழு பாடல்களையும் அனைத்து நேர்களுக்காகவும் கொடுங்க சகோதரி, முழு பாடலையும் கொடுங்க.
0: நன்றி சார, பாடல் கேட்கலாம். நம்முடைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நாம் கொடுத்துருக்கிற ஃபேஸ்புக் பதிவு என்ன அப்படின்னு இந்நேரம் பார்த்துருப்பாங்க நம்ம நேயர்கள். இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக மீண்டும், நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை எது? இது சம்பந்தமான பதில்கள் பதிவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடக்கூடியதாக தான் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா போதுமான செல்வம் இருந்தாலே போதும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கலாம். இல்லைங்க, அன்பான உறவுகள் இருந்தாலே போதும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. நல்ல

வருமானம் தரக்கூடிய ஒரு வேலை இருந்தால் போதும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. நல்ல உறவுகள், நல்ல குடும்ப துணை, பண்பான பிள்ளைகள், இதெல்லாமே அமைந்தால் போதும் வாழ்க்கை நிம்மதியானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கலாம். பகை இல்லாத வாழ்வு இருந்தால் போதும்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி மன நிறைவு இருந்தால் போதுங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படக்கூடிய பண்பு குணமும் நாம் கடவுள் கொடுத்துருந்தா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்களை நம்ம நேயர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாமா? பனைபுரம் மணிகண்டன் இந்த நேர் வந்து இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முல்லக்காடு பாபு அவங்களும் குட் நைட் சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் இந்த நேர் வந்து இனிய இரவு வணக்கம், இரவு வணக்கம். நிம்மதியான வாழ்க்கைக்கு போதும் என்ற மனமும் சுய கட்டுப்பாடும் போதும். நம்மிடம் உள்ளதை வைத்து வாழ பழகுவது, தேவையற்ற ஆசைகளை குறைத்து கொள்வது உண்மையான அமைதியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இந்த நேயர் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆசைகள் குறையும் இடத்தில் ஆரம்பமாகிறது நிம்மதி. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வதே நிம்மதி. ஒப்பீடுகள் இல்லாத உலகத்தில் ஒளிர்கிறது நிம்மதி. உன்னிடம் இல்லதை உள்ளதை உணர்ந்து விட்டால் உன்னோடு தங்கும் நிம்மதி. அழகாக ஒரு கவிதையாகவே கொடுத்துருக்காங்க. கடந்த கால கவலைகளை மறந்து நடக்கும் நடப்பில் நன்மைகளை கண்டு நாளை குறித்த பயமின்றி நகர்வதே நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. நல்பல் ஷேக் அலவுதீன் இந்த நேரம் நிம்மதியான வாழ்க்கைக்கு விட்டு கொடுத்தல் பொறுமை வேண்டும், கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் நமக்கு இரவு வணக்கம் சொல்லிட்டு ஆரோக்கியமாக உடம்பையும் மனதையும் வைத்துக்கொள்ள வேண்டும், ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உண்மைதான், அது யாருடையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு நிறைவு என்பது ஏற்பட போவதே கிடையாது இல்லையா. அதிக ஆசைகளை தவிர்க்க வேண்டும், நன்றி உணர்வு வேண்டும், மன்னிக்கும் குணம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேயர் வந்து அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதே நிம்மதியான வாழ்க்கை நல் அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரியே ஒரு நேயர் வந்து பணம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அருண். சரி, அந்த நேயர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம் நேயர் கேட்ட பாடல்

0: அரிப்பண்பலையின் 1.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:10. நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம். தன்னுடைய விருப்ப பாடலுக்காக நமது நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரில் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். கார்த்தி கார்த்திகே சரா, கார்த்தி சொல்லுங்க, என்ன பாடல்?
1: காதல் மன்னம் படத்துல இருந்து உனே பார்த்து.
0: சரிங்க, பாடல் கேட்கலாமா? நன்றி, நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். உங்களுக்கு மட்டுமல்ல, சாலையில் வரும் மற்றவர்களுக்கும் ஆபத்து.
5: தாய் ஊட்டி வளர்த்த உதிரத்தை தாசாலைக்கு தானம் செய்யாதீர்கள்.
4: நிதானம் பிரதானம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அம்பை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 to August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹800 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். உங்களுக்கு மட்டுமல்ல, சாலையில் வரும் மற்றவர்களுக்கும் ஆபத்து.
5: தாய் ஊட்டி வளர்த்த உதிரத்தை தாசாலைக்கு தானம் செய்யாதீர்கள்.
4: நிதானம் பிரதானம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அம்பை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
0: இணைந்திருப்பது காரைப்பண்பலை 100.3. நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
12: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
12: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம்.

0: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:35 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பண்டா. இனி நம் நேயர் கேட்ட பாடல்.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நேரம் 8:30. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸன் ரெடிமேட்ஸன் காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: வம்சா ஆடி ஆத்திரடி சேல் August 7-10 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி ஆத்திரடி சேல் August 7-10 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7-17 சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களை காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களின் விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 0-4-3-6-8 இந்த முன்னணி பெண்களோடு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களின் விருப்பமான பாடல்களை காரைப்பண்பலை 100.3 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
3: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
3: எங்கு முதலாளி படத்திலிருந்து குங்கும மஞ்சளுக்கு அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: கேக்கலாம்.
3: நன்றி, வாய்ப்புக்கு
0: நன்றி. நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை அப்படி நம்ம ஒரு ஃபேஸ்புக் பதிவு கொடுத்துருந்தோம். நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மதுரை சண்முக சுந்தரம், தேவைகளை சுருக்குதல் அதுதான் வந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நெடுஞ்செழியன் இடங்கண்ணி, இந்த நேர் வந்து எங்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கே நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன் நெர்வாஞ்சேரி, இவங்க வந்து போதும் என்ற மனமும் எதையும் தாங்கும் இதயமும் பேராசைப்படாமல் நம்மிடம் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதும் இருந்தால் நிம்மதியாக வாழலாம். ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, இவங்க வந்து நமக்கு இரவு வணக்கம் சொல்லிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு அதிகப்படியான ஆசைகளை குறைப்பதன் மூலம் நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பமாகும் சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், இந்த நேர் வந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு இருப்பதை வைத்து வாழ்வதே நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவி கஜேந்திரன், உடல் நலம், மனநலம், பணநலம் இது எல்லாமே தேவை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நந்தினி சுரேஷ், திருபுவனம், இவங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை மன நிறைவு, இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்தால் நோய்

அப்படியற்ற நல்ல உடல் ஆரோக்கியம் இது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்கண்ணன் பேரளம் இந்த நேர் வந்து போதும் என்ற மனமும் குணமும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கல் சரண்யா சரவணன் உழைப்புக்கேற்ற ஊதியம் நல்ல உறவுகள் இது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் பெருமாள் கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் இந்த நேர் வந்து வெறும் இரவு வணக்கம் தான் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் இந்த நேர் வந்து இருப்பதை வைத்து வாழ பழகுவதுதான் மனதுக்கு அமைதியை தரும். தேவையற்ற கடனை தவிர்த்தால் தூக்கம் கெடாமல் வாழலாம். நல்ல உணவு முறையான உடற்பயிற்சி செய்தால் மனம் லேசாக இருக்கும் அப்படின்னு இந்த நேர் சொல்லியிருக்காங்க. நம்ம நேர் கேட்ட பாடல்

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் இனி மடத்த நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா,

0: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கோம்மா. மாலாதேவி என்ன பாட்டு கேட்க போறாங்க?
0: எனக்கு பாண்டிய நாட்டு சங்கத்திலிருந்து ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது. அந்த பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக ஒளிபரப்புங்க.
1: கேட்கலாம். நன்றி நன்றி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல்,
4: கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, குடும்பம் குழந்தை உயிர் காப்பு,
3: சீட் பெல்ட் சிறப்பான சாய்ஸ், தலைக்கவசம் உயிர் கவசம்,
4: வாழ்வு நம் கையில், வாகனம் ஓட்டும் போது
5: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்மன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்மன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இணைந்திருக்கிறோம் நேயர்களை. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நமது காரை பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
11: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இனி நம் நேயர் கேட்ட பாடல்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரி பண்பலை 100.3 காற்றில் வரும் காணல் நிகழ்ச்சியில் வரும். அடுத்த நேயர்களோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: வசந்தகால பாடல். செம்பருத்தி செம்பருத்தி பாட்டு.
0: நன்றி.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 8:45. நமது காரை பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
6: காரைக்கால் GL மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை
7: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் இதய நெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கான் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MIM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 11 மணிக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
11: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
12: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கமாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
13: வீட்டு உபயோக பொருட்கள்
14: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
15: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: இனி நம் நேயர் கேட்ட பாடல்

0: காரை பண்பலை 100.3. நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம் அடுத்து வரும் நேயர்கள் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நாகை மாவட்டம் கருணையிலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: சின்ன தங்கிலிருந்து போமா ஊர்வலம்.
0: சரிங்க, பாட்டு கேட்கலாமா?
1: கேட்கலாமா?
0: நன்றி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? தேத்தாக்குடி கலையரசன், நிம்மதியான வாழ்க்கை வாழ போதும் என்ற மனமும் எளிய நட்பழக்கங்களை கடைபிடிப்பதும் அடிப்படை. உங்களிடம் உள்ளவற்றுக்கு நன்றி உணர்வோடு இருங்கள். அதிகப்படியான பேராசை தவிர்க்கும் சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, இந்த நேர் வந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு புரிதல் மிக அவசியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாம். பாப்பா கோவில் ரவி, அளவோடு இருப்பதே நிம்மதி தான், எதுவும் அளவோடு இருப்பது நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நாம் ஒவ்வொருவரும் மனசாட்சிக்கு பயந்து தவறு செய்யாமல் நேர்மையாக வாழ்வதும் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் இருப்பது போதும் என்று எதையும் நிறைவாக பார்க்கும் மனமும் எளிமையான வாழ்க்கை முறைகளும் நிலையான நிம்மதிக்கு அடிப்படை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் செந்தில் முருகன், இந்த நேர் வந்து சேமிப்பு தான் சிறந்த வாழ்க்கைக்கு உகந்தது, எனவே சேமிக்க பழக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், குறைந்த ஆசை, தெளிவான சிந்தனை, நல்ல உறவுகள், ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் மனநிறைவு, இவை தான் நிம்மதியான வாழ்க்கை. ஆரூர் கொடிகால்பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன், நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை போதும்.

என்ற மனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை குமரன், இருப்பதில் நிறைவு கண்டால் நிம்மதி தானே வரும். குடந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், ஆசைகளை தேவைப்பட்டால் மட்டும் கையாள வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை அமையும் சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், கடுமையான புத்திசாலித்தனமான உழைப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேயர் கேட்ட பாடலையும் கேட்கும்.

0: அரிப்பண்பலி 100.3 இணைந்து நம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நீங்க நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலை கேட்க போறாங்க, யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: அதிசய பிறவி என்ற படத்துல இருந்து ஒரு இனிய பாடல், தான் தன் தன்னை தும்மி குட்டி என்ற பாடல்.
0: சரிங்க, கேட்கலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பெரிய பழுவேட்டரையர், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திரன் இவர்கள் எல்லோரும் கந்தமாறன் உட்பட உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பழுவூர் இளையராணியை பற்றிய பேச்சு வர, அவரை பற்றி தவறாக பேசினால் அவரவர் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை அங்கே பார்த்திபேந்திரன், கந்தமாறன், வந்தியத்தேவன் ஆகியோர் கூறிக்கொண்டிருந்தார்கள். இதற்கு பதிலாக ஆதித்த கரிகாலன், கொஞ்சம் பொறுங்கள் நண்பர்களே, என்னிடமே சண்டைக்கு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே. பார்த்தீர்களா தாத்தா, தமிழ் பெண்குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் இவர்கள் எவ்வளவு துடிப்புடன் இருக்கின்றார்கள். ஆனால் பழுவூர் இளையராணியை பற்றி யாரும் அவதூறு சொல்லவில்லை. சொன்னால் நானும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீராதி வீரர்கள் வரும் வரையில் அப்படி அவதூறு சொன்னவனை நான் உயிரோடு வைத்திருக்க மாட்டேன். பழுவூர் இளையராணியின் மூடுபல்லக்கை பற்றித்தான் குறை சொல்லுகிறார்கள். அந்த கோழை மதுராந்தகன் பழுவூர் ராணியின் மூடுபல்லக்கில் ஊர் ஊராக இரகசிய பயணம் செய்கிறானாம். எப்போது ஆண்மகன் ஒருவன் மூடுபல்லக்கில் இரண்டு பக்கத்திலும் திரையிட்டுக் கொண்டு பிரயாணம் செய்கிறானோ அப்போது இளையராணியும் அப்படி பிரயாணம் செய்தால் சில அனர்த்தங்கள் விளையக்கூடும் அல்லவா? கோமகனே, பராந்தக சக்கரவர்த்தியின் பேரனும் கண்டராதித்தருடைய திருமகனுமான மதுராந்தக தேவர் எதற்காக மூடுபல்லக்கில் பிரயாணம் செய்ய வேண்டுமாம்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான் பார்த்திபேந்திர பல்லவன்.

0: அதன் காரணமும் ஒரு வேடிக்கையான காரணம்தான். மதுராந்தகன் மூடுபல்லக்கில் ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் தன் கட்சிக்கு பலம் திரட்டி கொண்டு வருகிறானாம். எதற்காக பலம் திரட்டுகிறது? எதற்காகவா? என் தகப்பனாருக்கு பிறகு சோழ ராஜ்ய சிம்மாசனத்தில் அவன் ஏறுவதற்காகத்தான். எப்படி இருக்கிறது கதை? சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த கடம்பூர் மாளிகைக்கு கூட அவன் அப்படி ஒரு மூடுபல்லக்கில் ரகசியமாக வந்திருந்தானாம். நள்ளிரவில் சதி ஆலோசனை கூட்டம் ஒன்று இங்கே நடந்ததாம். பார்த்திபேந்திரா, திருக்கோவலூர் கிழவனார் நீயும் என்னுடன் இருந்தபோதுதானே இதையெல்லாம் சொன்னார். மதுராந்தகனுக்கு சிம்மாதனம் ஏறுவதற்கு உள்ள ஆர்வத்தினால் அவசரப்பட்டு என் தந்தையை கொஞ்சம் சீக்கிரமாகவே சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் அனுப்பிவிடுவான் என்று சொன்னாரே, அதெல்லாம் உனக்கு நினைவில்லையா? நினைவுக்கு வருகிறது இளவரசே, அதையெல்லாம் அப்போதும் நான் நம்பவில்லை, இப்போதும் சிறிது கூட நான் நம்பவில்லை. தஞ்சாவூருக்கு போய் தங்கள் தந்தையை நேரில் தரிசித்து வந்த பிறகு நீ மட்டும் என்ன, நானும் கூடத்தான் நம்பவில்லை. நம்பியிருந்தால் இந்த கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளியாக வந்திருப்பேனா என்று கூறி கரிகாலன் மீண்டும் எதையோ நினைத்து கொண்டவன் போல சிரித்தான். கடம்பூர் சம்புவரையர் தொண்டையை கனைத்து கொண்டு, கோமகனே, திருக்கோவலூர் மலையமான் குலத்துக்கும் எங்கள் குலத்துக்கும் நீண்டகால விரோதம் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார். தெரியாமல் என்ன, அந்த விரோதத்தை பற்றி சங்கப்புலவர்கள் பாடியிருக்கிறார்களே. கொல்லிமலை வல்வில் ஓரியை மலையமான் திருமுடிக்காரி சண்டையில் கொன்றான். வல்வில் ஓரியின் வம்சத்தில் நீங்கள் வந்தவர்களாகையால் அந்த விரோதத்தை இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோமகனே, வல்வில் ஓரியின் சாவுக்கு உடனே பழிவாங்கப்பட்டது. வல்வில் ஓரியின் உறவினனாகிய அதியமான் நெடுமானஞ்சி திருக்கோவலூர் மீது படையெடுத்துச் சென்று அந்த ஊரையும் அழித்தான். மலையமானுடைய முள்ளூர் மலைக்கோட்டையையும் தரைமட்டமாக்கினான். சம்புவரையரே, அதியமான் மட்டும் தனியாக அந்த காரியத்தை செய்துவிடவில்லை. என் முன்னோனாகிய சோழன் கிள்ளி வளவனுடைய உதவியைக் கொண்டுதான் மலையமான் மீது அதியமான் வெற்றியடைந்தான். அந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு? நாங்கள் மறந்துவிட்டாலும் மலையமான் மறப்பதில்லை. ஏதாவது எங்கள் பேரில் அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். நான் தான் சொன்னேனே, கிழவருக்கு வயதாகிவிட்டது, ஆகையால் புத்தியும் தடுமாறுகிறது. நான் இங்கே இருக்கும்போது எனக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் பாதுகாப்பதற்காக அவர் ஒரு பெரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு வராமல் இருக்க வேண்டுமே என்று கூட எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. இளவரசே, அப்படி ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று சம்புவரையர் தடுமாறினார். எனக்கு சந்தேகமா? இல்லவே இல்லை. மலையமானோடு எங்கள் உறவு இரண்டு தலைமுறையாகத்தான், பழுவேட்டரையரோடு எங்கள் உறவு 6 தலைமுறையாக தொடர்ந்து வந்திருக்கிறது. பழுவூர் அரசரே இங்கே வந்திருக்கிறார். அவர் சோழகுலத்துக்கு விரோதமாக ஏதும் செய்வார் என்று நினைக்க எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கூறி கரிகாலன் பைத்தியச் சிரிப்பு சிரித்தான். பழுவேட்டரையர் கம்பீரமான குரலில்,
1: இளவரசே, சோழகுலத்துக்கு விரோதமாக நான் ஏதும் செய்ய மாட்டேன். இது சத்தியம். தர்ம நியாயத்துக்கும் விரோதமாகவும் எதுவும் எப்போதும் செய்ய மாட்டேன். இது இருமடங்கு சத்தியம் என்றார்.
0: ஆமாம் ஆமாம், தர்ம நியாயம் என்பதாக ஒன்று இருக்கத்தானே இருக்கிறது. அதை பற்றி தங்களிடம் பேசி தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். வேட்டையாடும் நேரமும் கூத்து பார்க்கும் நேரமும் போக ஒழிந்த நேரத்தில் சற்று தர்ம நியாயத்தையும் பற்றி பேசுவோமே. சம்புவரையரே, இந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் நானும் என் சிநேகிதர்களும் தங்குவதற்கு எந்த இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன். ஐயா, தங்களுக்கும் பழுவூர் மன்னருக்கும் பின்கட்டில் விருந்தினர் விடுதி முழுவதையும் ஒதுக்கிவிட்டிருக்கிறோம். மற்றபடி வரக்கூடிய சிற்றரசர்களை எல்லாம் என்னோடு முன்கட்டிலேயே வைத்துக் கொள்ளுகிறேன்.
1: ஓ, இன்னும் சிற்றரசர்களும் வரப்போகிறார்களோ?
0: ஆம் இளவரசே, தங்களை இங்கே சந்திப்பதற்கு சுற்றுப்புறம் உள்ள குறுநில மன்னர்கள் எல்லோரும் ஆவலாயிருக்கிறார்கள். பலரும் வருவார்கள்.
1: வரட்டும் வரட்டும், எல்லோரும் வரட்டும். ரொம்ப நல்லது. யோசித்து முடிவு செய்ய வேண்டியதை ஒரு வழியாக முடிவு செய்து விடலாம். மதுராந்தகனுடைய சதி ஆலோசனை ஒருபுறம் இருக்கட்டும், நானே உங்களுடன் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை செய்ய விரும்புகிறேன். அதற்கு இந்த மாளிகையை காட்டிலும் தகுந்த இடம் கிடைக்காது என்றான் கரிகாலன்.
0: நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரை வரையில் சென்ற ஓடையில் பூங்குழலியின் படகு போய்க் கொண்டிருந்தது. பூங்குழலியோடு சேர்ந்த நமுதனும் அந்த படகில் இருந்தான்.

0: படகு கோடிக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஓடைக்கரையில் தங்க நிற தாழம்பூக்கள் மடல் விரித்து மனத்தை அள்ளி எங்கும் வீசிக் கொண்டிருந்தன. ஒரு தாழம்பூவின் மீது பச்சை கிளி பறந்து வந்து உட்கார்ந்தது. அது உட்கார்ந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சல் ஆடுவது போல ஆடியது. பச்சை கிளியும் அத்துடன் ஆடிவிட்டு பிறகு அதன் தங்க நிற மடலை தன் பவள நிற மூக்கினால் கொத்தியது. படகு நெருங்கியதும் பச்சை கிளி கிக்கி கிக்கி என்று கத்திக்கொண்டு பறந்தோடி விட்டது. பிறந்தால் பச்சை கிளியாக பிறக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி. நீ அவ்விதம் எண்ணுகிறாய், அதற்கு எத்தனை கவலையோ எத்தனை கஷ்டமோ யார் கண்டது என்றான் சேந்தன் அமுதன். என்ன கவலை, கஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் போல எல்லையற்ற வானத்தில் பறந்து செல்ல முடிகிறதல்லவா, அதைக் காட்டிலும் இன்பம் வேறு உண்டா என்றாள் பூங்குழலி. அப்படி பறந்து திரியும் பச்சை கிளியை சிலர் பிடித்து கூண்டில் அடைத்து விடுகிறார்களே என்றான் சேந்தன் அமுதன். ஆமாம் ஆமாம், அரண்மனைகளில் வாழும் ராஜகுமாரிகள் பச்சை கிளிகளை கூண்டுக்குள் அடைத்து வைக்கிறார்கள். குரூர ராட்சசிகள், கிளிகளை கூண்டில் அடைத்துவிட்டு அவற்றுடன் கொஞ்சி விளையாடுகிறார்கள். நான் மட்டும் ஏதேனும் ஓர் அரண்மனைகளில் சேடி பெண்ணாயிருந்தால் கூண்டில் அடைபட்ட கிளிகளுக்கு விஷம் வைத்துக் கொன்று விடுவேன். கிளிகளை பிடித்து கூண்டில் அடைக்கும் ராஜகுமாரிகளுக்கும் விஷத்தை கொடுத்து விடுவேன். நீ இப்போது பேசுவதை கேட்டால் உன்னையும் குரூர ராட்சசி என்றுதான் சொல்லுவார்கள். சொன்னால் சொல்லட்டும், நான் ராட்சசியாயிருந்தாலும் இருப்பேன், ராஜகுமாரியாயிருக்க மாட்டேன்.
1: ராஜகுமாரிகள் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம் பூங்குழலி? பார்க்கப் போனால் அவர்கள் பேரிலும் பரிதாபப்பட வேண்டியதல்லவா? கூண்டில் அடைபட்ட பச்சை கிளிகளைப் போலத்தான் அவர்களும் அரண்மனைக்குள் அடைபட்டு காலம் கழிக்க வேண்டியிருக்கிறது. தப்பித்தவறி அவர்கள் வெளியில் புறப்பட்டால் எத்தனை கட்டுக்காவல், எத்தனை ரகசியம், எத்தனை ஜாக்கிரதை! உன்னைப் போல் அவர்கள் படகில் ஏறிக்கொண்டு தன்னந்தனியாக ஓடையிலும் கடலிலும் போக முடியுமா? இஷ்டப்படி துள்ளித் திரியும் மானைப் போல காட்டில் சுற்றி அலைய முடியுமா?
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தன்னை வரவேற்க காத்திருந்த அந்த ஜனசமுத்திரத்தில் திடமா காலூன்றி நிற்கவும் முடியாத முதியவர்கள் கோலூன்றி நின்றதை பார்த்திருப்பான் ஆதித்த கரிகாலன். கடம்பூர் மாளிகைக்குள்ள சென்ற பிறகாவது மேன் மாடத்து முகப்பிலிருந்து காட்சி அளிச்சு அன்பை பரிமாறிக்கத்தான் அப்படி விரைவாக போனான். அத்தோட தான் வந்திருப்பதே மக்களை சந்தித்து குறை தீர்க்கத்தான்ங்கிறதையும் கட்டியங்காரம் மூலமாக தெரிவிச்சிட்டான். மக்களின் அபிமானம் எனக்கு தேவையில்லை, மக்கள் ஆளப்பட வேண்டியவங்க, சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அரசு செலுத்துகிறவங்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவங்க. இப்படியெல்லாம் மதுராந்தகனுக்கு துர்போதனை பண்ணியிருக்கிற பெரிய பழுவேட்டரையருக்கு இது சரியான சப்பையடி. நேர பெண்கள் இருக்கிற மேன் மாடத்துக்கு விரைவாக போனதை விரசமா நினைச்ச செங்கண்ணர் சம்புவரையருக்கும் தான் வரலாற்றில் குறுநில மன்னர்கள் வலிமை பெற்றதும் மற்ற குடியரசர்களை அடக்கி முடியரசர்களை எதிர்த்து மேல்நிலைக்கு போய் பேரரசர்களா, அதாவது சக்கரவர்த்திகளா, ஒரு குடையின் கீழ் ஆள பாடுபட்டிருக்காங்க. குறுநில மன்னர்களில் மாவீரர்களான மலையமான் திருமுடிக்காரியும் அதியமான் நெடுமா நெஞ்சியும் பரம்புமலை வேள் பாரியும் கடுமையாக முயன்றும் இந்த நிலைக்கு வர முடியல. சரி, மலையமானுக்கும் அதியமானுக்கும் ஏற்பட்ட மோதலில் கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரி அதியமானுக்கு துணையாக போரிட்டான். நெடுங்கதையின் இந்த பகுதியில் சம்புவரையரும் ஆதித்த கரிகாலனும் இதை பற்றி தான் பேசினாங்க. மலையமானின் தலைநகரம் திருக்கோவலூர். இதுக்கு வடகிழக்கில் ஏறத்தாழ 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது முள்ளூர் மலை. இன்றைய பேரு பக்கமலை, கிழக்கு மலைத்தொடரின் ஒரு பகுதி. தென்பெண்ணை படுகையில் இருக்குது முள்ளூர். இதை பேரிசை முள்ளூர்னு சங்க இலக்கியம் வர்ணிக்குது. சுற்றி இருக்கிற காட்டை முள்ளூர் காணம்னு குறிப்பிடுது இன்னொரு வர்ணனை. காட்சி மாற்றம் இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுவிச்சு இயற்கை சூழலுக்கு அழைச்சிக்கிட்டு வரார் ஆசிரியர். ஓடக்கரையில் ஒரு தாழம்பூ மேலே பச்சைக்கிளி வந்து உட்காருது. அந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சலை போல ஆடுது. பச்சைக்கிளியும் அத்தோடு ஆடிட்டு அதன் மடலை தன் மூக்கால கொத்துது. இதுபோல ஒரு அருமையான காட்சி பாடல் வடிவில். அன்னை இயற்கை மிகப்பெரியாள், அவள் அன்பில் அருளில் எல்லையில்லாள், தென்னை மரத்தை வளர்த்திடுவாள், ஒரு சின்ன பசுங்கிளி ஆடுதற்கே. கவிஞர் சாலை இளந்திரையன். நல்லது, கோடிக்கரையை நெருங்கிக்கிட்டு இருக்கிற

0: இந்த சமயத்திலையாவது பூங்குழலியின் பேச்சில் கனிவு பிறக்குமா?
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. தினம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 9:30. இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் இன் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல். லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 to August 17 சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங் SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: வம்சா ஆடி அகரடி சேல் August 7 to 10 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைப்பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுக நடிகை மதுபாலா. ஆம்நேர்களை, நடிகை மதுபாலா நடித்த திரை இசைப்பாடல்களைத்தான் இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் படங்களில் நடித்தவர் இவர். சென்னையில் பிறந்தவர் நடிகை மதுபாலா. இவர் நடிகை ஹேமாமாலியின் உறவினர் ஆவார். 1991 கே பாலச்சந்தரின் அழகன் படத்தின் மூலம் அறிமுகமானவர் மதுபாலா. மம்முட்டி, பானுப்பிரியா, கீதா நடித்த திரைப்படம் இது அழகன். ஸ்வப்னா என்ற கதாபாத்திரத்தில் சுட்டியான இளம்பெண்ணாக, ஒரு குறும்புத்தனமான கதாபாத்திரத்தில் மம்முட்டியை ஒருதலையாக நேசிக்கும் வேடம்தான் மதுபாலாவுக்கு. மிகவும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அவருடைய இந்த திரைப்படத்தில். தர்மவதி ராகத்தில் சித்ரா பாடியது இந்த இனிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மரகதமணி. இந்த படத்திற்கான பாடல்களை எழுதியவர் புலமை பித்தன். நம் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
5: பாட்டு.
4: நமது காரை பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது காரை பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பைகள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நமது காரை பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
10: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்.
4: நமது காரை பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்
11: ஆடி அதிரடி சேல் August 7 to 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நமது காரை பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட்.
4: இணைந்திருக்கும் நேரில் இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய நமது இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் நடிகை மதுபாலா.

0: 1992 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவானது. வானமே இல்லை, ஆனந்த் பாபு, பப்லு, கௌதம், மதுபாலா, ரம்யா கிருஷ்ணன் நடித்தது இந்த திரைப்படம். வெவ்வேறு காரணங்களுக்காக வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுக்கும் 5 பேர் 100 நாட்கள் மட்டும் சேர்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை ரசித்துவிட துடிக்கும் ஒரு வித்தியாசமான திரைக்கதை தான் வானமே இல்லை. தற்கொலை எதற்குமே தீர்வு அல்ல என்ற அழகான செய்தியை ஆழமாக பதிவு செய்திருப்பார் இயக்குனர் கே பாலச்சந்தர். அதற்காக சிறந்த இயக்குனருக்கான விருதினை கே பாலச்சந்தருக்கு பெற்றுத்தந்தது இந்த திரைப்படம். வைரமுத்து எழுதி, மரகதமணி இசையமைத்து, கே எஸ் சித்ரா பாடிய இனிமையான பாடல் இது.
1: சிறகில்லை நான் கிளியில்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: பண்பலி ஒளிபரப்பில்
1: வம்சா ஆடியாத்து ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலையின் 100.3 இசை ஒன்றில். இன்று நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் நடிகை மதுபாலா. 1992 மணிரத்னம் இயக்கத்தில் வந்தது ரோஜா. இந்த படத்தை தயாரித்தது கே பாலச்சந்தர். தீவிரவாதிகளிடம் சிக்கிய தனது கணவனை மீட்க போராடும் எளிய கிராமத்து பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை மதுபாலா. இந்த படத்திற்கான இசை ஏ.ஆர். ரகுமான் அவருக்கு நிறைய விருதுகளை பெற்று தந்தது இந்த திரைப்படம். ஏ.ஆர். ரகுமான் இந்த திரைப்படத்தில் இசையமைத்த முதல் பாடல் இது. மின்மினி பாடியது.

காரைப்பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசிக்கும் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுகிறார் நடிகை மதுபாலா. 1993 சங்கர் இயக்க கேடி குஞ்சுமோன் தயாரித்தது ஜென்டில்மேன். அர்ஜுன் மதுபாலா சுபஸ்ரீ நடித்தது இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக பல்வேறு விருதுகளையும் தட்டிச் சென்றது. இந்த திரைப்படம் வைரமுத்து எழுதிய வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைக்க எஸ் பி பாலசுப்ரமணியமும் சுஜாதா மோகனும் பாடியது இந்த பாடல்.

1994 மனோஜ்குமார் இயக்க, பிரசாந்த் மதுபாலா நடித்தது, செந்தமிழ் செல்வன். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க இந்த பாடல்களுக்கான பின்னணி இசையும் ஆர்கெஸ்ட்ராவும் இளையராஜா செய்தது. வாலி எழுதியது இந்த பாடல். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் இனிய பாடல் இது.

1996 சீமான் இயக்கிய முதல் படம் பாஞ்சாலங்குறிச்சி. பிரபு மதுபாலா நடித்தது இந்த திரைப்படம். தேவாவின் இசையில் பாடல்கள் வெளியானது. பாடலின் வரிகள் வைரமுத்து எழுதியது. இந்த பாடலை பாடியது ஹரிஹரனும் அனுராதா ஸ்ரீராமும்.

0: நாம் கேட்டு ரசித்தது நடிகை மதுபாலா திரை இசை பாடல்கள் இடம்பெற்ற இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்.
1: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் end of ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் end of ஆடி சேல் லாஸ்ட் 10 days 50% தள்ளுபடியில். கடைசி 10 நாட்கள் இச்சலுகை August 7 முதல் August 17 வரை. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, தினம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
0: இனி நாம் கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள், கிரீன் நெட், ஹோஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்விக்கான காலம் எப்போது? எப்போதுங்க படிக்கணும்? வயசான காலத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியாது, குடும்பம் அப்படி ஓடிட்டே இருக்கணும். அதனால இளமையான காலத்துல மகிழ்ச்சியா இருப்போம் நம்ம பிள்ளைகள்லாம் துன்பம் வேண்டான்னு நினைச்சிட்டு கல்வியை கசப்பானதாக மாத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா கல்வி எப்ப கற்றா சரியா இருக்கும்? முன்னோர்கள் சொல்லுவாங்கல்ல, பழமொழியா இலக்கியமா, 5 விளையாதது 50 விளையாது, பசுமரத்தாணி போல. இப்படி இந்த பழமொழிகளை போல நமக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கறது நிறைய செய்திகள், குறிப்பா இயற்கையோட மரங்களும் செடிகளும் குடிகளும். அது நேரடியா நம்மள்ட்ட பேசுறதுல, ஆனா நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லுதுங்க. ஏன் அறவுரைகளே சொல்லுது. அப்படி ஒரு இயற்கை காட்சிய வாழ்வியல் தத்துவமா நீதி வெண்பாவோட ஒரு அழகான பாட்டு மூங்கில பார்த்து சொல்லுதுங்க. மூங்கில் சின்ன வயசுல நெகிழ்வா இருக்கும், அப்போது அதை வளைக்கலாம், தேவையான வடிவத்தில் அதை வடிவமைக்கலாம். அப்படி செம்மைப்படுத்தப்பட்ட மூங்கில் ஒரு அரசனோட வெண் கொற்றக்கூடிய தாங்கக்கூடிய கம்பமாக உயர்ந்த இடத்தை அடையுது. ஆனா ஒரு மூங்கில் வந்து நான் வளைய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிற மூங்கில் என்ன ஆகும்? அது வெட்டப்பட்டு பிளக்கப்பட்டு பிளாச்சு பிளாச்சா மாத்தி கலை கூத்தாடியோட கைகள்ல தடியா மாறும், ஊர்வரா அலையும், கடைசியா உயர்ந்து நின்ற அதே மூங்கில் அடுத்தவங்களோட காலடியில கிடக்கும் சொல்றாங்க. வருத்த வளை வேய் அரசர் மாமுடியின் மேலாம் வருத்த வளையாத மூங்கில் தரித்திரமாய் வேளம்பர் கைபுகுந்து மேதினி எல்லாம் திரிந்து தாமம் அவர்தம் அடிக்கு கீழ்தான். இந்த பாடல் மூங்கில பத்தி தான் பேசுதானே இல்லைங்க, மனிதர்களை பத்தி பேசு. வாழ்க்கையில பணிந்து கற்றுக்கொள்ள தெரிந்தவர்கள் உயர்கிறார்கள், அறிவுரை கேட்க தெரிந்தவர்கள் வளர்கிறார்கள், தவறை ஒப்புக்கொள்ள தெரிந்தவர்கள் முன்னேறுகிறார்கள். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரோட பேச்சே கேட்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் மனிதனை மெதுவாக தனிமைப்படுத்தி விடுகிறது. பணிவு என்பது தாழ்வல்ல, அது உயர்வதற்கான முதல் படி. தண்ணியை பாருங்க, அது பள்ளத்தை நோக்கி அப்படியே பாயுது, அதனாலதான் அது உலகத்துக்கே உயிர் கொடுக்கிறது.

0: இருக்கு. கனி நிறைந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அது தலை நிமிர்ந்து நிக்கிறதுல தலை குனிந்தே நிக்குது. அது போல அறிவு வளர வளர பணிவும் வளரணுங்க. வளைவது பலவீனம் அல்லங்க, வளர்வதற்காக வளைவதே வாழ்க்கையின் வலிமை. பணிவு மனிதனை உயர்த்தும், பிடிவாதம் மனிதனை தாழ்த்தும். இந்த உண்மையை ஒரு மூங்கிலோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு உணர்த்துற அந்த இலக்கியத்தை போல நாமும் பணிவை கற்று உயர்வோம். இந்த சிந்தனையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன் சொல் அமுது.

0: நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நாம் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.

0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஆவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் வழங்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன்.
3: கவசம் உயிர் கவசம் பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல்,
4: கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, குடும்பம் குழந்தை உயிர் காப்பு,
3: சீட் பெல்ட் சிறப்பான சாய்ஸ், தலைக்கவசம் உயிர் கவசம்,
4: வாழ்வு நம் கையில், வாகனம் ஓட்டும் போது.
3: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
0: இரவு நேர இதமான கானங்களை கேட்டு ரசிக்கலாம் காரைப்பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் இந்த பாடல் இளையராஜா இசையமைத்து மலேசியா வாசுதேவன் பாடியது. நண்டு திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வம்சா ஆடியாத்து ரெடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
4: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டரசுக்கும் இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் SB பாலசுப்ரமணியமும் வாணிஜெயராமும் பாடியது. சின்னப்பூவே மெல்ல பேசு.

0: கனடா ரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
1: காரைப்பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் மனிதரில் இத்தனை நிறங்களா. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியது.

0: கதைகள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நமது காரை பண்பலை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். நமது காரை பண்பலை நாளை காலை 11 மணிக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
5: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் வசந்தலீர்.
6: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இரவு நேர இதமான கானங்களை கேட்டு ரசிக்கிறோம் காரை பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் இந்த பாடல் இளையராஜா இசையமைத்து SP பாலசுப்ரமணியமும் S. ஜானகியும் பாடியது தனிக்காட்டு ராஜா படப்பாடல்.

கரிப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். அடுத்து வரும் இந்த பாடல் கங்கைமரன் எழுதி இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி பாடிய தெற்கத்தி கல்வன் படப்பாடல்.

காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் வழங்கிய இரவும் மலரும். நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன்.
4: தலைக்கவசம் உயிர் கவசம் பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தகவல்,
5: கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, குடும்பம் குழந்தை உயிர் காப்பு,
4: சீட் பெல்ட் சிறப்பான சாய்ஸ், தலைக்கவசம் உயிர் கவசம்
5: வாழ்வு நம் கையில் வாகனம் ஓட்டும் போது.
4: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ். இது ஒரு வெல்ஸ்பன் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 10:30.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் August 7-10 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு, இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
9: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங் SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
3: உள்ளமுருகும் ராகங்கள், இதே மிளகும் கானங்கள். இது உங்கள் காரை பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் இளையராஜா இசையமைத்து ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும் பாடியது பிள்ளை நீலா பட பாடல்.

0: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 10:35. நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இது இரவு மலரும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் இந்த பாடல் வாலி எழுதியது. பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் இது. பாடல் இடம்பெற்ற படம் டிசம்பர் பூக்கள்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

நேரம் 10:40 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3. நமது காரை பண்பலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:65 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பைகள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு. உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது காரை பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோ திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நமது காரை பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
6: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
0: இதயமிழகம் மிதமான கானங்களை காரை பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்கிறோம். அடுத்து வரும் இந்த பாடல் வைரமுத்து எழுதியது. பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் KJ ஜெயசுதாசும் மஞ்சுளாவும். பாடல் இடம்பெற்ற படம் நல்லவனுக்கு நல்லவன்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: வம்சா ஆடி அகரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
4: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். அடுத்து வரும் இந்த பாடல் மகாகவி பாரதியார் இயற்றியது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பாடலை பாடியவர்கள் KJ ஜெயசுதாஸ், சசிரேகா மற்றும் குழுவினர். பாடல் இடம்பெற்ற படம் கண்ணே கனியமுதே.
5: ஜனு தரிக்கிட்டு

காரைப்பன்மலை 100.3. நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மலரும். நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த பாடல் ஜெயச்சந்திரனும் ஜென்சியும் பாடியது அன்பே சங்கீதா படத்திற்காக. பாடலின் வரிகள் வாலி எழுதியது, இசையமைத்தது இளையராஜா.

காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இரவு மலர் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது இந்த பாடல். ஜெயச்சந்திரனும் சித்ராவும் பாடியது மனசுக்குள் மத்தப்பு.

நாம் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நமது இரவும் மலரும். இணைந்திருக்கிறோம் நேர்களை, தினம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு காற்றலையில். நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. முற்பகல் 11 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நாளை இடம்பெறுவது தரமான நகை, ஹால்மார்க் முதல் ரசீது வரை. தர நிர்ணய வல்லுநர் ஜே ஜோசப் சாலமன் அவர்கள் தரும் தகவல்கள். அதனையடுத்து நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் ஜே சதீஷ்குமார் அவர்கள். 11:30 காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். காலை ஒளிபரப்பில் 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 காங்கிடத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலல்ல வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி எம் வினோஸ்ரீ. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காலை காம்போ. 8:05 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை. திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். 9:05 திருச்சி சேலம் மங்களன் மகளின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். நாளை காலை 10:05 சொல்லரங்கம், ஒத்த கருத்து சொல். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி எம் வினோஸ்ரீ. 12:55 பன்னிசை காடியார் என தொடங்கும் பாடல். பாடியவர் திருவடி மருதூர் சிவச நடராஜன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை. காரைக்கால் மாவட்டம் கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 4:00 மனம் விழிதே, இதில் பங்கேற்கும் நேயர் கடித வழி விருப்ப பாடல்களோடு பெருங்குடி ஆர் ரவிராஜன் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நண்பெண்டா. 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை வானத்தின் மீது என தொடங்கும் பாடல். பாடியவர் ஜெயஸ்ரீ அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. கோடை வேலியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 மயிலாடுதுறை ஏஆர்

0: this news bulletin.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 11:10. துயிலும் முன் உங்களுக்கு வசதியானது எதுவோ அதை செய்யாதீர்கள். அனைவருக்கும் சரியானது எதுவோ அதை செய்யுங்கள். கன்ஃபூஷியஸின் இந்த நற்சிந்தனையோடு 100.3 MHz
0: நியூஸ் புலட்டின்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 11:10. துயிலும் முன் உங்களுக்கு வசதியானது எதுவோ அதை செய்யாதீர்கள். அனைவருக்கும் சரியானது எதுவோ அதை செய்யுங்கள். கன்ஃபூஷியஸின் இந்த நற்சிந்தனையோடு 100.3 MHz